0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 54வது பதிகம் 4வது பாடல் இருளாய உள்ளத்தின். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: கங்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகிருதிஷ். தலைப்பு தோடுடைய செவியன். பாடியிருப்பவர் சிவ ஐஸ்வர்ய ஆனந்த் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் காவிரி பூம்பட்டினத்து திருப்பல்லவனீச்சரம். பண் தக்கேசி. திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருநீற்று திருப்பதிகம். பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவாஞ்சியம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சிராப்பள்ளி. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திரு காலத்தி திரு கேதாரத்தை நினைவுகூர்ந்து அருளியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவா.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு காலச்சக்கரம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் காலச்சக்கரம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி நான்காவது கட்டளை, திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த முத்துவிதானம் என துவங்கும் திருவாதிரை திருநாள் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 4. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

பாட்டு பாண்டவங்க அத்தனை பேரும் பாட்டை பாடிவிட்டு கடவுளை தேடினோம். சுந்தரருடைய சரித்திரத்துல பாட்டை கேட்கறதுக்கு சிவன் உடையான்தான். தலகீழ் பாடம் பாருங்க, சுந்தரருக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் சிவன். அவருடைய பாட்டுல அவ்வளவு விருப்பம் சிவனுக்கு. என்ன அவரே இவர், இவரே அவர், அது உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கேன் இல்லையா? சுந்தரரே சிவன், சிவனே சுந்தரன், அவ்வளவுதான். மானுட சட்டை தாங்கினாரே தவிர அவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணினார், திரு குருகாவூர் வெள்ளடை என்று ஒரு ஊருக்கு போனார். எங்க இருந்து போகிறார் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வரலாறு நமக்கு சரியா சொல்லுகிறது, தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லலைன்னா நமக்கு இந்த வரலாறு தெரியாமலே போயிருக்கும். ஆமா, நிச்சயம் சம்பந்தருக்கு சொன்னார், அப்பருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்கவாசகருக்கு சொல்லல. தெய்வ சேக்கிழார் பெருமான் வரலாறு சொல்லல. அதனால மாணிக்கவாசகர் மட்டமா போயிட்டாருன்னு நாம எண்ணுவதற்கு இல்லை, நிச்சயம். ஆனாலும் கூட இப்போ படையாட்சி என்று ஒரு பகுதி இருக்கிறது திருவாசகத்துல. அது எப்ப அவர் பாடினார்னு யாருக்காவது தெரியுமா? திட்டவட்டமா சொல்ல முடியல. ஆனா தேவாரத்துல இந்த நாலு பேர், இந்த மூணு பேர் பாடினத பாத்தீங்கன்னா, இன்னென்ன தேவாரம் இன்னென்ன இடத்துல பாடினார்கள், இன்னத்துக்காக பாடினார்கள் என்று எழுதி வைத்து விட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய உடைமை சொத்து அது. ஆமா, திருக்கோலக்கா என்ற ஊருக்கு போனார் சுந்தரர். திருஞான சம்பந்தருக்கு அங்க பொற்றாலம் கொடுத்தான் சிவன் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன் இல்லையா? ஆமா, இப்ப நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் பித்தளத்தாடம். அவருக்கு ஆண்டவன் பொற்றாலம் கொடுத்தான், போட்டு பாடு அப்படின்னு. அந்த தாளத்தை போட்டுதான், அந்த தாளத்து ஒலியிலதான் இந்த நாட்டில சிவநெறிய பரப்பினார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டில சிவநெறியே அழிந்தே போயிருக்கும். அதற்கப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மாணிக்கவாசகர். ஆனா வயசுல சின்னவர் இவர் தான், திருஞான சம்பந்தர் தான். ஆனா அவரைத்தான் தவ முதல்வர் என்றும், அவரைத்தான் நமக்கு தலைவர் என்றும் எடுத்து வைத்து விட்டார்கள். யாரு? நம்பியாண்டார் நம்பியே. நம்பியாண்டார் நம்பியே வகுத்து வைத்து விட்டார்னு சொன்னா அப்புறம் அதுக்கு மேல வேற ஒருத்தர் வகுக்க முடியாது, வகுப்பதற்கு இடமும் கிடையாது. இடம் இருந்தாதானே, கிடையாது அல்லவா? ஆமா, பொற்றாலம் கொடுத்தான். இத நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கோலக்காவுக்கு போய் நினைச்சு என்ன பண்றார், ஒரு அற்புதமான பாட்டு சொல்ற, ஒரு பதியம் சொல்ற. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. தமிழ் பரப்பும் என்றும் சொல்லுவதோட இன்னொன்னு சேர்த்து இருக்கலாம்னு என்னுடைய எண்ணம். சிவநெறி பரப்பும் என்று சொல்லியிருந்தால் கூட இன்னும் சந்தோஷம் இல்லையா? தமிழும் சிவனும் ஒண்ணுன்னு நினைச்சிருக்கிறார் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சொல்லிவிட்டார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் முன் தாளம் ஈந்தவன். அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாடனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணன் தனி எண்கணம் இறஞ்சும் கோடி பெறும் கோயில் உள்ளானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார். எப்போதுமே இந்த பாட்டுக்காரன் ஒரு பாட்டுக்காரனை புகழ்ந்து சொன்னதே கிடையாது. ஒரு ஓதுவார போய் தருமபுர சாமிநாதன் எப்படின்னு கேளுங்க, அவன் உளறி கொட்டுறான்னு சொல்லுவான். என்ன கேளுங்க, இன்னொரு ஓதுவார பத்தி, அவன் கிழிச்சான் அப்படி சொல்லுவேன். இது இந்த உலகத்துல நிச்சயமாக நடக்கிற பேச்சுதான். இந்த மிருதங்காரர் கேட்டா இன்னொரு மிருதங்காரர் கேளுங்க, அவனுக்கு அவனுக்கு தகதி மிதமாவே வாசிக்க தெரியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அவனை கேளுங்க இவரை பத்தி, ஆமா அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லுவான். இது இயற்கை இன்னைக்கு. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்தர் வாயார புகழ்கிறார். ஆஹா, சிவநெறிய பரப்பினவன் அல்லவா அவன், அவனுக்கல்லவா நீ பொற்றாலம் கொடுத்தாய் என்று சொல்றதோடு மாத்திரம் அல்லாமல் இன்னொரு இசைக்குறிப்பு ஒன்னு இருக்கு. என்ன இசைக்குறிப்பு தெரியுமா? திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ, மறுபடியும் சொல்றேன், திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி, பாட்டு வேற இல்லையா,
பாட்டும் தாளமும் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ அதே ராகத்துல பாடுறாரியா சுந்தரர். என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, இது தேவாரத்துல காணப்படுகிற இசை ஒற்றுமை. அப்ப சொல்றார் இவர் அந்த இப்ப ராகத்தோடு பாடி காட்டு.

0: மாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான் கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்கொலோ
1: இதே ராகத்துல சுந்தரர் பாடுறார். நாளும்

தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன், உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளே என் மன

இந்த ஊருக்கு பேரு திருக்கோலக்கான்னு பேரு. என்ன அர்த்தம்? கோலம் அழகு, கா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர். ஆனா இன்னைக்கு போய் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்குது அந்த ஊர். சீர்காழியில போய் திருக்கோலக்கான்னு கேட்டீங்கன்னா படிச்சவன் தான் சொல்லுவான். படிக்காதவனை கேட்டா திருக்கோலக்காவ அப்படிங்க ஊர் இருக்கிறதா தெரியலையா அப்படின்னு சொல்லி விடுவான். படித்தவனும் படிக்காதவனும் ஒன்னு சொல்லுவான். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? திருத்தாளமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? சுவாமிக்கு திருஞான சம்பந்தத்துக்கு தாளம் கொடுத்தான் சிவன், அதனால அந்த ஊருக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேர் வந்துருக்கு. இப்ப ஊர் பேரையே மாத்துச்சு பாத்தீங்களா திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அது மாத்திரம் இல்ல, சுவாமிக்கு திருத்தாளமுடையார்னு பேர். திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனாலதே திருத்தாளமுடையார்னு பேர் வந்தது. இப்ப அதுக்கு முந்தி என்ன பேர்? இது ரொம்ப பேருக்கு தெரியல. அந்த கோயில இருக்கிற குருக்களை கேட்டேன், மிகப்படித்தவர் அந்த குருக்கள், அவரை கேட்டேன், ஐயா தாளம் கொடுத்ததுனாலதானே இப்படி பேர் வந்தது, அதுக்கு முந்தி என்ன பேரு? என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு விட்டாரு. தூக்கி மாறி போட்டு ஒரு கேள்வியை நான் கேட்பேன்னு அவர் எண்ணல. மிகப்படித்த குருக்கள் அவர். அப்பனா ஏதோ ஏட்டுச்சுவடி எல்லாம் பார்த்து கொன்றை சூடியான்னு அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு நினைவு. ஆக ஊர் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஊர் பேரையே மாற்றுச்சு, சுவாமி பேரையும் மாத்தி விட்டது. இந்த ஏன் தலைவீதியை மாத்தாதா என்ன அந்த பாட்டு? ஏன் கெட்ட தலைவீதியை மாத்தாதா என்ன? நிச்சயமா மாற்றும். அந்த தன்மை உடையது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். ஆக அந்த ஊருக்கு போனோடனே நீ அவனுக்கு தாளம் கொடுத்தாயே கடவுளே அப்படின்னு சொல்லி பாடி பரவுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முடிஞ்சது. அப்புறம் அந்த திரு குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு புறப்படுறார் சுந்தரர். போகிற வழியிலே சீர்காழி இருக்கிறது. இந்த வரலாறுல சில முன்னப்புன்ன நான் தவறா கூட சொல்லக்கூடும், ஏன்னா எப்பவோ படித்தது, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனா ஆன்சர் என்னமோ சரி. ஆமா, அப்படி போகும்போது சீர்காழி நடுமத்தில வருகிறது. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் சீர்காழி, அதை காலால் மெரிக்க அஞ்சுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப நாம சீர்காழிக்கு போனோம்னா பஸ் விட்டு இறங்கணும், நம்பர் 1-2 கூட அந்த ஊருக்கு தான் போவோம். அந்த ஊரை மெரிக்க அஞ்சியவர் என்ன பண்ணாரு? ஊருக்கு புறத்தால் அப்படி போகிறார். ஊருக்கு புறத்தால போறார். அந்த கால் அந்த நாம அந்த ஊரை மெரிக்க கூடாது அப்படின்னு அப்படி போனாரா? திருத்தோணிபுரத்தில் இருக்க சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தான். அங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து வர்றாத்தா, நான் தாண்டா சீர்காழியில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. சாமியை கும்பிடுறாரு. அப்போ ஒரு பதியம் பாடுறார். இந்த வரலாறு நமக்கு யார் சொல்ற? தெய்வ சேக்கிரார் பெருமான் தான் சொல்லுகிறார்.

துணையென்று கருதேன் துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரே முத்தியும் ஞானமும் வானவரறிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமரவள நகர் கண்டுகொண்டேனே ஊருக்கு புறத்தாலே இருந்து இந்த பதியத்தை பாடுறார் சுந்தரர். சுந்தரருக்கு காட்சி கொடுக்க முடியாதான் பாத்தீங்களா? நாமெல்லாம் கடவுளை தேடி கோயிலுக்கு ஓடணும், கோயில்ல இருக்கிற கடவுள் சுந்தரரை தேடி வருகிறான். சுந்தரருடைய தேவாரம் எங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த பதியத்தை பாடிவிட்டு குருகா ஊர் வெள்ளடைக்கு போகிறார். நடந்து போகிறார், தெய்வ சேக்கியார் வருவான். நல்ல உச்சி போதுல போகிறார் அவர். கால் எப்படி சுடும் இல்லையா, அந்த சூட்டெல்லாம் தாங்கி கொண்டு போகிறார். ஏ சுந்தரன் வருகிறான்டா, மத்தியான மணி 12 மேல ஆயிடுத்து, பசியா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் சிவன், ஒரு சிவ வேதியர் வடிவத்துல ஒரு மூட்டை சோறு, புளியஞ்சாதம் கொஞ்சம், தயஞ்சாதம் கொஞ்சம், அது கொஞ்சம் தொகையல் கொஞ்சம், கொஞ்சம் ஒரு ஒரு பானையில தண்ணீர், நல்ல ஜில்லு குளிர்ந்த தண்ணீர் சேர்க்கிறார் பெருமான். தண்ணீரே குளிர்ச்சி தானே, அப்புறம் குளிர்ந்த தண்ணீர் என்ன அப்படிக்கிட்டா ஐஸ் வாட்டர் சொல்லும் போது ஐஸ் அதுல நாம ஏத்துறோம், அதான் ஜில்லுன்னு இருக்கு இல்லையா. இப்ப குளிர்ந்த தண்ணீர் என்பது ஐஸ், அந்த ஐஸ் மாதிரி குளிர் ஊட்டப்பட்டது. பானையில இணையில வச்சிருந்தாக்கா அது குளிர் குளிர்ந்து குளிர் ஊட்டப்பட்டது. அந்த குளிர்ந்த தண்ணீர்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. திரு குருகா ஊருக்கு இப்படி போகணும், வர்ற வழியில ஒரு சின்ன கொட்டகை ஒண்ணு போட்டு, அவன் நினைச்சான்னா இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குவான், அவன் நினைச்சான்னா இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பான். உண்டு பண்றதும் அழிப்பதும் அவனுடைய திருவுள்ளம் அல்லவா. அங்க இந்த சோத்து மூட்டையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் சுந்தரர் வருகிறார். ஏப்பா அந்த சுந்தரர் எப்படி வந்தாரான் தெரியுமா? தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார், சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு விடையாறான் அந்த வெயில்ல. இப்ப நாம வெயில்ல போனா சிவாய நமன்னு சொல்லிட்டா போவோம்? அப்படி யாராவது போறது உண்டா? இல்ல கிடையாது. சொல்லிட்டு போவோமே தவிர சிவாய நம சிவாய நமன்னு போவோமா? தெய்வ சேக்கிரார் பெருமான் காட்டுகிறார் அப்படி. அதனால்தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். அதுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் வைத்தது. அதை படித்து பார்த்த நமது பெரியோர் பெருமக்கள் அது பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். மிக பொருத்தம், என்னுடைய சிற்றறிவுக்கே பொருத்தம்னு தோணுதே. நம் பேரறிவுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அல்லவா? ஆனால்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எத்தனையோ புராணம் எழுதியவர், தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு ஒரு பிள்ளைத்தமிழை எழுதினார், 100 பாட்டு எழுதினார். ஆமா போனார், இங்க வாங்கி உடைய இங்க வாங்கிவா பசிக்குதா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். 12 மணிக்கு மேல ஆச்சு, வெயில் காலம், நடந்து வருகிறான் ஒரு மனிதன், சாப்பிடுறியான்னு மாட்டா யார்தான் மாட்டேன்னு சொல்லுவான் இல்லையா? சாப்பிடு அப்படின்னு இந்த மூட்டையெல்லாம் அவித்து வச்சார். புளி ஜாதம் தயஞ்சாதம் தேங்காய் தொகையில் வருகள் இருகள் எல்லாருமே சாப்பிட்டார். இவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையில என்ன பண்ணாரு, இதான் நமக்கு வேலை. இவர் சாப்பாட்டிலேயே இருந்துட்டாரு, அவர் விட்டார் சவாரி போயிட்டார். இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் அவருடைய தொழில். வந்தார், இவர் சாப்பிட்டு இருக்காரு, சரி நமக்கு ஏன் நமக்கு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட்டார் சவாரி. இவர் என்ன பண்ணார், சாப்பிட்டுட்டு படுத்து, அந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தொண்டு கொஞ்சம் தூக்கம் வந்தது, படுத்துட்டார். என்னடா அவன் திருக்குறா ஊருக்கு போக வேண்டியவன் சாப்பிட்டு தூங்குறானேன்னு சொல்லிட்டு இந்த கொட்டகை, இந்த மிச்சம் இருக்கிற சாதம், இந்த கொண்டு வந்த தண்ணீர்ல மிச்சம் இருக்கிறது பானை ஈன எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு விட்டான் சவாரி. அவன் முடிச்சுக்கிட்டு பார்த்தார், கொட்டகையை காணும், அந்த வேதியனை காணும், மிச்சம் இருந்த சோரெல்லாம் காணும். நினைக்கிறார் சாமி, கடவுளே எனக்காக வந்தியா, நாம் பாடுகிறவன் பசியாக இருக்க கூடாது. பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு பாடுறார் சுந்தரருடைய தேவாரம். பாடுவார் பசி தீர்ப்பாய், கருவார் பிணி களைவாய், ஓடுநன் கடனாக உண்பலிக்கு உழல்வானே,
காடு நல் இடமாக கடையிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. நீ அல்லவா பாடுவனுடைய பசியை தீர்ப்பாய் அப்படின்னு பதியம் பாடுறார்.

0: சுந்தரருடைய முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த குறிப்பு இல்லாததுனால நான் இப்ப இதை ஒண்ணு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவான் வேண்டியே தான் அந்த பெண்கள் மேல் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்குத்தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் சொல்லி வணங்க வேண்டும் என்பது நியதி. ஆக சிவன் சொன்னா, நீ எந்த பொருளை விரும்பினாயோ, அந்த இரண்டு பெண்களை விரும்பினாய் அல்லவா, நீ மண் உலகத்துக்கு போய் அந்த பெண்களோடு இருந்து விட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்றார் சிவன். சரி, நம்பர் ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்குது, சந்தோஷம், போயிட்டு வரேன் சாமி, டாட்டான்னு சொல்லல. ஐயோ சுவாமி, நான் மண் உலகத்துல பிறந்தா வீணா கட்டு போவேனே அப்படின்னு கலங்குறார். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கலங்கி போயிட்டார். உன் திருவடியை விட்டு நான் பிரியணுமா அப்படின்னு கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய். நான் உலகத்தில் பிறந்து வீணா மயக்கத்தில் போய் கெட்டு போய்விடுவேன், என்னை நீ ஆண்டுகொள் என்று கேட்கிறார். அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டான் சிவன். அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அப்படி உத்தரவு கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த ரெண்டு பேரும் வந்து பிறந்தார்கள். ஒரு பெண் இந்த திருவொற்றியூர் கண்டாண்ட ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்தாள். அவளுக்கு பேர் சங்கிலி, சங்கிலி நாச்சியார்னு பேர். அவள் சைவ வேளாளர் குலத்துல பிறந்தா. இன்னொரு பெண் பதியிலார் குலம் என்று நல்ல அழகான பேரை சொல்றார் சேக்கிழார் பெருமான். அந்த தமிழ் கொஞ்சம் உருத்திர கணிகையர் குலம், அதாவது மட்டமான சொல்லு சொன்னால் தேவதாசிகள், அந்த குலத்தில் பிறந்தார்கள். அந்த குலத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான்? பதியிலார் குலம் அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, பதியிலார் குலம்னு அதுக்கு பேர் வைக்கிறார். என்ன அழகான பேர் தெரியுமா? அந்த குலத்தில் பிறந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூர் என்ற ஊர்ல அவதாரம் செய்தார்கள். நாவல் மரம் அந்த ஊர்ல தலைவிருட்சம், தலைவிருட்சத்திற்கு கீழே தான் சாமி இருந்திருக்கிறார். திரு ஆலங்காடு பனையபுரம் இந்த பனை மரத்தின் கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம். ஆலங்காடுன்னா ஆலமரத்தின் கீழே இருந்தான்னு அர்த்தம். தர்பாரண்யத்துல தர்பைக்கு கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம் இல்லையா? இங்க நாவல் மரத்தின் கீழே சாமி இருந்ததுல திருநாவலூர் என்று பேர். அந்த ஊர்ல கடையனார்னு ஒரு சிவாச்சாரியார், சிவனுக்கு பூசை செய்கிறவருக்கு சிவாச்சாரியார்னு பேர். நம்ம எல்லாம் குருக்கள் சொல்றோம், பரவாயில்ல, குருக்கள்னா ஆசான் என்று பொருள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த சிவாச்சாரியார் குலத்துல பிறந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை சொல்லுவார் அவர், அந்த குலத்தை சொல்லும் போது சொல்லுவார், இழிவில்லாத குலத்திலே பிறந்தேன். மாதோரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் குலம் அது இல்லையா? சிவனை எல்லாரும் பூசை பண்ண முடியாது, பிராமின்கள் கூட பூசை பண்ண முடியாது. ஆமா, கூடாது என்றும் நமது நூல்கள் சொல்லுகிறது. சிவாச்சாரியார்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் தான் இந்த சிவனை பூசை பண்ண முடியும். அவர்கள் சிவாச்சாரியார்னு பேர். அவர்கள் வந்து கிருஷ்ணசாமி குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், அப்படி இருந்தாது தவறு, என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க. ராமக்குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ, அதுபோல அந்த குருக்கள்லையும் அப்படிதான். சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும் பேர். அவர்கள் இழியா குலத்தில் பிறந்தோம், உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படின்பாரு. ஒரு இழிவும் கிடையாதான் அந்த குலத்துக்கு. சுந்தரர் பாடி வைக்கிறார் தன்னுடைய குலத்தை பத்தி. ஆக அந்த குலத்தில் பிறந்தார் சடையனார்னு அவருக்கு பேர், தகப்பனாருக்கு பேர். தாயாருக்கு பேர் நல்ல அருமையான பேர், இசை ஞானியார். பிறந்தார் நம்பி ஆரூரர்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஆரூரனுடைய திருநாமம் அவருக்கு. நம்பி ஆண்கள்ல சிறந்தவனுக்கு நம்பி என்று பேரு, நம்பி ஆரூரன் என்று பேர் வச்சாங்க. சின்ன குழந்தையில தெருவுல விளையாடி கொண்டிருந்தார். என்ன விளையாடி கொண்டிருந்தாரோ, அந்த வழியா வந்த ஒரு சிற்றரசன் நரசிங்க முனையறையன் என்று அவனுக்கு பேர். அவன் இந்த குழந்தையை பார்த்தான். ஆஹா, நல்ல தெய்வீக கலையோடு இருக்கிற இந்த குழந்தை, இதை அழைச்சிட்டு போய் நாம வளர்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான். கடை நாட்டை போய் கேட்டு இந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவர் வளர்த்து கொண்டிருந்தார். உரிய நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அவர் திருமணம் நடக்கிற வேளை வேறொருத்தருடைய பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவருக்காக பிறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறார். இங்க வேற ஒரு பெண்ணை இவர்களுக்கு திருமணம் செய்ய இருக்கிறார்கள். ராஜா வீட்டில் திருமணம்னா எப்படி இருக்கும் அது சொன்னாங்கல்ல, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு. ஆனா இந்த சொல்லு எங்க இருக்க தெரியாது, எனக்கு காதல விழுகிறது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா. ஆமா, இவருக்கு முன்னாடியே ரெண்டு பேரை நிச்சயம் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. இங்க வேற ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ண போறார். பார்த்தான் சிவன், ஒரு கிழவேதியர் வடிவத்தில் அங்கிருந்து வந்தான். திருமணம் நடக்கிற வேளை, டே டே டே நிறுத்துங்கடா கல்யாணத்தை, யாருவாவது சொல்ல முடியுமா? சாதாரணமா திருமணத்துல சொன்னாலே உதச்சு போடுவான், அடிச்சு போடுவான் இல்லையா. ஆமா, அது ராஜா வீட்டில் நடக்கிற திருமணம், அது ராஜாங்க மரியாதையோட நடக்கிற இடத்துல போய் இந்த திருமணம் நடக்கப்படாதுன்னு ஒரு ஏழை பிராமணன் எந்திரிச்சு சொல்றான். இவர் எந்திரிச்சா இருந்த மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அதை துடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, துடிப்போட எந்திரிச்சார். டேய், என்னடா பித்தனா அப்படின்னு கேட்டார். டேய், நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் வருத்தப்பட மாட்டேன்டா அப்படின்னு சார். காரணம் என்ன? அவர் சொன்னதெல்லாம் பாட்டுன்னு நினைக்கிறார் சிவன். நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் அதற்கு நானே அப்படின்ட்டான். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு வேட்டி துவச்சு போடணும், எனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் கிழிஞ்ச வேட்டியை கட்டிட்டு இருக்கான், இன்னும் இந்த வேட்டி கிழியறதுக்கே இடம் இல்ல. இந்த வேட்டியை அவர் துவச்சு கொடுக்கணும். ராஜா வீட்டுல வளர்ந்த பிள்ளை, இவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல. உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்கேன்டா கையில தெரியுமா, உங்க பரம்பரையே எனக்கு அடிமை, இதை வச்சிருக்கேன் கொண்டாங்க அப்படின்னு. நீ யாரா ஓலையை பார்க்க அப்படின்னு? இந்த கோபத்துக்கு மேல கோபத்தை உண்டாக்குறாரு பாருங்க. ஓலைய கொடுக்க முடியாதா அப்படின்னு விரட்டினார். அவரை விரட்டினா இந்த கிழவன் ஓடுறான், கிழவன் ஓடுறான். இவர் விரட்டுறாரு, அவனுக்கு பந்தல் கூற சுத்தினான். தெய்வ கேட்கிறார் பெருமான் சொல்றாரு, அவர் முன்னாடி ஓடுறாரு, இவர் பின்னாடி ஓடுறாரு. திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத கடவுள் ஓடுறான் முன்னாடி, பின்னாடி இவன் போகிறான், இவன் ஓடுகிறான். இவரை தவிர வேற யார் அவர் பின்னால ஓட முடியும் எழுதியிருக்கிறார். சுந்தரருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறார் பாத்தீங்களா, தெய்வ சேர்க்கிறார் பெருமான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை திரு ஈரடி பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு மாலை மாற்று திருப்பதிகம் திரு தோணிபுரத்தில் அருளி செய்தது பண் கௌசிகம் சீர்காழியிலே அருளி செய்த மாலை மாற்று திருப்பதியும் மூன்றாம் திருமுறை

0: ಪ್ರಣವಂ ಕಾಡಿಯೋ ಏನೈ ನೀನೇ ಮಾಡಲೋ ಗರದೆ ತೇರಗಳೋಡಮನೆ ನಿನಯೇಯೋ ಯೊಳಿಗ ವನಮೇಯುರಿವೆ ನೆರಗಳಾಮಿದ ಯಾಸಳಿದ ಏನನಿ ಏನನಿ ಲಾಯುಳಿಗ ಕಾಳಿಯುಳ ನಿನಯೇ ನಿನಯೇ ತಾಳಿಸಯ.
1: அடிக்கடி நாம் நினைவது போல இந்த பாடலை முழுமையாக கேட்பதோ, இந்த பதியத்தை ஓரளவு முழுமையாக எண்ணுவதோ என்றால் இந்த முற்றோதலில் தான் நமக்கு கிடைக்கும். வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு திருமுறை மாநாடு 12 நாட்கள் நடத்தினாலும் கூட, 12 திருமுறைக்கும் 12 நாட்கள் நடத்தினாலும் கூட, இந்த முதல் 3 நாட்களிலே, முதல் இந்த 3 திருமுறையில இந்த தலைப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாமாமாங்கிற பாடலை சொல்லுறேன்னு சொன்ன இதுவரை இன்று வரை இல்லை. 21, 7, 98 இதுவரை ஒரு தொடர் என்று பிரித்திட்டோம்னா கொஞ்சம் பின்னாலே நாம் படிப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும் அல்லவா. இது பெரியவர்கள் எழுதியிருக்கிறதே நாம் சொல்லுவோம் அல்லவா. இப்பொழுது அருமையாக படித்தார் இதை. ஆனா ஒண்ணு, இந்த பதிகத்துல ஒரு பாடலை இப்ப தருமபுர சாமிநாதன் இப்ப இவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் எப்பொழுதாவது பாடுவாங்க. இது பெரும்பாலும் பாடமாட்டாங்க, பாடினா ஒரு கால் அது மாதிரி. இப்ப அது இப்ப அண்மைக்காலம் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள, அதுக்கு முன்னெல்லாம் வந்து பதியமே தெருவில் வருது பாட பண்ணியதில்லை அப்படி வந்துட்டு. இப்பொழுது கொஞ்சம் அது வந்து முன்னேற்றம் பெருமானுடைய திருவருள் அல்லவா. யாமாமானி என்று இருக்கு. அதுல எப்படி முதல்ல பிரிக்கும், முதல்ல யாம் ஆமா அப்படின்னு பிரிச்சிடணும். யாம் ஆமா என்ன, யாம் ஆமா. சில சமயங்களிலே நானே பிரம்மம் நானே கடவுள்னு சொல்றாங்களே, அவர்களை நோக்கி சொன்னது யாம் ஆமா, நாம கடவுள் ஆகுமா, சிவசிவ உயிர் உயிர் தான், ஆண்டவன் ஆண்டவன் தான். எனவே யாம் ஆமா என்ற என்ன பண்ண, யாம் உயிர்களாகிய நாம் ஆமா கடவுளாயிட முடியுமா, கடவுளாயிட முடியுமா, முடியாது என்பது யாம் ஆமா அல்ல. ஆனா நீ ஆம் ஆம் யாமா நீயா மாமான்னு இருக்கு பல்ல, எப்படி நீ ஆம் ஆம் அப்படி பிரிச்சுக்கணும். ஆனா பெருமானாகிய நீ கடவுள் கடவுளே, நாங்க கடவுள் ஆக மாட்டோம் சத்தியம், ஆனா நீ கடவுள் தான் வேற யாரும் இல்ல. ஆனா நீ ஆம் ஆம் அப்படி பிரிச்சுக்கணும் இல்லீங்களா. யாம் ஆமா ஆகுவோமா, ஆக மாட்டோம். ஆனா நீயோ ஆம் ஆம், நீ வந்து கடவுளாக இருப்பதற்கு என்றுமே பொருத்தமாகணும், தகுதியானும், இப்படி பிரிச்சுக்கணும் இல்லைங்களா. சரி, நீ ஆம் ஆம். சரி, மாயாழி மாயாழின்னு பிரிக்கணும். நீங்க சீர்ல பிரிக்கும் போது மான் இருக்குது, யாழிங்கிறது அடுத்த சீரா இருக்கும். நம்ம அதெல்லாம் சொல்றோம் என்ன பண்ணணும் கேட்டா, அப்படி ஒரு ஒரு வளைவட்ட மாயாழி அப்படி பிரிச்சிட்டோம்னா, ஓ இது தனி சொல்லாக பிரிச்சுக்கணும். பொம்பில்லாது மாயாழினா மிகப்பெரிய யாழ் யாழை உடையவனி, மிக நல்ல வீணை தடவி என்று சொல்றமே, அதனால மிகப்பெரிய யாழை கையில் கொண்டு போனி என்று அர்த்தம். மான்னா பெரிய, யாழ்னா யாழ் அல்லவா. சரி, யாழின யாழை உடையவனே என்று அர்த்தம். எம் இறை நல்வீனை வாசிக்குமே. இந்த யுக முடிவில் பெருமான் தன்னந்தனியா இருப்பான், எல்லா உயிரளையும் ஒடுக்கி உலகத்தையும் ஒடுக்கி தன்னந்தனியா இருக்கும் போது அவனுக்கு ஒரு எங்க பையங்க சொல்ற மாதிரி போர் அடிக்காதா அப்படின்னா, அருமையா ஒரு வீணை வச்சிருப்பானா, எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்பர் சுவாமி. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய வீணை எடுத்து அருமையா வாய்த்து கொண்டே இருப்பான். ஏன்னு கேட்டா, உயிரல் எல்லாம் ஒடுக்குவது எதற்கு, சைவன் தான் என்ன சொல்லுது, உயிரல் எல்லாம் ஒடுக்குவது எதற்கு, அருமை. இந்த உயிரல் ஏன் ஒடுக்கணும்னா, இந்த ஒரே பிறவியில சுந்தரமூர்த்திங்கிற பிறவியில வரவு செலவு பூரா ஒரே இடத்த தீர்த்துட்டான. இது வரைக்கும் தன் தன்னா செய்திருக்கிற தீவினை நல்வினை இந்த ரெண்டையும் உனக்கு 100 ஆண்டு இல்ல, நீ ரொம்ப செஞ்சிருந்தீன்னு சொன்ன நல்ல ஒரு 300 ஆண்டு கொடுக்கறது படுகடமா அனுபவிச்சு தொலைச்சிடறா முடிச்சுடறான்னு சொல்லலாம் இல்ல. ஆண்டவன் செய்யறது இல்ல, அதிலும் ஒரு கருணை. ஏன்னர் 50 தாண்டி 55 தாண்டினால நடை குறைஞ்சு போச்சு, இது குறைஞ்சு போச்சு, கண்ணு சரியாவல்ல, கால் சரியா கேட்கல, கால் நிறைய நடக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு வயதான அந்த அமைப்பை வைத்து அவனை இருவினை அனுபவிக்க சொல்ல வேணா, ஏண்டா ராஜா ரொம்ப கடினப்படுற. ஆமா சாமி, கண்ணு கூட அப்படி ரொம்ப தெரிய மாட்டேங்குது. காது பக்கத்துல சொன்னாதான் சாமி கேக்குது, காலு நடக்க மாட்டேங்குது. சரிடா, உன்னை கொஞ்சம் இழப்பார விட்டுட்டு அடுத்த பிரிவு கொடுத்து செய்யறான். எனவே உயிர்களை உடம்பினின்றும் நீக்குவதற்கு காரணம் இந்த உயிர் இளைப்பாறுவதற்காக, இளைப்பாறுவதற்காக. இந்த இலை இது மாதிரி தெளிவா சொன்ன சித்தாந்த சாஸ்திரத்துல எந்த பகுதி தெரியுமோ, தெளிவா அப்படி வெற்றொன்னு தொண்டுரண்டா, ஐயா இந்த உலகத்தை அவன் பெருமான் உயிர்களை வந்து உடம்பினின்றும் நீக்கிறான், அதாவது அழிக்கிறான். அப்படி அழிப்பது எற்றுக்கு எதற்கு என்று நேரடியான விடையா சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான சித்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பதினாலும் படிக்கிறது, பதினாலும் படிக்கிறது. அழிப்பு இழைப்பாற்றல், பெருமான ஐந்துள்ள அழிப்பு எதற்கு செய்யலான்னு கேட்டா உயிர்களை இழைப்பாற்றுவதற்காக, இழைப்பாற்றுவதற்காக. அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த மாடு வந்து சிமெண்ட் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போச்சுன்னா, அது மணல் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னா முண்டி இழுக்கும் மாடு. அப்புறம் முடியாம இருக்கும்போது அப்படி நின்றுடும். நிற்கும் போது அந்த உட்கார்ந்து இருக்கிற ரொம்ப சிறந்த விவசாயியா இருந்தா என்ன செய்வான்னு கேட்டா, தார் குச்சி குத்த மாட்டான், நிக்கிது பாருங்க தட்டி கொடுப்பான், தட்டி விடுவான். தட்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துருக்கேன், புர்ரா ராஜா எங்க, புர்ரா ராஜா எங்க, புர்ரா அப்படின்னு சொல்லுவான். அது போலத்தான் நாம எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று இந்த பிறப்பில் சுவாமி எனக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு ஒரு பாட்டு கூட பாடினான். அது எந்த பாட்டு எனக்கு தெரியல, ஆனா அது சொன்னான், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கும் போது, அப்படியா ராஜா தட்டி கொடுத்து ஓய்வு கொடுப்பதுதான் அடித்தல் என்று அருமையாக நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம். அழிப்பு இழைப்பாற்றல் இந்த பாட்டுடைய தொடக்கமே அது. சித்தியாரில் சுபகத்தில் இருக்கு, சுபத்தில் சுபகத்தில் இருக்கு, நீர் அழிப்பு இழைப்பாற்றல் கம முடிச்சுக்கணும் அந்த பாட்டு. ஆகவேதான் பெருமான் அப்ப வந்து நமக்கு எதற்கு தருகிறான், ஓய்வு தருவதற்காக தருகிறான். பாத்தீங்களா அருமையா சொன்னீங்க. இல்லைன்னா ஏன் அடிக்கிறான்னு சொன்னா, வேற எங்கேயா தமிழ்நாட்டில் கேட்டோம்னு சொன்னா, நீங்க ஒண்ணு சார் எங்க செய்யல எங்களுக்கு தெரியல, எவன செய்யறது எங்களுக்கு தெரியும். சித்தாந்த சாஸ்திரம் அருமையா அடிப்பு இழைப்பாற்றல் என்று அருமையா சொல்ல. ஆக்கம் மீண்டும் ஏன் படைக்கிறான், அவ்வவர் கண்மமெல்லாம் தெடித்திட, நீ செஞ்சவன் இருக்குல்ல ராஜா, நீ செஞ்சது இருக்குல்ல, நீ தானே செய்யணும்ப்பா, நீ தானே செய்யணும், என்ன பண்றதுப்பா, அதான் ஆக்கம் படைத்தல் இருக்கு. மீண்டும் அந்த வினையை கழிப்பதற்காக, இப்படியாக அந்த வினையை முழுமையாக கழித்து பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியன் காக்கின்ற ஆரியன்கிறது அந்த இடத்துல நான் உயர்ந்தவன் என்று பொருள். பாரிக்கும் காக்கும்படியான மிக உயர்ந்தோன், பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே என்று சொல்ல, அதுதான் இங்கு சொல்லப்படுது. எனவே இப்போ யாம் ஆமா நாம ஆகுவோமா, ஆண்டவனா ஆக மாட்டோம், ஆனா ஆண்டவன் நீ ஆம் ஆம், நீ அப்பா நீ பொறுத்த நீ தான் கடவுள் அல்லவா. சரி, யா மாயாடி பெரிய வீணையை கையில் ஏந்தியவனே மாயாடி, காமா அப்படின்னு, காமா காமான்னா காமன் மன்மதன் அர்த்தங்க, இதுல காமம் காமானா எல்லாராலும் விரும்பப்படுகின்றவன், எல்லா உயிர்களாலும் எப்பொழுதும் காமம்னா விரும்புதல், எல்லா உயிராலும் எப்பொழுதும் விரும்பப்படுகிறோம். அது நம்ம இதெல்லாம் மேற்கொண்டு சொன்னோம்னா சொல்லலாம், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுறு கவித்து ஆளும் அரசினும் இனியன். அதனால எனக்கு எப்படி இனிமமா இருந்தாலே, அடாராடா இது சிங்கிற பழம், நீ திங்கிற கரும்பு, நீ திங்கிற வெள்ளம், நீ அனுபவிக்கிற பெண் இன்பம், நீ ஆளுகிற பேரரசு, இந்த இன்பங்களை எல்லாம் விட இனியன் யாருக்கு, தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன். அப்ப எல்லாராலும் காமா விரும்பப்படுகின்றவன் அல்லவா, காமா. சரி, கான் நாகா இங்கதான் கொஞ்சம் பிரிச்சுக்கணும். கான் காணப்படுகின்ற நாகா, நாகம்னா பாம்பு, பாம்புகளை அணியாக உடையவனே உடையவனே அப்படி பிரிச்சு நிறுத்திடணும். கான் நாகா நம்முடைய நூல் சொந்தமாக இருக்குமானால் இன்னா போட்டுட்டு அப்புறம் நாகான் அப்படி ஒரு கோர் போட்டீங்கன்னா, ஆனா புஸ்தகம் வீணாதான் இருக்கும் கண்ணில் பார்க்க, ஆனா என்னைக்கும் பொருள் தெரியும். கான் நாகா, காணப்படுகின்ற நாகத்தை மாலையாக அணிந்தவனி அணிந்தவனி. அம்மா கொஞ்சம் இந்த பதியம் கொஞ்சம், அதாவது இளைஞர்கள் இல்லை, இளைஞரால் தான் போர் அடிக்கணும் இருக்கான். ஏன்னா இப்படி பிரிச்சாதான் சொல்லலாம், இப்படி சொல்லிடலாம்னு பாக்குறேன், அப்படி வேற எப்பதான் சொல்றது, அதனால சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் நேராகும், பரவாயில்லாம தான் ஒரு மூணு பதியம் தான் நேத்தெல்லாம் கொஞ்சம் மேல போயிருக்கிறோம், பரவாயில்ல. எனவே கான் நாகா, சரி. அப்புறம் அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வரி, காணா காமா அல்லவா, காணா காமா. காமா இங்க மன்மதன், காணா அவனை எப்படி அடித்தார் ஆண்டவன், எரிச்சுட்டார். அதனால காமன்கிற ஒரு ஆளை காணா, ஆளை காண முடியாம காண முடியாம. அப்ப கை கால் ஒண்ணு இல்லாம இப்ப பக்குன்னு எரிச்சு விட்டான் பாவம். காணா காமா, மன்மதனை காணாதவாறு செய்து விட்டான். எனவே அவயவங்கள் உறுப்புகள்லாம் இல்லாதவாறு செய்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லவா, நீங்க ஒரு செய்திக்கு இன்னொரு செய்திக்கும் தொடர்பு இருக்காது. அவனுடைய செயல்கள் எல்லாம் சொல்லப்படுற அருளி செயல்கள் எல்லாம் மரக்கருணையா இருக்கலாம். அந்த அம்மா இந்த நான் எழுதியிருக்கிற வந்து பாருங்க, யாரு காட்டுறது நேத்து, இந்த இங்க அறக்கருணை மரக்கருணை எழுதியிருக்கிறோம், இது சரியா இருக்கான்னு பாருங்க. நாங்க ரொம்ப அருமையா சூரபதுமணி ஏன் வந்து முருகப்பெருமான் அவ்வாறு செய்தான் நமக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, என்ன இருந்தாலும் சரியா நமக்கு வேணா பயமே இருக்கலாம், முருகப்பெருமான் பாவம் அவர் போய் கடல்ல குள்ள போய் குழஞ்சான் சூரபதுமன், அவனை போய் குத்தி குத்தி செஞ்சுட்டாரு அப்படிங்கண்ணா. அப்ப என்னமோ கருணை இல்லாத மாதிரி இல்லடா, அந்த ஆன்மா நல்லா அழுதியிருக்காங்க, ரொம்ப அழகா அழுதிருக்காங்க. அதனாலதான் நான் சிவகாசியை பாராட்டுறேன், பிரேமநாயகம் இவங்கெல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாராட்டுறேன் இல்ல. இதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறாங்களே இந்த ஊர்ல இருக்கவங்க. அட, ஒரு 400 பேர் வந்தாங்கன்னா ஒரு 4 ஆன்மா பாக்கட்டுப்பேன். ஓஹோ, ஆண்டவன் செய்யறது எல்லா விதத்திலையும் கருணைதான். அப்ப சூரபதுமனுக்கும் கருணை செய்திருக்கிறான். ஏன் வரம் பெற்றவன், இடையில கொஞ்சம் திமிர் பிடிச்சது, அந்த திமிரை மட்டும் நீக்கிட்டு ஆனா செய்த நன்மைக்கு, வாராஜா நீ கோடி கோடி ஆடுறா, நான் எப்பவும் உருந்து வர மயிலாடுறா அப்படின்னு ரொம்ப அருமையா செஞ்சுட்டாரு. அப்போ கருணை அல்லவா, அதனால இது மரக்கருணை, ரொம்ப அருமையா எழுதினீங்க. அது மாதிரி எல்லாம் இங்க இருக்கிறதுல இங்க காணா காமா கூட அப்படித்தான். கேட்டா மன்மதனை ஏறிச்சான்னு தனக்காகவா கிடையாது. இந்த உலகத்திலே இந்த இன்ப பெண் இன்பம் இருக்குது, அது ரொம்ப இருக்கிறதுலதான் அதிகமான இன்பத்துல கெடுக்கிறது. அதுதான் இல்ல இன்னைக்கு நாட்டில் பேப்பர்ல வருது, எது வருது எது வருது, இதுதான் வருது. அடுத்தது பொருள் கொள்ளடிக்கிறது, இந்த ரெண்டு தான் நாட்டில் இருக்கு. ஏன்னா உங்க வந்து திங்கிறதுக்கு இது ஐம்பலன்னு அனுபவிப்பதற்கு இந்த ரெண்டு தான் நாட்டை குடிசே கெடுது. அதனால் அந்த அந்த நிலை அழிய வேண்டும் என்பதற்காக செய்தார், அறிந்து காட்டினாரே தவிர. அப்போ அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகளுக்கு, பெருமானே என்னுடைய கணவன் இருக்க உனக்கு எப்பவும் தெரியும்படியா இருக்கும், அப்பவும் கருணை தான் செஞ்சார், அங்கேயும் கருணை தான். ஆனால் காணா காமான மன்மதனுடைய வடிவத்தை இல்லாதவாறு செய்தார் என்று அல்லவா. காணா காமா, அப்புறம் அடுத்தது காழியா, பம்பு இல்ல, சீர்காழியில் எழுந்தருளிப்பவனி. ஏன்னா பதியம் எந்த ஊர் பதியம், சீர்காழி பதியம், காழியா எனவே திருகாலியில் இருக்கவனே இல்ல. மா மாயா இல்ல, மா மாயா என்று சொன்னார். அது என்ன, மா என்ன ரொம்ப அருமை இல்ல. மானா இலக்குமி, மா என்ன யாரு, இலக்குமிக்கு கணவன் மாயன் திருமால், திருமாலையே தன்னுடைய வடிவில் கொண்டிருப்பவன் மா மாயா அல்ல, மாயவனாகவும் இருக்கிறான். ஏன், ஒரு கால எல்லையில திருமால், நம்ம சித்தாந்த சாஸ்திரத்துல நீங்க திருமால் படைக்கிறார், பிரம்மா படைது, திருமால் காக்கிறார், பிரம்மா படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார்னு சொன்னாலும் கூட சீக்கிரம் அந்த மூன்று பேரும் யாரு, இவர் தான், இவர் தான். திருமாலாய் நின்று காத்தும், பிரம்மனாய் நின்று படைத்தும், ருத்ரனாய் நின்று அழித்து இருக்கிறார். அதனால மூவராகியும் இருப்பவன் அவன் தான், அதனால் திருமாலாகவும் இருக்கிறான். எனவே மா மாயா என்று சொன்னார். அப்புறம் மாமாயா, நீ மாமாயா இல்ல, அது என்னடாது, நீ ஆண்டவனாகிய நீ மாயா, மா அல்ல என்னது, மா மிக கருமையாக இருக்கிற மாயா, மாயையை அழிப்பவன். இங்க மாய் என்பது எது, உலகத்திற்கு கொடுக்கின்ற, இது உயிருக்கு கொடுக்கின்ற தனுகரண புவன போகங்கள்னு சொல்றமே, அது முழுக்க வட சொல், அது அப்படித்தான் சித்தாந்தாசன் சொல்லியே பழகிவிட்டாங்க. தனுன்னா உடம்பு. கரணம்னா கருவி, ஐம்பொறிகள், அந்த கரணி, அந்த கரணங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தனு கரணம் அல்ல. புவனம் இந்த உலகம், போகம் நம்மளை அனுபவிக்க வைக்கிறான். தனு கரண புவன போகங்களை கொடுத்து ஆண்டவன் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்ன காலம் பக்கா வட சொல்லால சொன்னாங்க. இப்ப உடம்பு, கருவிகள், நுகர்வுகள் இவற்றையெல்லாம், உலகம் இவற்றையெல்லாம் கொடுத்து இந்த வினையை நீக்குகிறான் என்று அருமையான தமிழ் சொல்ல சொல்லலாம். தனுகரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. என்ன பண்றது, அதனால அவங்கள மேல தப்பு வேணாம், நாம அதை தமிழாக்கம் பண்ணி அருமையா திருத்திக்குவோம், செஞ்சுக்குவோம். அதனால எனவே மா மாயா, அதனால மிக கருமையாக இருக்க மாயையெல்லாம் நீக்கி இந்த உலகத்திற்கு அருள் செய்கின்றவன், இதுதான் இதுக்கு பொருள். ஆமா, அடுத்த பாட்டு போவோம். யாகா யாகா யா, அங்க ஒரு கமா போட்டுக்கலாம். யாகம்னா வேள்வி, நீ யார் அப்படின்னாரு, இந்த வேள்வியாக இருக்கிறவனி. இதுக்கெல்லாம் மேற்கோள் காட்டுல இது ஞாபகத்துக்கு வருது. ஆனா இது இந்த முதல் திருமுறையினுடைய உரை எழுதியவர்கள் நான் நேத்தம் பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம சீர்காழி சிவகாசின்னு தெரியாம இதெல்லாம் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரேன், தூக்கிட்டு வரேன். இது சிவகாசி ஆச்சே, இது வந்து இங்க இந்த பதிப்பெல்லாம் இங்க இருக்கும்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன். சிவசிவ இதை டாக்டர் யார்ட்ட காட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வந்த சுவாமி என்ன பண்றதுன்னு. இதுதான் நம்முடைய தர்மயாதீன பதிப்பு. தர்மயாதீன பதிப்புல இந்த இந்த மூன்றாம் திருமுறைக்கு இப்ப நாம் படிக்கிற இதுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா தெரிஞ்சுங்க, நாம எல்லாம் சொன்னது அல்லவா. தர்மயாதீனத்தினுடைய அருமை கந்தசாமி பிள்ளைன்னு அவர் வந்து பண்டித ஆ கந்தசாமி பிள்ளைன்னு பழைய புலவரவங்கள்லாம் இப்ப எங்க மாதிரி இருக்கிறாரெல்லாம் இல்ல பழம்புல, அதனாலதான் உரை எழுத முடிஞ்சது கன்சாயம் பள்ளின்னு. இப்படிப்பட்ட உரைதான் இப்பொழுது மீண்டும் தருமபுர ஆதீனத்துல வரப்போகுது, பன்னெண்டு திருமுறைகள். இப்ப இந்த திருமுறைக்கு அதுக்கு என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமுறைகள்ல 11 திருமுறை இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டது, 12வதுதான் ஏதோ எங்கிட்ட கொடுத்தாங்க புண்ணியத்து பெரிய பிராணம் உரை எழுதி, அதுவும் ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் வந்துட்டது இல்ல, இது திருத்தப்படணும். அதனால இப்படி 12 திருமுறைகள் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஏற்கனவே சில திருமுறைகளுக்கு வெறும் அந்த குறிப்புரை மட்டும் தந்திருக்கிறாங்க, சில திருமுறைகளுக்கு பொழிப்புரையும் சேர்த்திருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம் கேட்டா, எல்லாவற்றுக்கும் பொழிப்புரை மட்டும் சேர்த்து பழைய குறிப்புரை அப்படி இருக்கு. அப்ப எல்லா பாடல்களுக்கும் பொழிப்புரை இருக்கும், அதுக்கு மேலும் சில விளக்கம் இருக்கும். அப்படி வருவது என்ன பண்றது, காலம் திருத்தறதுக்குரிய அமைப்பு பதிப்பாசிரியருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் நீட்டிச்சுட்டு வருது. தர்மியாதீனத்தினுடைய தலை சிறந்த பணிகள் இது ஒரு அருமையான பணி. இப்ப எல்லாம் வந்து நீங்க இதுல வானதி பதிப்பா அதுல இருந்து வருதே எல்லாம் இதனுடைய சரக்கு தான். ஆமா, மூலபண்டாரம் வழங்குகின்றான் பந்து முந்துமினி காரோ பழமொழி எழுதி வச்சுட்டாங்க. இப்ப அதை பார்த்த உடனே ரொம்ப அருமையா போற எழுதி, சார் இங்க வர்த்தமான பதிப்பு சார், இந்த பதிப்பு சார் சொல்றோம், வாழ்க பதிப்பிச்ச வரைக்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அல்லவா. ஆனாலும் அதற்கு போட்டியன் வாழ்முதலாகிய பொருளை என நின்றது இந்த பதிப்புகள். வணக்கம், இந்த பதிப்பை நம்ம டாக்டர் மாமிகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க, இது இருக்குன்னு தெரிஞ்சா எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன் சிவம். அதனால அந்த பதிப்பு வைத்தியர்கள் மீண்டும் வரப்போகுது, ஆனா கொஞ்சம் காலம் கிடக்கும் போல இருக்கு. இருந்தாலும் இந்த பதிப்பு வந்ததுன்னா 12 திருமறையும் 16 வால்யம் இப்படி உட்கார வச்சா என்ன மறைச்சிடும், அப்படி வரப்போகுது இல்ல சிவம். அதனால பாருங்க, இப்ப 2வது பாட்டுல யாகா யாகான்னா யாக சொரூபி என்று மட்டும் ஒரு எழுதிட்டாங்க. இங்க கூட பாருங்க, யாகான யாக சொரூபியே எழுதியிருக்கேன், வேள்வியின் வடிவானவனே என்று எழுதலாம். எழுதலாம் என்ன பண்றது, நம்ம காலம் வரைக்குமே எப்படி இப்ப ஆங்கிலேயர் வந்த பிறகு ஆங்கிலத்தை கலந்து பேசுவதுதான் அறம் என்று கருதுகிறோமோ, அது போல ஒரு கால இல்லையிலே வடமொழியோடு எய்ந்து பேசுவதுதான் அறம் என்று கருதிய காலம். என்ன பண்றது, அவர்களை தப்பு சொல்லக்கூடாது, எழுதியவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நாம மாத்திக்கணும். வேள்வியின் வடிவாக இருப்பவனி என்று சொல்லலாம், யாகா என்று. இதற்கு மேற்கோள் காட்டலாம், காட்டினா பெருகும், அவங்க காட்டல. எரி பெருக்குவர் அப்பர் சுவாமிகள் தான், எல்லாரும் எப்பா வேள்வி செய்யறீங்களே அந்த அந்த அக்னி ஹோமம்னு சொல்றீங்களே, அந்த நெருப்பை வளர்க்கிறீங்களே, அந்த மாதிரி வந்து அந்த வேள்வியின் வடிவில் அந்த நெருப்பாக வருவது எது? இதான் நமக்கும் சித்தாந்த சாஸ்திரம் படித்தவனுக்கும் ஏனையோருக்கும் வேற்றுமே. ஏனையோருக்கு என்னன்னு கேட்டா, வாயு பகவான் அக்னி பகவான் என்று சொல்லுவாங்க. இந்த அக்னி பகவான் ஒரு ஒன்றை போட்டோம்னா, இந்த அக்னி பகவான் இவன் தான் கூரியர், இவர் எடுத்துட்டு போய் நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தில் கொண்டு கொடுக்கும் என்று அவங்க நினைப்பு. யார் நினைப்பு? ஏனையோருடைய நினைப்பு. அப்ப கூரியர் யார்? அக்னி பகவான். இங்க போடுகிற அந்த அவிகள் எல்லாம் துருதி அங்க போகுது, எங்க போகுது, அந்த எந்த தெய்வத்துக்கோ அந்த தெய்வத்துக்கு, இந்திரனுக்கோ சந்திரனுக்கோ எந்த ஒருவருக்கு போகுது என்று சொல்றோம். ஆனால் சித்தாந்திகள் எரி பெருக்குவர் அந்த தீயாக அந்த எரியே எங்கள் பெருமான், அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறான். அது பெருமானுடைய வடிவுன்னு தெரியாம யாரையோ சொல்றியடா பகவான், பகவான் ஒருவன் தான், அது சிவபெருமான் தான் என்று சொன்னவர் அப்பர் சுவாமிகள் தான். எனவே யாகா வேள்வி வடிவாக இருப்பவனி என்ன பண்ணணும், எரிபெருக்குவர் அவ்வெறி ஈசனது ஒருவன் அறிகளார் என அப்பர் அடிகள் அருள்வதும் காண்க என்று போட்டிருக்கணும், போட்டிருந்தா மேலும் சிறக்கும், மேலும் சிறக்கும், பரவாயில்ல என்ன பண்ற. அதனால யாகா வேள்வியின் வடிவாக இருக்கவனி, யாழி மீண்டும் சொல்றாரு, யாழினா யாழை வைத்திருப்பவனே, முன்ன சொன்ன மாதிரி தான் பொருள், அது ஒரு செயல் மீண்டும் வரும், தப்பா நினைக்க கூடாது அல்லவா. யாழி அருமையா காயா, காயா அருமை, காயம் காயம்னா உடம்பு, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, காதல் உள்ள பின்னால வந்த சித்தர்கள் போன்றவர்களெல்லாம் ரொம்ப சாதாரணமா இந்த சித்தாந்தம் எல்லாம் சொன்னாங்க, காயமே இது பொய்யடா, காயம்னா உடம்பு, இது காற்றடைத்த பையடா, யார் செஞ்சது, மாயனார் கூயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, பெரிய தத்துவத்தை சாதாரணமா ஒலிகை சொல்லால் சொல்லி அப்படின்னு. அப்ப காயம்னா உடம்பு இல்ல, காயா பெருமான் உடல் கொண்டு வருகின்றான், ஐயா அவனுக்கு தான் உடம்பு இல்லையென்ன, அடியவர்களை ஆட்கொள்ளுவதற்கென்று உடம்பு வர்றான் கொண்டு, ஏதேனும் ஒரு திருப்பினி கொண்டு வருவான். இப்ப இளையான்குடி மாறரை வந்து நல்ல விருந்து ஒப்புகின்றவன் தெரிவிப்பதற்காக எப்ப வர்றாரு, ரெண்டங்கட்டா நேரம், எப்ப நீங்க பெருமான எப்ப வர்றாரு, நடிகரவில், அப்ப என்ன பண்ணுது, மழை பெய்யுது, எனவே நல்ல ஐப்பசி அமாவாசை இருட்டு, ஓ சேர்த்துங்க நீ கொஞ்சம் படிச்சவன் பாட்ட கிடக்க வேணாமா, சரியா ஐப்பசி மாசம், அடமழை பத்து நாளா பெய்யுது, தொண தொண தொண தொண தொணன்னு பெய்யுது நிலவா, வேஷ்டிலாம் காயமாட்டேங்குது, அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி மழை காலம், ராத்திரி மணி 11:30 இந்த ரெண்டு கட்டா நேரத்துல வர்றதே இவருக்கு பழக்கம், காரைக்காலமையா இருக்கிட்ட கூட இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் வந்தா டிபன் டைம், அருமையா சாப்பிட்டு போயிருக்கலாமா, கொண்ட கணவன் இருந்தார், அருமையா இட்லி பூரி சாம்பார்லாம் சாப்பிட்டு போயிருக்கலாம், எப்ப வந்தா 8:30 வந்திருந்தா, சரி வந்த நீங்க ஒரு 12:00 வரக்கூடாத, சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம் அந்த 10:30 அதான் சாப்பாடு நேரமா, வந்தது எப்ப, காரைக்காலமையா விட்டுக்க 10:30 நீ தான் பாத்தியான்னு கேட்கக்கூடாது, சேக்கிடாருடைய அந்த பெரிய பிராணத்தை அமைப்பி கொண்டு தெரிகிறது, ஏன்னா சாதம் ஆயிட்டுது, காய்கறி எல்லாம் அம்மா பொரியல் கூட்டு வறுவலுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இவர் வந்துட்டார், சீக்கொட்டு 10:50 இருக்கலாம், வந்து விட்டா இவர் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் காக்க வச்சு வடபாயசோட போடுறத விட பசி, இது வந்து என்ன தெரியுமா, இது ஒரு வாரம் ஆச்சு சாப்பிட்டு, நீதான் எப்பவும் சாப்பிட மாட்டீங்கல்ல, ஏ உடுக்க உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, நீ சாப்பிடறது கிடையாது, அது இங்க சாப்பிடணும்னு 10:30 ரெண்டு கட்ட நேரத்துல வந்தா என்ன, அம்மா பார்த்தாங்க 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வடவாயத்தோட போறதை விட பசியோட வந்தவங்களுக்கு உடனே வச்சு போடலாம்னு சுவாமி உட்காருங்க அப்படின்னு சொன்ன, நல்ல வேலை பீரோவில் 2 மாம்பழம் அப்பதான் வந்திருந்தது, எடுத்து கொடுத்தாங்க, எஞ்சிய வெள்ளித்தெறியில் காண்க, ஆமா காரைக்கால மேல் வரலாறு சொல்றதானே, எஞ்சிய வெள்ளித்தெறியில் காண்க, அதே போல இடையான்குடி அப்பாரு அப்ப வந்தது என்னன்னு கேட்டா, ஒரு பசியா இருக்கிறவரை வந்தார், இளையான்குடி மாறருக்கு ராத்துல 2 கட்டான நேரத்துல 10:30 மேல ஒரு பசியானவரா வந்தார். அப்ப காயா இந்த மாதிரி வடிவம் எல்லாம் கொள்றான், சரி இந்த மனுஷன் இப்பதான் 2 கட்ட நேரம் வந்தான், ஒரு நல்ல நேரத்துல வந்து சாப்பிடல, கல்யாணத்துக்கு வந்தோம், கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம இருந்தான், எங்கே வினாவில வரும் சுந்தரம், கல்யாணத்துக்கு வந்து கூட சாப்பிடாம இருந்திருக்கானே நம்மளு, சரியான நேரம் கால நேர கல்யாணம், 6 to 7 சுந்தர கல்யாணம் எப்ப தெரியுமில்ல, 6 to 7 விடியற் கால கல்யாணம், இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு போன்ல வந்து பக்கா சேக்கலா தந்த பிச்சை, அதை நான் இப்ப சொல்லல, சொன்னா அதுக்கு நேரம் இதெல்லாம் பெரிய பிராணம் முற்றோதல் வருகின்ற பொழுது எப்படி படிக்க போறோமோ, என்ன படிக்க போறோமோ, வேகமா அல்லது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனா, இதெல்லாம் தெரியல. என்ன படிக்க போறோமோ பார்ப்போம். தனித்தனியா படிக்கணும். அடியாருடைய வரலாறு ரொம்ப அற்புதமானதல்லவா? சரியா நீ என்ன சொல்றது? இந்த 6:7 நிச்சயம். அந்த வரலாற்றை வைத்து ஏத்து பார்த்தால் சரியா 6:7 தான். அது இது சுந்தர வரலாறா இருந்தா நீங்க அழகா சொல்லிடுவேன். வேண்டாம், வெள்ளித்தெறியில் காண்க. அப்ப வந்து கூட இது என்ன ஓலை எடுத்துட்டு ஓடியாருது, கையில கொடை கிடையெல்லாம், அதுக்கு ஒரு காயம். அப்போ பட்டினியா இருக்கிற காயத்தோடு வந்தது யாருக்கு? காரைக்காலமையா இருக்கு, இளையான்குடிமா இருக்கலாம். இங்க என்னன்னு கேட்டா, வழக்காடுவதற்காக ஒரு சிவாச்சாரியாரா வந்த வடிவம். இப்படி அவனுக்கு இயல்பில் காயம் இல்லை, உடம்பில்லை, ஆனா அடிவுரலை உய்யக்கொள்வதற்காக அவப்பொழுது ஒரு உடம்பு எடுத்துட்டு வருவான். தில்லார்பானதுல மாமனாகி வந்த வழக்குரைத்த படலம். மாமன் தாய் மாமனா வந்த பக்கா செட்டியார். இவங்க தாய் மாமன் இருந்தா கூட தெரியாது, அப்படியே அது இந்த முடிப்பட்டு எப்படி இருக்கும், இங்க எப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கும். ஏ, இங்க வடக்க போனா அவங்க மாமனார் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன, இந்த பிள்ளைய பாக்குது. ஆனா அருமையா பண்ணார் பரஞ்சோதி முனிவர். ஐம்படை மார்பில் காணின் அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஏ ராஜா, இந்த கழுத்துல நான் வந்து நல்ல 3 pounds ஐம்படை தாலி போட்டிருந்தேன், அதெல்லாம் அந்த பயங்க எடுத்துட்டான். மகாபாவி மகாபாவி வாடா ராஜா, சிறு சலங்கை அடியில் காணேன், கால ஒரு சிலம்பு ஜல் ஜல்லு சத்தேகனும் போட்டினடா. மகாபாவி அதை கூட எடுத்துட்டான். அடாராடா, பக்கா மாமனா எஞ்சிய வெள்ளி தெரியல் காணுங்க. அதனால இப்படி எல்லாம் காயா நீங்க இந்த பதியம் வச்சீங்கன்னா மட்டும் பேசலாம். அதனால இந்த பதியம் இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பேசி முடிச்சு விடலாம். சாயந்தரம் 5 வணக்கம் நடக்கிற காரியமா, நம்ம போக வேணாமா? காயா, எனவே உடம்பை கொள்கின்றவனி நல்லவா. காதா, காதல்னா கோவித்தல்னு அர்த்தம், கோவித்தல்னு அர்த்தம். அதனால காதா, அப்ப காதான கோவிக்கிறவன், என்ன கோவிக்கிறவன் அர்த்தம் தானே, என்ன அர்த்தம், அடித்தர் கடவுள், அடித்தர் கடவுள். அப்போ யாரு வந்து அடித்தரப்பு கடவுள்? பெருமான் சிவபெருமான் தான் அடித்தர் கடவுள் அல்லவா. சிவஞான போதும் சொல்லலாமா? அந்தம் ஆதி என்மனார் புலவர், முதல் சூத்திரம். அந்தத்தை செய்கின்றவன் எவனோ அவன்தான் ஆதி. இந்த உடம்பை எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவன் எவனோ அவன்தான் ஆதி, முதல் சூத்திரம். அந்தம் ஆதி என்பனார் புலவர். நீங்க சைவதான் சொல்லணும்னா சங்கார காரணன், சங்கார காரணன் சீக்குவல் டு அடித்தர் கடவுள். அருமையான தமிழ், அருமையான தமிழ். என்ன பண்றது? அதான் என்னென்ன காதானா என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் கோச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல. இந்த வினையை அனுபவிப்பதற்கான காலம் நீங்குகின்ற பொழுது உடம்பை ஒடுக்குவான், அழிப்பவன். அப்படி அதான் காதி மோதி வாதாங்கிறது இல்ல, அதெல்லாம் சங்கார கருத்தன் அல்லவா. இங்க கூட அப்படியே சொல்லியிருக்காங்க இவருங்க, காதாங்கிறதுக்கு சங்கார கருத்தாவி அந்த கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அடித்தர் கடவுளே என்னதுன்னா ஒன்னும் பெரிய தப்பு இல்ல, ஏன்னா சித்தாந்தத்துல அந்த மாதிரி சொல்லியே பயன்பட்டதுனால சங்கார கர்த்தா, கர்த்தானா தலைவன், சங்காரம்னா அடித்தல், அடித்தர் கடவுளே. என்ன வடமொழிதான், என்ன பண்ண, சரி போட்டும். எனவே காதா யார் ஆர் எல்லாம் பிரிக்கணும். யார் ஆர்? ஆ தாய் ஆயாயி, அப்படி முடிக்கணும். யார் ஆர் அப்படின்னா யாருக்கும், இந்த தமிழ்நாட்டிலே, இந்திய பெருநாட்டிலே, ஆசியா கண்டத்தில் இல்ல, எந்த கண்டத்தில் இருந்தாலும் எந்த உயிர் இருக்கோ அந்த உயிருக்கு யார் ஆர்? எல்லா உயிர்களுக்கும் ஆனா ஆயாளாக, பெற்றவளாக, தாயாக, அப்படி சொல்லுங்க. தாய் ஆயாயி, அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஒரு தாய் உண்டு என்றால் அது நம்முடைய பெருமான் தான். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர்? தாயும் ஆனவர். என்ன, நீங்க தாயாதான் ஆகுவார்னு சொல்லிட்டு வச்சுங்க, மாமனா வந்தார, சிவாச்சாரியார வந்தார, சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறார, அதனாலதான் என்ன அந்த உண்மை அருமையான இலக்கணம். இப்ப தாயானவர் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அப்ப தாயாதான் இருப்பாராட்டு, தாயும் ஆனவர். அப்ப என்ன தந்தையும் மாணவர் உடன் தோன்றினராயும் இருப்பார், மாமியுமாகவும் இருப்பார், மாமனாகவும் இருப்பார். அப்பன் நீ அம்மை நீ பாட்ட முடிவு சொல்லிங்க. அதெல்லாம் பாத்தீங்களா உண்மை பாத்தீங்களா. இப்ப சிவகாசியில என்ன கேட்டீங்கன்னா ஏதேனும் ஒண்ணு சொல்றோம், சிவகாசியில் சித்தாந்தமும் படித்தவர்கள் அப்படின்னர்த்தம், திருமறைகள் மற்ற புராணங்களோடு கூட திரும்ப சித்தாந்தமும் படித்தவர்கள். சித்தாந்தம் படித்தவர்னா அது மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது அர்த்தம், சித்தாந்தமும் படித்தவர்கள். அந்த உண்மை என்ன தெரியுது, திருமறைகள் என்ன மற்ற திருப்போல் என்ன, எல்லோருக்கும் தாயாகவும் இருப்பான் அப்படின்னு.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கேதாரம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம். இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: திருச்சிற்றம்பலம் புழியிர்கோன் வெப்பொழித்த புகழியிர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்து பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் மூணாம் திருமுறையில் நாலாம் பதிகம் இடரினும் தாளரினும் அதில் முதல் ஐந்து பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ஆறாம் பாடல்லேருந்து ஆரம்பித்து பதிகத்தோட மற்ற பாடல்கள்லாம் பார்ப்போம். போன முதல் அஞ்சு பாட்டில் பார்த்த மாதிரி இந்த பின்னாடி வர்ற பாடல்களையும் அதே அமைப்பு தான். முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்லுவார், அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய புகழை சொல்லுவார், அடுத்த ரெண்டு அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே இப்படிப்பட்ட எனக்கு நீ பண்ணுற அருள் இதுதானா, எங்கள் அப்பாவுக்கு வேள்வி செய்கிறதுக்கு பணம் கொடுக்குங்கிட்ட ஒன்றும் இல்லையே, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு கேட்பார். அதே அமைப்பு தான். இப்போ ஆறாம் பாட்டு பார்ப்போம். வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் எந்தாய் உன் அடியலால் உரையாது ஏத்தாது என்னா, ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்ல என்ன சொல்றார், வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் அப்படின்னாக்க, வெந்துயர் துயர்னா நமக்கு தெரியும் துன்பம் கஷ்டம், வெந்துயர்னா கொடிய துன்பம், ரொம்ப பெரும் பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருது, அது மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அப்படியெல்லாம் வந்து ஓர் வெறு உறினும், வெறுதல் அப்படின்னா வெறு அப்படின்னாக்கா பயப்படுறது. அதனால் அவர் சொல்கிறார், இது மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பங்கள்லாம் வந்து அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப பயம் வந்தாலும் அப்படியெல்லாம் வந்தாலும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் என்னுடைய நாக்கு போற்றாது. அதாவது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை தவிர எனக்கு வேறு ஒரு பற்றுக்கோடு இல்லை, நீ தான் எனக்கு எல்லா துணையும், அதனால் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உன்னோட திருவடியினுடைய புகழை பாடுறதை தவிர வேறு எதுவும் என் நாக்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்றார். ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்த வெண் பொடி அணி சங்கரனே. இதுல இறைவன் சிவபெருமான் தன்னுடைய அறையில நாகப்பாம்பை பெல்ட் மாதிரி கட்டின் இருப்பார், அதை பத்தி சொல்றார் மூணாவது அடியில. ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த அப்படின்னா அறையின வெயிஸ்ட், ஆம்பளைகளுடைய வெயிஸ்டுக்கு அறை அப்படிம்பா, பெண்களுடைய வெயிஸ்டுக்கு இடை அப்படிம்பா. இது பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே, அதாவது சொல்லுடைய பொருள் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம பிரயோகத்தில் அறை அப்படிங்கிறது பொதுவாக ஆண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, இடை அப்படிங்கிறது பொதுவாக பெண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஐந்தலை அரவு, அந்த நாகப்பாம்புக்கு அஞ்சு தலை இருக்கும், அது நம்ம கோயில்களில் நம்ம நாகாபரணம் சாத்திரப்பெல்லாம் பார்க்கலாம், அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பு. அப்படி அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பை சிவபெருமான் பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார், அதான் அரைக்கு அசைத்த அப்படிங்கிறார். அசைத்தல் அப்படின்னாக்க கட்டுறது, அசைக்கிறதுனாக்க டு ஷேக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் தேவாரத்தில் பெரும்பாலான இடங்களில் அசைத்தல்னு வந்தாக்க கட்டுறதுன்னு வரும். நம்ம பலருக்கும் தெரிஞ்ச பாட்டு பொன்னார் மேனியனே, அதுலேயும் வரும் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து அப்படின்னு வரும். அதாவது புலித்தோலை இடுப்பில் கட்டின்ட்டுருக்கான் சிவபெருமான், அதான் இங்கே சொல்கிறார். அது மாதிரி இங்கே பாம்பு இடுப்பில் கட்டின்ட்டுருக்கான் பெல்ட் மாதிரி அரைக்கு அசைத்த சங்கரனவர். அப்புறம் வேற என்ன பண்ணியிருக்கார், சந்த வெண் பொடி அணி சங்கரனே. சிவபெருமான் உடம்பு முழுக்க விபூதி பூசின்றிருப்பார் திருநீர், அதுதான் பொடினா சாம்பல், வெண்பொடினாக்க வெள்ளை வெளியேன்னு இருக்கிற சாம்பல், அதாவது திருநீர். அது சந்த வெண்பொடி அப்படிங்கிறார். சந்த வெண்பொடி, சந்தம் அப்படின்னாக்க தமிழில் ரெண்டு அர்த்தம் பெரும்பாலும் உண்டு. ஒன்று பாட்டுகளில் வர சந்தம், அது ஓசை சந்தம், அது வேறு, அது சம்ஸ்கிருதத்துலேயும் வந்தது. மற்றபடி சந்தம் அப்படின்னாக்க தமிழில் அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சந்தனம்னு ஒரு அழகு அர்த்தம் இருக்குது. அதனால் சந்த வெண்படின்னா சந்தனம் மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார். அந்த காலத்தில் உடம்பில் சந்தனம் பூசிக்குவேன், இதுக்கு எல்லாம் பெர்ஃப்யூம் தடவிக்கிற மாதிரி அந்த காலத்தில் சந்தனம் பூசிக்குவோம் உடம்பில். அதனால் சிவபெருமான் சந்தனம் பூசிக்கிற மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார். அதான் சொல்கிறார், சந்த வெண்பொடி அணி அணிகின்ற சங்கரனே. இது சங்கரன் அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானுக்குரிய நாமங்களில் ஒன்று, அது நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்மையை செய்பவன் சங்கரன் அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா என்ன ஆட்கொள்கின்ற விதம், எனக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், நான் உனக்கு அன்புடையவனாக இருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு என்னை ஆள்கின்ற தன்மை இதுவா, ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, எங்கள் அப்பா வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்குறார், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்லை ஏல் அப்படின்னா அப்படி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாக்க அதுவோ உனது இன்னொருள், அதுவாப்பா உன்னுடைய அருள். ஆவடுதுறை அரணே, திருவாவடுதுறையில் இருக்கின்ற சிவபெருமானே இதுவா உன்னுடைய அருள், எங்கள் அப்பா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கே, இது சரியா, இது உனக்கு அழகா அப்படின்னு கேட்குறார். இது ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வெறு அப்படின்னாக்க பயம், வெறுவுதல் அப்படின்னா பயப்படுறது, வெறு இல்லைன்னா வெறுவு அப்படின்னாக்க அச்சம்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம் வந்தாக்க மனசில் ஒரு பயம் வரும், இந்த கஷ்டத்துலேருந்து எப்படா நம்ம மீள போகிறோம், இந்த துன்பம் எப்படா போகும், நம்ம எப்படி இதெல்லாம் தப்பிப்போம் அப்படின்லாம் மனசுக்குள்ள பயம், கலக்கங்கள், அச்சமெல்லாம் வரும். அந்த மனசில் வர அச்சம் தான் அந்த வெறு அப்படிங்கிறார். அதாவது எம் எந்தாய் அப்படிங்கிறது எந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது எம் தந்தைங்கிற அர்த்தம் வர்றது எந்தைன்னு வரும். அந்த எந்தை அப்படிங்கிறது ஒருத்தரை கூப்பிடுறப்ப அட்ரஸ் பண்ணுறப்ப எந்தாய் அப்படின்னு வரும். அதாவது இப்போ உதாரணமாக பிள்ளை அப்படின்னு இருக்கு ஒரு வார்த்தை இல்லையா, நம்ம ஒரு பிள்ளையை கூப்பிடுறோம்னா பிள்ளாய் அப்படின்பா, பிள்ளைன்னா பிள்ளாய், நங்கை அப்படின்னா நங்காய், பாவைனா பாவாய், அந்த அப்படி அட்ரஸ் பண்ணுறப்ப அது மாதிரி மாறும். அது எப்படி அரண் அப்படிங்கிற வார்த்தை கூப்பிடுறப்ப அரணே அப்படின்னு ஒரு ஏ வருது பின்னாடி, அது மாதிரி இந்த ஐயில் முடிகிற வார்த்தைகள்லாம் ஆயின்னு மாறும் கூப்பிடுறப்போ. பாவை பாவாய், நங்கை நங்காய், எந்தை எந்தாய். அடுத்த பாட்டுக்கு போவோம். வெப்போடு விரவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாட்டிலையும் முதல் ரெண்டு அடியில் அதே மாதிரி தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார். வெப்போடு விரவியோர் வினை வரினும், அதாவது வினை வரினும்னா வினை வந்தாலும் வந்து அடைந்தாலும், நம்ம செய்த வினைகள்லாம் நம்மளை வந்து அடையும், அப்படி அடையிறப்ப அது நமக்கு இன்பம் கொடுத்தா அதை பற்றி நம்ம அது வினை வந்து நமக்கு இன்பம் கொடுத்தது நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம கஷ்டம் கொடுக்குறப்ப தான் அது வினை வந்து கஷ்டம் கொடுக்குதுன்னு நினைப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்திருக்கிற வினைகளில் நல்வினை தீவினை ரெண்டும் நம்ம செஞ்சுருந்தாலும் பொதுவாக பலருக்கும் தீவினை தான் நிறைய இருக்கும் நல்வினையை விட, அது நம்ம மனித இயல்பு. அதனால் நமக்கு அடிக்கடி வர்றது தீவினையோடைய பலன் தான் வரும். அந்த தீவினையோடைய பலன் நமக்கு ரொம்ப துன்பம் தரும். அந்த தீவினை எப்படி வர்றது அப்படிங்கிறார், வெப்போடு விரவியோர் வினை வரினும், அந்த வினையானது நம்மளை தகிக்கும் வந்து இல்லையா, நமக்கு துன்பப்படுத்தும். குழுகுழுன்னு இருக்குன்னா இன்பம் தர்றதுன்னு அர்த்தம், சுட்டெரிக்கிறதுனா துன்பம் தர்றதுன்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி வெப்போடு விரவி, வெப்புனா சூடு உஷ்ணம், அப்படி உஷ்ணத்தோட விரவினா கலந்து, அந்த உஷ்ணம் பொருந்தி, விரவுதல் அப்படின்னா பொருந்துதல் கலத்தல்னு அர்த்தம், சேர்ந்து இருக்கிறது. அப்படி உஷ்ணத்தோட ஒரு வினை வந்து என்னை அடைந்தாலும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதப்பையும் என்னுடைய நாக்கு பேசாது அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதில் வினைகள் சுட்டெரிக்கிற வினை வந்து என்னை தாக்கினாலும் என் தந்தையே உன்னுடைய திருவடியைத்தான் என் நாக்கு சொல்லும், வேற ஒன்றும் பேசாது அப்படின்னு தன்னுடைய பக்தியோடைய நிலையை சொல்லி அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்றார். ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. இது மன்மதனை எரிச்ச விஷயத்தை சொல்றார். ஒப்புனா ஈக்குவல், சமம். ஒப்பு உடை ஒருவன்னாக்க மன்மதன் பேரழகன், அவனோட அழகுக்கு வேற யாரும் சமம் கிடையாது, அவனுக்கு அவனே தான் சமம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒப்பு உடை ஒருவன்னா தனக்குத்தானே ஒப்பாக இருக்கின்ற ஒருவன் அர்த்தம். அது மன்மதன். அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட பேரழகனான மன்மதனை உரு அழிய, அவனுடைய உருவம் இல்லாதபடி போகும்படி, அப்படி அழல் எழ விழித்தவனே, அப்படி தீப்பற்றி எரியும்படி, அப்படி நெற்றி கண்ணால பார்த்தவனே அப்படின்னு அந்த முன் நாள் அடிக்கு அதான் அர்த்தம். அப்படி தனக்குத்தானே சமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரழகனா இருக்கிற மன்மதனை அவனுடைய உடம்பு இல்லாதபடி போகும்பாரு, அப்படி சுட்டு எரிச்சவனே நெற்றி கண்ணால அப்படின்னு சொல்லி, இது ஓய்மை ஆளுமாருன்னு சொல்றாரு. திரும்ப நீ எனக்கு பொருள் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் நேரடியாக பொருள் பெரிய மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுடுத்துனா நமக்கு பாட்டு டக்குன்னு புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பாட்டு இது. இந்த வெப்போடு விரவியோர் வினை வரையணும்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி திருநீலகண்ட பதிகம் பார்த்தோம். அந்த திருச்செங்கோட்டில் அடிவர்களுக்கு ஜுரம்லாம் வந்தப்போ அது ஜுரம் நீக்கிறதுக்காக பாடின பதிகம் அது. போன தரம் பார்த்தோம். அதில் பத்தாம் பாட்டில் சொல்கிறார், இந்த முதல் திருமறை 116 பதிகம் 10 பாட்டில் சொல்கிறார், சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகவும் பற்றும் விட்டார் பூக்கமிழ் கொன்றை பிரிசடையில் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டில் தீக்குழி தீவினை அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நம்ம பார்த்தப்ப சொல்கிறோம், இந்த தீவினையானது சுட்டெரிக்கும் நம்மளை, அது வந்து ஒரு தீக்குழியில் தீக்குழி போன்ற தீவினை அப்படிங்கிறார். அந்த தீக்குழினா ஒரு குழி தோண்டி அதில் நிறைய விறகெல்லாம் போட்டு எரிச்சோம் வச்சுக்குவோம், இதுக்கு இதுக்குன்னு எரிஞ்சதுன்னா அந்த குழி எவ்வளோ சூடாக இருக்கும், தீக்குழி அதுதான் தீக்குழி. ஒரு குழியை தோண்டி அதில் விறகு போட்டு நெருப்பு கொளுத்தி விடுறது. அதில் அப்படிப்பட்ட தீக்குழி போன்ற தீவினைன்னு அந்த பாட்டில் சொன்னார். அதோட இந்த வரி ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நம்ம வெப்பொடு விரவியோர் வினை வரையினும் அப்படின்னா இந்த வினையானது ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து சேர்றது. அதான் அந்த நமக்கு அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு ஒப்புமையை பார்த்துக்கலாம். அதில் எட்டாம் பாட்டுக்கு போவோம். பேர் இடர் பெருகி ஓர் பிணி வரையினும் சீர் உடை கழல் அலால் சிந்தை செய்யேன் ஏர் உடை மணிமுடி இராவணனை ஆறிடர் பட வரை அடர்த்தவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறை அரணே. முதல் ரெண்டடியில் என்ன சொல்றார், பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். நமக்கு பிணிகள் வரும் இல்லையா, நோய்கள் வியாதிகள் பந்த மற்ற விதமான விஷயங்கள் எல்லாம் வருது. அதே மாதிரி பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். பேரிடர்னா இடர்னா கஷ்டம், பேரிடர் அப்படின்னா மகா கஷ்டம், பெரிய கஷ்டம். அப்படி பெரிய கஷ்டங்கள் பெருகி, அந்த கஷ்டமே பெரிய கஷ்டம், அந்த பெரிய கஷ்டங்கள்லாம் பெருகி அது அப்படின்னா இன்னும் மல்டிப்ளை ஆகுது. அப்படிப்பட்ட ஓர் பிணி வரினும், அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய பிணி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், புலம்ப மாட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வந்துடுத்து, ஏன் எனக்கு வந்தது, நான் எப்பேற்பட்டவன், எனக்கு இதெல்லாம் வரலாமா, அப்படிலாம் நான் ஒன்றும் வேறு எதுவும் புலம்ப மாட்டேன். அப்படியெல்லாம் என்ன பிணி வந்தாலும் அப்பவும் நான் என்ன பண்ணுவேன், சீர் உடை கழல் அல்லால் சிந்தை செய்யேன், உன்னுடைய திருவடியை தவிர வேற ஒன்றையும் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னா உன்னுடைய திருவடியே தியானம் பண்ணுவேன், அதையே போற்றுவேன், அதையே வழிபடுவேன் அப்படின்னு அர்த்தம். சீர் உடை கழல், இந்த கழல் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கழல் அப்படிங்கிறது காலில் அணிகிற ஒரு ஆபரணம், ஆண்கள் தங்கள் வீரத்தின் அடையாளமாக காலில் அணிகிற ஒரு ஆபரணம். அது காலில் அணிகிறதுனால ஆகு பெயர் அப்படிம்ப தமிழில், அதோட அசோசியேட் ஆகி அந்த வார்த்தை காலுக்கே உபயோகிப்பாள். அதனால் கழல் அப்படிங்கிறது திருவடின்னு அர்த்தம், கழல் அணிந்த திருவடின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட திருவடி, சீர் உடை கழல். சீர் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தமிழில். சீர் அப்படின்னாக்க அழகு, புகழ், நன்மை, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு, செல்வம் அப்படிலாம். அதனால் சீருடை கழல்னா அழகிய, நன்மை பொருந்திய, பெருமையுடைய உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய வீரச்செயல் சொல்கிறாருங்க. இது எட்டாம் பாட்டு இல்லையா, சம்பந்தர் தேவாரில் எட்டாம் பாட்டில் ராவணனை கைலையின் கீழே நசுக்கினதை பற்றி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏர் உடை மணி முடி இராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனே. ஏர் உடை மணிமுடி, ஏர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஏர் உடை மணிமுடி அப்படின்னாக்க அழகிய கிரீடங்கள் அணிந்த ராவணன் அர்த்தம். மணினா மணிகள் நவரத்னங்கள், முடினா கிரீடம். அதனால ஏருடை மணிமுடினாக்க அழகிய நவரத்னங்கள் பதித்த கிரீடத்தை அணிந்த இராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனே. அவன் ஆரிடர், இடர்னா தெரியும் முதல் வரியிலே வந்திருக்கு. ஆரிடர்னா அரிய இடர்னு அர்த்தம். அதனால் அரிய இடர், எப்படி பேரிடர்னா பெரிய துன்பமோ அது மாதிரி ஆரிடர்னா அரிய துன்பம். அதனால் அரிய துன்பம் பொறுத்தற்கு அரிய துன்பம். அப்படி படும்படி வரை அடர்த்தவனே, வரைனா மலைன்னு அர்த்தம், மலையை நசுக்கினவனே. அடர்த்தல்னா நசுக்குத. அதனால இதில் என்ன சொல்றார், அப்படி அந்த அழகிய மணிகள் பதித்த கிரீடம் அணிந்த ராவணனை அவனால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு பெரிய துன்பம் படும்படியாக அந்த கைலை மலை மேலே ஒரு விரலை வச்சு அவனை நசிக்கினவனே அப்படின்னு இந்த கடைசி இந்த மூணு நாலாம் அடிகளுக்கு அர்த்தம். அப்படி அப்படிப்பட்ட சிவருமானே இதுவா நீ எனக்கு பண்ணுற அருள் அப்படின்னு. அந்த ராவணனை பற்றின குறிப்பு நம்ம பல பதிகங்களில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி இப்போ சொல்கிறேன். அவன் தேர் ஓடுறப்போ அவனுடைய தேர் ஆகாய வழியாக போகும், வான் வழியில் போகும் அவனுடைய தேர், பறக்கிற தேர் அவனுக்கு. அந்த தேரை விட்டுட்டு அவன் போகிறப்போ அவன் திக்விஜயம் பண்ணுறப்போ அப்படி கைலை மலைக்கு மேலே அந்த தேரை ஓட்டின்னு போகிறான். அப்போ கைலை மலை மேலே அந்த தேரால் பறக்க முடியாமல் தரையில் இறங்கி விடுறது. அப்போ ராவணனுக்கு என்ன நம்ம தேர் என்னாச்சு, ரிப்பேர் எடுத்தா என்ன, கோளாறு எடுத்தா என்னாச்சு, ஏன் வந்ததுன்னா, அப்போ அந்த மந்திரிகள்லாம் சொல்கிற, அரசே இந்த கைலாய மலை இருக்கிற இடம், அதனால் இதில் நம்ம தேரால் போக முடியல அப்படிங்கிற. அப்படியா, இந்த கையில் மேலே நமக்கு இடம் போ, நம்ம வழியில் குறுக்க நின்று நம்ம கஷ்டப்படுத்துறதா, இதை தூக்கி அந்தாண்டு வீசி எறிஞ்சிட்டு நம்ம தேர் விட்டுன்னு போகலாம் அப்படிங்கிறான். இது துரும்ப தூக்கி போட்ட மாதிரி போகிற மாதிரி. அதனால் அவன் தன்னுடைய 20 கைகளாலையும் கைலை மேலே கீழே கொடுத்து அதை பேத்து வீசி எறிய போகிறான். அப்போ கைலை மேலே ஆடுறது. அப்போ உமாதேவி அஞ்சு இறைவனை கட்டிக்கிறான், என்னது நம்ம கையிலே மேலே ஆடுறதுன்னு. அப்போ சிவபெருமான் ஒரு புன்னகையோட தன்னோட கால் கட்டவரில் லேசாக ஊன்றுறார். உடனே அந்த கையிலே மேலே இரு ராவனுடைய கைகளெல்லாம் போட்டு ஒரே அடியை நசுக்கிட்டுருது. அவனால் கை எடுக்கவும் முடியலை, மலையை தூக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, மாட்டின்ட்டான். இந்த எலிப்பொறியில் மாட்டின்ற எலி மாதிரி மாட்டின்ட்டான். அவன் பல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அழுது புரண்டான், வெளியில் வீரிட்டு அழுதான். அப்புறம் இறைவன் அவனுடைய பக்திக்கு மெச்சு அவனுக்கு கைகளையெல்லாம் விடுவிச்சு அவனுக்கு திருப்பி உடம்ப நல்லபடியாக்கி அவனுக்கு நீண்ட ஆயுளையும் ராவணனுங்கிற பேரையும் சந்திரஹாசங்கிற ஒரு வாளையும் கொடுத்து அருள் புரிஞ்சு அனுப்பினார். எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து சம்பந்தர் எல்லா பதிகத்திலையும் சொல்கிறார் அப்படின்னாக்க, அவன் பண்ணினது பெரும் குற்றம். ராவணன் பண்ணது கைலை மலையை வணங்கணும், வளம் வந்து வழிபடணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அது வீசி எறிய போனது பெரிய குற்றம். சிவருமான் உரைகிற திருவு கைலை மலையை, அதனால் சிவருமான் நினச்சிருந்தாக்க அவன் அப்பயே சம்ஹாரம் பண்ணியிருப்பார், அழிச்சிருப்பார் இல்லையா. நமக்கு திரிபுரம் எரிச்ச கதை தெரியும், அவர் அந்த மேருமலையை வில்லா வளைச்சு அதில் வாசுகி நாணா கட்டி அதெல்லாம் பண்ணி அவர் கடைசியில் கணையை ஏவலை. அந்த தேர் அச்சு முறிஞ்சு கீழே விழுந்ததும் ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அதனால் மன்மதனை மலரம்பு விட்டான், அவனை ஒரு நொடி பார்த்தார், அவன் சாம்பலாக போயிட்டான். அப்படிப்பட்டவர் ராவணனை அப்பவே கொன்றிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணாமல் லேசாக தான் வச்சார் கால், அவன் திருந்தொட்டோம் அப்படின்னு. அதனால் எப்பேற்பட்ட குற்றம் செய்தவர்களும் இறைவனை வழிபட்டால் அவன் அந்த குற்றத்தை பொறுத்து அருள் புரிவான் அப்படிங்கிறது இதில் கருத்து. அதுக்காக தான் ஒவ்வொரு எட்டாம் பதியத்துலேயும் எட்டாம் பாட்டில் இந்த ராவணனுடைய ரெஃபரன்ஸ் வர்றது. ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்னா, கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்லையே தன்னுடைய பக்தியின் நிலையை முதல் ரெண்டு அடியில் சொல்றார். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடி அல்லால் உறையாது என்னா. உண்ணினம் அப்படின்னா சாப்பிட்டாலும், பசிப்பினம்னா பசியோடு இருந்தாலும், உறங்கினம்னா தூங்கினாலும். அப்படின்னா நான் சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டு இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எந்த நிலையிலையும் நின். அப்படின்னா நின் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். உன் ஒன் மலர் அடி அப்படின்னா ஒளி மிகுந்த, ஒளி வீசுகின்ற மலர் போன்ற திருவடி, உன்னுடைய பிரகாசமான மலர் திருவடியை தவிர, அல்லால் அதை தவிர வேறு எதையும் உரையாது என்ன, என்னுடைய நாக்கு சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, எப்படி எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் அடி மனசில் உன்னுடைய எண்ணமே தான் இருக்கும், என் நாக்கு உன் பேரை தான் சொல்லும். அது என்ன, தூங்குறப்ப எப்படி நம்ம நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு இல்லையா? பசியோடு இருக்கிறப்ப சொல்லலாம், சாப்பிட்டு இருக்கிறப்ப சொல்லலாம், இல்லை முழிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லலாம். தூங்குறப்ப அது என்னது அவரோட இது சொல்கிறது? அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, முழிச்சுனதும் உன்னே சொல்கிறது. அது மாதிரி இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தூங்குறது, எழுந்ததும் இறைவன் நாமத்தை சொல்கிறது. அப்படி இருந்தால் நம்ம அடி மனசில் இறைவன் நாமம் இருக்கும், அதுதான் அதோடய அர்த்தம். அப்படியாக ஒரு பெரும் பக்தி உடையவன் நான் சிவருமான, நீ எப்படிப்பட்டவன்? கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பு அரிதாயவனே. கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணர் தெரியும், ஆனால் இந்த இடத்துல அது விஷ்ணுங்கிற அர்த்தத்தில் வர்றது. கண்ணனும்னா விஷ்ணுவும், கடிகமல் தாமரை மேல் அண்ணலும், இது பிரம்மாவை சொல்கிற வார்த்தை. கடி அப்படின்னா வாசனை. நீங்கள் நம்ம பேச்சில் கடி அப்படின்னாக்க பல்லால் கடிக்கிறது ஒன்று தான் நமக்கு தெரியும், ஆனால் கடி அப்படின்னாக்க செயல்களில் பல இடங்களில் வாசனைக்கு வரும். கடி கமல் தாமரை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற தாமரை பூ, அந்த தாமரை மேல் அண்ணல், தாமரை பூவில் உரைகின்ற தேவர் யாரு? பிரம்மா. அதனால் விஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படின்னா இவா ரெண்டு பேராலையும் அளப்பு அரிதாயவனே, அவர்களால் அளக்க முடியாதவனே அப்படின்னு அர்த்தம். அளப்புனா அளத்தல், அவர்களால் அளப்பதற்கு அறியவனே. இது அடிமுடி தேடின கதை. விஷ்ணு பன்றியா அந்த ஜோதி பிழம்பன் திருவடியை காணப்போறார், பிரம்மா அன்னப்பறவையா அந்த ஜோதி பிழம்பின் உச்சியை காணப்போறார். இவர் ரெண்டு பேராலையும் காண முடியாது, விஷ்ணுவால் திருவடியோடைய காண முடியாது, பிரம்மாவால் உச்சியை காண முடியாது. அப்படி ரெண்டு பேராலையும் அளப்பதற்கு அறியவனே, போய் அடியையோ முடியையோ அடைவதற்கு அறியவனே அர்த்தம். அப்படி ஜோதியாக நின்றவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு இவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடுத்துறையரனே. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மலர் அடி அப்படின்னாக்க அது மலர் போன்ற அடி, அது அது வந்து உவமை. அதாவது தமிழில் உவமைன்னு ஒன்று உண்டு, உருவகம்னு ஒன்று உண்டு. உவமைனா அந்த போன்றன்னு ஒரு வார்த்தை இருக்கும், மலர் போன்ற அடி. அந்த போன்றங்கிற வார்த்தை வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சு இருந்தாக்க அதுக்கு உவமை தொகைன்னு பேர். மலர் அடி, மலர் போன்ற அடி இல்லையா? மதி முகம் அப்படின்னா மதி போன்ற முகம். அது மாதிரி உருவகம்னா இந்த ஓமை, ஓமை தொகையாக வருது இல்லையா மலர் அடிங்கிறது, அது வந்து ஓமையாக சொல்கிறது பின்னாடி வரும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும். அடிமலர் அப்படிம்பா, ஆமாம் அடிமலர் அப்படின்னா திருவடியாகிய பூ அப்படிம்பா. அடித்தாமரை, திருவடித்தாமரை அப்படிம்பா. அது மாதிரி வந்தாக்க அது உருவகம்னு பேர். அதனால் இந்த இதில் இந்த உண்ணினம் பசிப்பினம்னு சொல்கிறாரு இல்லையா, அது வேறு பாட்டிலையும் சில இடங்கள் வர்றது. எனக்கு இந்த படித்தப்போ முன்னாடி நான் கேட்ட வேற ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, அது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். இது சம்பந்தர் திருவலிவலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் போயிருந்தப்போ ஒரு அற்புதமான பதிகம் பாட்டிருக்கார். இது முதல் திருமறை 50 பதிகம், அதில் 5 பாட்டு இது. துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே, தஞ்சமில்லா தேவர் வந்துன் தாளினை கீழ்ப்பணிய, நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கிறோ நாளும் நினைந்தடியேன், வஞ்சம் உண்டன் ரஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டோட அர்த்தத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, அதில் முதலடியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே அப்படிங்கிறார். அதில் துஞ்சும் போதும்னா துஞ்சறதுனா தூங்கிறது, உறங்கும் போதும் துற்றும் போதும், துற்றும் போதும்னா சாப்பிட்றது, சாப்பிடும் போதும் சொல்லுவன் உன் திறமேங்கிறார். நான் உறங்கினால், நான் உறங்கினாலும் சரி உண்டு கொண்டிருந்தாலும் சரி எப்பொழுதும் உன்னுடைய நாமத்தையே உன்னுடைய புகழையே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த பாட்டில் வர அதே கருத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோமே. இந்த பாட்டில் பார்த்தோம், உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்ன, அதே கருத்து தான். அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன். துஞ்சலும் துஞ்சல்லாத போதும் நெஞ்சகம் நெஞ்சு நினைமின் நாள் தரும் அப்படிம்பார். அது நமக்கு அறிவுரையாக சொல்கிறார், நமக்கு போதனையாக சொல்கிறார். இதில் அதாவது அட்வைஸ் வருது, துஞ்சும் போதும் துஞ்சலும் துஞ்சல்லாத போதும் நெஞ்சகம் நெஞ்சு நினைமின் நாள் தரும் அப்படிங்கிறவ நினைமின் அப்படிங்கிறார். நினைமின் அப்படின்னா நினையுங்கள் அப்படிங்கிறார் நமக்கு. ஆனால் அதே கருத்து தான், நீங்கள் தூங்கினாலும் சரி முடிச்சுருந்தாலும் சரி நெஞ்சில் வஞ்சம் இல்லாமல் நினைங்கோங்கிற, நெஞ்சகம் நைந்து நினைமின்ங்கிறார், நெஞ்சத்தில் நெஞ்சம் உருக்கி மனம் உருக்கி நினைங்கோங்கிறார். அந்த பாட்டில் மூணாம் திருமறையில் 22 பதிகத்தில் வர்றது, அது பஞ்சாட்சர பதிகத்தில் 3 திருமறை 22 பதிகம். அதில் சொல்லார், அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அதில் சொல்கிறது தான், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதுனா துஞ்சுதல்னா தூங்கிறது உறங்கிறது, துஞ்சல் இல்லாத போதுனா உறங்காத போது வீழ்ச்சின்றிருக்கிறனர். உறங்கினாலும் சரி வீழ்ச்சின்றிருந்தாலும் சரி எப்போ மனமுருக்கி இறைவனுடைய திருவடியே வணங்குங்கள் அப்படிங்கிறார். அது அதே தான் கருத்து, அதுதான் எப்பவும் அவனுடைய திருவடியை நினைக்கிறோம் அப்படின்னு அங்கே நமக்கு புத்திமதியாக சொல்கிறார், போதனையாக சொல்கிறார், உபதேசமாக சொல்கிறார். இங்கே அவர் தன்னை பற்றி இறைவன்ட்டு சொல்கிறார், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னுடைய இது சொல்கிறார். ஏன்னா அது நீங்கள் நல்ல அதை ரெஃபர் பண்ணது நல்ல ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறது. அது நம்ம உபதேசம் பண்ணுகிறவர்கள் அந்த உபதேசத்து என்ன அதுபடி ஒழுகுகிறவர்களாக இருக்கணும். அதாவது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் உபதேசம் பண்ணணும். ஊருக்கு உபதேசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, வெளியில் மட்டும் இப்படி இரு அப்படின்னு சொல்லுவா, தான் அப்படி இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவருடைய உபதேசத்தை கேட்கறதில் நமக்கு பர்த்தம் இல்லை. அதனால இங்கே அவர் சொல்ற, நான் இப்படிப்பட்டவன், நான் உண்டபொழுதும் பசித்திருந்தாலும் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் எப்பொழுதும் உன்னுடைய திருவடியைத்தான் என்னுடைய நாக்கு சொல்லும் அப்படிங்கிற, உன் புகழத்தான் என் நாக்கு சொல்லும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறார். அங்கே இன்னொரு இடத்துல இந்த துஞ்சலும் துஞ்சலாத போதும்ல அடுத்த வாழ்க்கை சொல்கிறார் உபதேசமாக, நீங்கள் இப்படி இருங்கோ அப்படிங்கிறார். துஞ்சுதல் அப்படின்னாக்க அது உறக்கத்துக்கு இல்லை இல்லை, பொதுவாக துஞ்சுதல் அப்படின்னாக்க உறங்குதலுக்கு வரும், சமயத்தில் சாக செத்து போகிறதுக்கும் வரும் இல்லையா. இந்த உறக்கத்திலே நீண்ட உறக்கம் சாவு தானே, அதனால் துஞ்சுதல் அப்படிங்கிறது தூக்கத்துக்கும் வரும் சாகரத்துக்கும் வரும். ஆனால் நம்ம உபயோகிக்கிற இடத்த பொறுத்து அதை பொருள் கொள்ளணும். நம்ம திருத்தொண்ட தொகையில் பார்த்துருக்கோம், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன்னு ஒரு லைன் வரும் அதில் திருத்தொண்ட தொகையில். நம்ம 7 திருமறையில் 39 பதிகம் அது திருத்தொண்ட தொகை. அதில் தில்லைவா அந்தனதம் அடியாக இருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாக இருக்கும் அடியேன் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா. அதில் ஒரு பாட்டில் ஒரு அடியில் வரும், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் அப்படின்னு. அந்த இடத்துல துஞ்சுதல் அப்படிங்கிறது அது அங்கே கரூரில் தூங்கின சோழர்னு அர்த்தம் இல்லை, கரூரில் உயிர் துறந்த சோழர்னு அர்த்தம். அது இருக்கு, அது அது அந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேஸை அபிராம அஞ்சால வந்திருக்குன்னு சொன்னேள். அது சுந்தர தேவாரத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாதேத்துவோம், வருந்தி வந்து முகக்கொன்றுரித்தால் வாழ்ந்து போதிரேன்னு அந்த பாட்டு வரும். அதில் சுந்தரர் சொல்கிறார், அவர் அந்த வலது கண் அதில் ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும், இன்னொரு கண் திருவாரூரில் கிடைக்கும், அது திருவாரூருக்கு வந்து எனக்கு இன்னொரு கண்ணை தரமாட்டேரா அப்படின்னு சுவாமியை உரிமையோடு கேட்பாருங்க. அதான் அதான் செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், பொருந்தி திருமூல் அட்டானமே இடமாக கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோம், வருந்தி வந்தும் உமக்கொன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே அப்படிம்பார் அந்த பாட்டில். அதை அதை எனக்கு நான் வந்து அடியாராக இருக்கேன், நான் இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோங்கிறார். நாங்கள்லாம் இருந்துன்னா உட்காந்து, நின்றுனா எழுந்து நின்றபடி, கிடந்துனா தரையில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணுறது. அப்படி இறைவனை வழிபடுறப்ப நம்ம உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறோம் ஸ்துதி பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது, நின்றுட்டு வழிபடுறோம், தலைக்கு மேலே கை கூப்பி நின்று தொழுகிறோம், தரையில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறோம், இப்படியெல்லாம் இருந்தும் நின்றும் கிடந்தும் உமை இகழாது ஏற்றுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு, அதே வருந்தி வந்து உமை கொண்டு உரைத்தால் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம் அப்படிலாம் சொன்னால் கூட அது நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறே சுவாமி, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு அதான் வாழ்ந்து போதிரான், நீ சௌக்கியமாக இருியா அப்படிங்கிறார். அப்படி சொல்கிறக்கூடிய உரிமை சுந்தரருக்கே உண்டு. ஒன் கழல், ஒன் மலர் அப்படியெல்லாம் வந்தால் ஒளி உடைய அப்படின்னு அர்த்தம். ஒன் முகம் அப்படின்னா ஒளி உடைய முகம் அப்படி. இப்போ பத்தாம் பாட்டுக்கு போவோம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரியினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன, புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமை கிள்ளையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. எல்லாம் அதே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரே கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து ஒவ்வொரு பாட்டிலையும் சொன்னாக்க என்ன அர்த்தம், அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு, எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும், பித்துனாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. உடம்புல பித்தம்னு ஒன்று சொல்லுவா, பித்தம் ஜாஸ்தியாக எடுத்துப்பா, பித்தம் தலைக்கீழ், அது மாதிரி பித்தம்ங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு, அது நம்ம இந்திய வைத்திய முறைகளில் சொல்லுவா, பித்த பித்த பித்தம்ங்கிறது ஒரு நீர் அப்படிம்பா. அப்படி பித்தம் ஜாஸ்தியாக எடுத்துங்கிற, ஆனால் அது பித்தம்னாக்க பித்துனாக்க புத்தி பேதலிக்கிறதுக்கும் பித்தம் அப்படி பித்தும்பா இல்லையா, பித்தா பிறை சூடின்னு அந்த சுந்தரர் தவாரத்தில் முதல் பாட்டில் வர்றது. அதனால் அங்கும் அதாவது அந்த இடத்துல பித்தன்கிறது பேரொருள் உடையவன் சிவருமா, அன்பு அரு அதிக அன்பு உடையவன், அதனால் அப்படி ஒரு பித்து அது, அது வேற. ஆனால் அவர் கல்யாணத்தில் சுந்தரருக்கு நம்பியாரருக்கு திருமணம் நடக்க போகிறப்போ சிவருமான் ஒரு கிழவராக வந்து தடுக்கிறார் இல்லையா, இவன் எனக்கு அடிமைங்கிறாரு. அதுதான் அந்த அந்த மாதிரி பித்துன்னா பைத்தியம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால் இங்கே பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அப்படின்னாக்க என்னுடைய புத்தி பேதலிக்கிறதுங்கிறோம் இல்லையா, அப்படி என்னுடைய புத்தி மயங்கினாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் அப்போ கூட என்ன பண்ணுவேன், அத்தா உன் அடியல்லால் அறற்றாது என்ன, என்னோடய புத்தியே பேதலிச்சு போனாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் எனக்கு என்னுடைய நாக்கானது எப்பவும் உன்னோட பேரை தான் சொல்லும், உன்னோட புகழை தான் பாடும் அப்படிங்கிறது. அத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், அத்தன் அப்படிங்கிறது தந்தைன்னு அர்த்தம், அத்தா அப்படின்னா தந்தையேன்னு அர்த்தம். இந்த அத்தன்கிறதா மலையாளத்தில் இன்றைக்கும் அச்சன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அத்தா தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதுவும் என்னுடைய நாக்கு பேசாது அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய புகழ சொல்றார். புத்தரும் சமணரும் புறன் உரைக்க, இந்த பௌத்தர்களும் ஜெயினர்களும் எப்போ இறைவனை பழிச்சு பேசுற சிவருமான சிவதோஷனை பண்ணிட்டே இருப்பாவ, அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்படி பண்ணினாலும் பக்தர்கள் அந்த அடியவர்கள் இருக்காளே இவர்கள்லாம் இப்படி பழிச்சு பேசினாலும், சமணர்களும் பௌத்தர்களும் சிவனை வழிபடக்கூடாது அப்படின்லாம் பழிச்சு பேசினாலும் அதையும் பொருட்படுத்தாம பக்தியோட உன்னை வழிபடுகிறார்களே அந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்து பயின்றவனே, எப்பொழுதும் அருள் செய்கின்றவனே. பயில்தல் அப்படின்னாக்க எப்பவும் செய்யறது, அதனால எப்பவும் இரவு அடியவர்களுக்கு அருள் செய்பவனேன்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் என் தந்தைக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் கொடுக்காம இருக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு அடியில் கேட்கிறார் அவர். பதினோராம் பாட்டுக்கு போவோம். அலைப்புனல் ஆவடு துறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞானசம் பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வெல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே. இது திருக்கடைக்காப்பு இந்த பதிகத்துக்கு. அதனால திருக்கடைக்காப்பில் சொல்லும்படியாக திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் மேல சிறுகாழில் அவதரித்த ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன இந்த பாடல்களை பாடுகிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். அதுதான் அதனுடைய பொதுவான அமைப்பு. அதில் அவர் சொல்றார், அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த. அலை புனல் அப்படின்னாக்க புனல்னா ஜலம், அலை புனல்னா அலைகள் இருக்கிற ஜலம், அலைகின்ற ஜலம் அப்படின்னா அந்த காவிரி நதியெல்லாம் ஓடுறது இல்லையா, அந்த காவிரி நதியை சொல்றார் அலை புனல் அப்படின்னு. அலைகின்ற புனலை உடைய ஆவடு துறையில் அமர்ந்த விரும்பி வீற்றிருக்கின்ற இலை நுனை வேற்படை எம் இறையை, இந்த சிவபெருமான் எம் இறைனா எங்கள் சுவாமியை, எம்முடைய நம் சுவாமியை, எங்கள் சுவாமி யாரு, எங்கள் இறைவனை. அவன் எப்படிப்பட்ட இறைவன், இலை நுனை வேற்படை வச்சுருக்காங்க, இலை நுனை வேற்படை. இதில் வேல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், முருகன் கையில் இருக்கு வேல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வேல்ங்கிறது அது அது எப்படிப்பட்ட வேல் சிவபெருமான் வச்சுருக்கார், இலை நுனை வேற்படை. மூன்று இலைகள் இருக்கணும் அதில் இல்லையா, திரிசூலம் இருக்கே இறைவன் கையில், அந்த திரிசூலத்தை இப்படி சொல்கிறார் அவர். மூன்று இலைகளை முனைகளாக உடைய வேல் அப்படிங்கிறார். ஒரு வேல் இருக்கு, அதுக்கு மூணு இலை போன்ற முனைகள் இருக்கு, அதுதான் திரிசூலம். ஒரே ஒரு இலை போன்ற முனை இருந்தால் அது முருகன் கையில் இருக்கிற வேல். இது மூணு இலை இருக்குந்தாக்க அது சிவபெருமான் கையில் இருக்கிற சூலப்படை. படைனா ஆயுதம்னு அர்த்தம். அதனால இலை நுனை வேற்படைனா இலை போன்ற நுனைகளை உடைய முனைகளை உடைய வேலாகிய சூலம் அது. அந்த சூலாயுதத்தை ஏந்தியிருக்கிறான் அவன். சூலாயுதம் ஏந்திய பெருமானை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன, நன்மை மிக்க திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின இந்த விலை உடை அரும் தமிழ் மாலை வல்லார். இந்த மிக விலை உடைனா விலைன்னா நமக்கு தெரியும் பிரைஸ், விலை உடை அருந்தமிழ்னா ப்ரெஷஸ் தமிழ்னு அர்த்தம். விலை உடைனா ப்ரெஷஸ்னு அர்த்தம். இந்த ப்ரெஷஸ் தமிழ் பாமாலையை வல்லவர்கள், பாட வல்லவர்கள், ஓத வல்லவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறார். அவர்களுக்கு வினையாயின நீங்கி போய், வினையாயின நீங்கி போயினாக்க அவர்களுடைய வினைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகிவிடும். அப்புறம் வேற என்ன கிடைக்கும்? விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர். இந்த தேவர்கள்லாம் இருக்க, வானோர்கள்லாம் இருக்காளே, அந்த வியன் உலகம், அந்த பெரிய உலகம் சிவலோகம் நிலையாக, சிவலோகம் நிலையாக இருக்கும்படியாக அவர்கள் ஏறுவார்கள், மேலேறுவார்கள். நிலமிசை நிலை இலரே, இந்த பூமியின் மேல் நிலையாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியின் மேல் நிலமிசை நிலை இலரேனாக்க மீண்டும் இந்த பூமியில் வந்து பிறக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்லையா. பொதுவாக நமக்கு ஒரு பிறவி முடிஞ்சாக்க இன்னொரு பிறவி வரும். அது நம்ம என்ன பிறவி தெரியாது. அது மனிதா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், மாடா பிறக்கலாம், கழுதியா பிறக்கலாம், மீனா பிறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பூமியில மீண்டும் மீண்டும் பிறவிகள் வரும், வினைகள் இருக்கிற மட்டும். ஆனால் இந்த பதிகத்தை ஓதுகின்றவர்கள் அவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும், அவர்கள் மீண்டும் பூமியில பிறக்க மாட்டார்கள், சிவலோகத்தில் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த கடைசி திருக்கடைக்காப்புக்கு அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களான் முந்தையான காலன்மை ஈடாத. ரொம்ப அருமையான சிந்தை. செய்கை செய்கை என்றால் கையினாலே உடம்பினாலே செய்கின்ற செயல்கள். தலையினாலே வணங்குதல், கையினாலே மலரிட்டு அர்ச்சனை பண்ணுதல், கால்களாலே வலம் வருதல், கண்ணாலே தரிசித்தல் முதலானது செய்கைன்னு. சிந்தையை நினைப்பது, சிந்தை நினைப்பது, செய்கை செய்வது, கேள்வி கேள்வி என்பதுதான் காதினாலே கேட்கும். இப்ப கடவுளை எப்படி அடையலாம் என்று கேட்டால் மன வாக்கு காயங்களாலே தான் அடைய முடியும். மனசு வாக்கு காயம், காயம் என்று சொன்னால் மற்ற எல்லா கருவிகளும் கண்ணாலே கண்டு செவியினாலே கேட்டு வாக்கினாலே தூத்திரம் பண்ணி மனத்தாலே நினைந்து கையினாலே கும்பிட்டு தலையினாலே வணங்கி கால்களாலே வலம் வந்து இப்படிப்பட்ட செயல்களாலே தான் கடவுளை அடையும். கடவுளை பக்தி பண்றது தானே, கண்ணால பாக்குறோம், கையினாலே கும்பிடுகிறோம், தலையினாலே வணங்குகிறோம், வாக்கினாலே வாழ்த்துகிறோம், மனசால நினைக்கிறோம். இப்படியாக இப்படி உறுப்புகளை அவனுக்கே பயன்படுத்தி தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மென்களோ செவிகால் என்மென்களோ வாயை வாழ்த்து கண்டாய், மூக்கே நீ முரலாய் என்றெல்லாம் நெஞ்சே நினையா என்றெல்லாம் இப்படி கருவிகளை அவனுக்காகவே ஆக்கி ஆக்கி ஆக்கி ஆக்கி ஆக்கி அதன் மூலமாக ஞானத்தை பெற்று அதன் மூலமாக ஞானத்தை பெற்று இப்படி கேட்க கேட்க கேட்க கேட்க நினைக்க நினைக்க நினைக்க எப்படி இருக்கும் அது சம்பந்தமான உணர்வும் ஞானம் தான். இப்படி ஆயாலும் முன்னையே நான் இதை செய்திருக்க வேணும், அது செய்யவில்லை. முன்னையே நான் இந்த மாதிரியாக சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களால் முந்தையான காலம் என்னை எதிராத மூர்க்கணும். அது காரணம் என்னவென்று கேட்டால் மனமானது செயலானது கேள்வியானது எல்லாம் உலகத்தை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். உலக பொருளை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உலக பொருள் தான் நமக்கு அவசியமா இருக்கிறது. உலக பொருள் தான் அவசியமா இருக்கு. இந்த உலக பொருள் அவசியமா இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் கூடி எதற்காக ஆகிறது என்று சொன்னால் உண்பதற்காக ஆகும். உலக பொருள் அவசியம் என்று சொன்னால் அந்த பொருளாலே அடைகின்ற பயன் என்னவென்று கேட்டால் என்ன பயன்? யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நிறைய பொருளை சேர்க்கிறார், பல வீடுகளை கட்டுகிறார், பல வாகனங்களை வாங்குகிறான், தங்கமா வாங்கி குவிக்கிறான், மனமா பேங்களை போடுறான், பசு வாங்கி விடுறான், எல்லாம் என்ன பண்றான் என்று கேட்டால் என்ன பண்றான்? கடைசியா உண்பது உறங்குவதிலும் முடியும். யோசிக்க வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். வேற என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு என்னது, இவ்வளவு என்னது, இவ்வளவு என்னது, இதுவரையில் என்னது, இதுவரையில் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது வேற அதை ஒரு குறிப்பிட்ட காலவில் சொல்லிட்டு இருப்பா, அப்புறம் சொல்லாம போயிடும். இவ்வளவுதானே? அதனாலே இப்படி உலகியற் பூர்களிலேயே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. உலகியற் பொருளிலேயே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு எல்லாமே சென்று கொண்டிருக்கிறது. இதை உள்வசமாக ஆக்கியிருந்தேனானால் இந்த செயலையும் கேள்வியையும் பார்வையையும் வணக்கத்தையும் நினைப்பையும் எல்லாம் உன்வசமாக உனக்காகவே ஆக்கி இருந்தேன்னா உன்னை முன்னையே நான் அடைஞ்சிருப்பேன், உன்னை முன்னையே நான் வந்து சேர்ந்தேன். அது மாதிரி செய்யாம போயிட்டேன். அதனால நான் ஒரு பேர் எனக்கு வச்சுக்கிட்டேனா, மூர்க்கேன்னு வச்சுக்கிட்டாரா, மூர்க்கணம். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களால் முந்தையான காலம் என்னை எதிராத மூர்க்கன். மூர்க்கன் என்று சொன்னால் கொண்டதை விடாதவன். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடமாட்டார். கொண்டது விட மாட்டார் என்று சொன்னால் தவறானதோ பொய்யானதோ அவன் செய்தார சொன்னானால் அதையே சாதிக்கிறோம், அதையே சரி கேட்டுக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான். அதனாலே இப்படி உலகியற் பொருளையே சிந்தை செய்ய கேள்வி வாக்கு எல்லா ஐம்புலன்களும் சென்று ஐம்புலன்களும் எதை பற்றி கொண்டே இருக்கிறதோ அந்த பொருளை அந்த ஆன்மா அடைந்து விடும், அந்த ஆன்மா அதை அடைந்து விடும். எண்ணமே உடல் வாய் மூக்கூடு செவி கண் என்று இவை நின்கடே வைத்து மண்ணின் மேலடியில் வாழில் இருந்தாய் வருகை என்று சொல்கிறார். எண்ணமே உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்றவை நின்கணே வைத்து மண்ணின் மேலடியில் வாழில் இருந்தாய் வருகை என்று உரியாய். அதனாலே ஒருவன் பொருளை அடைய வேண்டுமானால் அந்த பொருளை தருகின்ற அந்த இடத்தையோ அந்த வஸ்துவையோ அவன் சிந்தை செய்கை கேள்வி எல்லாவற்றிலும் அவனுடைய இருக்கணும். ஒரு நல்ல பலனை அடைய வேணும் என்று சொன்னால் விவசாயி என்ன பண்ண வேணும் என்றால் அதிலேயே அவனுக்கு எண்ணம் செய்கை சிந்தை எல்லாம் இருக்கணும். அப்படிதான் அந்த பொருளை நன்றாக அடைய முடியும், நன்றாக அடைய முடியும். அப்படி இல்லாதனால் அந்த பொருளை அவன் அடைய முடியாது, அந்த பொருளை அவன் அடைய முடியாது, அதனால லாபத்தை பெற முடியாது. அதுபோல உன்னை அடைய வேணும் என்று சொன்னால் அந்த மாதிரி நான் செய்திருக்க வேணும், செய்யாமல் போயிட்டேன். முந்தையான காலம் முற்பிறவியிலேயே நான் அது செய்யாமல் போயிட்டேன். ஒற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன்னு சொல்றார் அல்லவா, ஒற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன் காலம் போய்விட்டேன். அதனாலே முந்தையான காலம் என்னை ஈடாத நூற்கிறேன் வெந்து ஐயா விழுந்தே. அதனாலே இப்படி சுவாமியை அடைய முடியவில்லையே என்று சொல்லி நான் வெந்து விழவில்லை, என் உள்ளம் வெல்கி விண்டிலேன், என் உள்ளமானது கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை. உலக பொருளே அழிந்து கிடக்கிறமே, பரமஞானிகள் எப்படிப்பட்ட பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள், நம்ம இந்த உலக பொருளை அனுபவித்து இப்படி உணவு போட்டமேனு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா உள்ளது. உள்ளம் வெல்கி விண்டிலேன், விண்டுதலாவது வெல்கி வெட்கப்பட்டு உடைந்து போன மனம் உடைந்து அடைய முடியவில்லையே, உயர்ந்த பொருளை அடைய முடியவில்லையே என்று கூட படிக்கிறவன் 197 மார்க் வாங்குறான், நான் 120 மார்க் வாங்குறேன்னு கொஞ்சம் கூட எனக்கு வெக்கமில்லையே என்பது போல. 20 மார்க் வாங்குறவன் எப்படி வெக்கப்படணும், அந்த 97 மார்க் வாங்குறவனை பார்த்து 197 மார்க் ஒருத்த வாங்குறான், இவனும் அதே வாத்தியார்கிட்ட படிக்கிற அதே பள்ளிக்கூடத்துக்கு போற அதே வகுப்பு தான், இவன் 120 வாங்கினான்னா என்னவா இருக்கணும், வெக்கப்படணும். வெக்கம் இல்லாம அவன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சான்னா அப்ப அவனுக்கு உண்மையான ஒரு அறிவு உள்ளவெளி ஒன்றியது. பரமஞானிகள் உன்னை அடைந்தார்கள், அவர்கள் பேரின்பத்தை பெற்றார்கள், நாம் பெற முடியவில்லையே என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட நாணம் இல்லை. என்ன வெளியே வண்டியிலேன், உள்ளம் வெளியே வண்டியிலேன், எந்தையாய நின்னை இன்ன எய்தல் உற்று நிற்பது. ஆனாலும் உலகத்திலே வாழ்வது எதற்காக வாழ்வது என்று கேட்டால் என்ன சொல்வது, எதற்காக வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வது, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி, நீ எதுக்காக இருந்துகிட்டு இருக்க கேட்ட என்ன சொல்லுவான், நீ எதுக்காக இருக்கிற என்று கேட்டால் அதுக்கு ஒண்ணு பதில் சொல்ல தெரியாது. எது அருள் நெறியில இல்லாதவர்களுக்கு என்ன என்ன சொல்லுவான், ஒண்ணும் சொல்ல தெரியாது. எதற்காக வாழ்கிறாய் என்றால் நான் வாழ்வது கடவுளை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க, கடவுளை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க. அதையெல்லாம் விட்டால் அவன் வாழ்க்கையில ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கொண்டாட்டி உள்ள வீடு அதான் போயிருவது. வாழ்வது எதற்காக என்றால் கடவுளை அடைவதற்காகவே வாழ்வோம். எல்லா பிறவிகளும் கடவுளை அடைய முடியாது, மனித பிறவிதான் அடைய முடியும், மனித பிறவிதான் கடவுளை அடைய முடியும். அப்படி மனித பிறவியில கடவுளை அடைய முடியவில்லையானால் அப்புறம் அடுத்த பிறவி எந்த பிறவி வருங்கன்னு சொல்ல முடியும். ஆகையினால இப்பிறவியிலே இப்படி ஞான வாசகங்களை கேட்டால் கட்டாயம் கடவுளை அடைந்துவிடும். ஞான வாசகம் கேட்க கேட்க என்னமா இருக்கும்னா, நல்ல நீர் நிற்ப இருக்கு பாய்வது போல, நல்ல நீர் நிற்பயிருக்கு பாய்வது போல. நல்லாக விளை
3: 80வது பாகம். திருச்சிதகத்துல 80வது பாடலி, இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னாதாள், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னாதாள், கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகவும், நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்ததுண்டால் ஆயினும், விருப்பு முண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விஷயம் என்பது இந்த திருவாசகம். இது எப்படின்னா, என்னுடைய நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா வஞ்சம் உருந்தியது, அதோட இரும்பு போன்றது, இரும்புங்கிறது இருப்புன்னு வந்தது, மெல்லெழுத்து வல்லெழுத்தாக வந்தது, இருப்பு நெஞ்ச வஞ்சம், இரும்பு போன்ற மனம், இரும்பு போன்ற மனம், அதோட வஞ்சம் உருந்தியது, இப்படிப்பட்ட என்ன வந்து ஆண்டு கொண்டா, அது ஆச்சரியம் தான். மென்மையான உள்ளம், உருகிய உள்ளம், வஞ்சமில்லாத உள்ளம், ஞானம் உள்ளவர்களைத்தான் ஆண்டு கொள்வார். ஆனா அதற்கு நேர் மாறாக வஞ்சமுடையதாயி இரும்பு போன்றதாயி உள்ளமுடைய என்ன வந்து அவன் ஆண்டு கொண்டான், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்றதான் ஆண்டு கொண்டான். அதற்கு மேலே அவனுடைய திருவடியை காட்டினான், திருவடியை காட்டினான், நின்ன தாழ்த்தாள் காட்டினான், அந்த திருவடியை காட்டி அதுல உண்டான இன்பத்தை நான் அனுபவிக்க முடியாத செய்தான், திருவடியில உண்டான இன்பத்தை அனுபவிக்க முடியாத, கருப்பு, கருப்புனா கரும்பு, கருப்பு மட்டு வாய்மடுத்து மட்டும்னா தேன், கரும்பு தேன் போன்ற சுவையுடையதாய் இருக்கிற திருவடி இன்பத்தை வழங்குகின்றாய்க்கும் அருளாரமதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் என்றார் போல நான் வாயினாலே நன்றாக அனுபவிக்க முடியாத பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், என்ன கலந்தான், என்ன ஊனால் உடல் கலந்தான், உயிர் கலந்தான், உளம் பிரியான், என்ன கலந்து விட்டான், ஊனிலே கலந்தான், உயிரிலே கலந்து விட்டான், உயிரிலே கலந்து விட்டார், கலந்து விட்டானா, கலந்து விட்டு என்ன பண்ணிட்டான், உடனே பிரிஞ்சு போயிட்டான், அதுதான் பெரிய ஒரு கஷ்டம். கலக்காம இருந்தா நான் கலங்காம இருப்பேன், கலக்காம இருந்தான்னு வச்சுக்க, நான் கலங்காம இருப்பேன், எதுக்கு அவனை பத்தி நாம போய் நினைக்கிறோம், அது வரவே இல்லைன்னு வச்சுக்கப்பா, நமக்கு அவனுக்கு என்ன இருக்கு, அவன் பாட்டில் அவன் இருக்கா, நம்ம பாட்டில் அவன் இருக்கும், ஒரு கவலையும் இப்ப வாணிக்கு வாழ்ந்துருக்கிற கவலை கொஞ்சம் இல்ல, வாணிக்கு வாழ்ந்துருக்க கவலை கொஞ்சம் இல்ல, மஞ்சள் வேலை போச்சு கவலை இல்ல, இவன் வந்தது காட்சி வந்துட்டு போயிட்டாங்க. அது இது மாதிரின்னா மன்மதன் மாதிரி முருகன் மாதிரி மாப்பிள்ள, உன்னா நம்ப மாப்பிள்ள, அவன் வந்தேன் நிச்சயம் பண்ண, 10 பவுனுக்கு சங்கிலியும் போட்ட, 6 அடி மாப்பிள்ள செக்க செய்வேன், அழகா லண்டன்ல வேலை, 5 லட்சம் வந்தேன் இருந்தேன், கல்யாணம் ஆகி 4 நாள் விட்டுட்டு போயிட்டேன். அவளுக்கு எங்க இருக்கு மனசு எல்லாம், லண்டன்ல இருக்குமா இந்தியா இருக்கும், அதுதான் ஊனில் கலந்தான், உயிரில் கலந்தான், பிரிந்து போயிட்டான், கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகும், போயிட்டான் இல்ல, நான் இருக்கப்பட இல்லாம போறதுக்கு, இல்லாம சாம்பலா போறதுக்கு நெருப்பு இருக்குது, இல்லாம சாம்பலா போறதுக்கு நெருப்பும் இருக்குது, ஆனா நெருப்பு இருக்குது நானும் இருக்கிறேன், அப்பேற்பட்ட மாப்பிள்ள
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

நான் பெற்ற பேரின்பத்தை இந்த மனுக்குலம் பெற வேண்டும் என உயிர் உணர்வோடும் நம்மையெல்லாம் திருமந்திரம் பயிலுமாறும் உணருமாறும் இறைத்தூதர் திருமூலர் நம்மை அழைக்கின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 86.

தேவர் அனைவரும் கைகூப்பி வணங்கும் பிறப்பு இறப்பில்லா ஈசனை திருமந்திர சாத்திரங்கள் மூலம் நெஞ்சினுள் நிறுத்தி ஆகாய மண்டலத்தில் உச்சந்தலைக்கு மேல் அந்த தேவாதி தேவனை நீ தரிசிக்கலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 87.

பூமியும் உடலும் வெப்பம் அதிகமானால் அழியும். எனவே வெப்பத்தை அளவோடு வைத்த ஈசன் மனத்தில் குழப்பமில்லாதிருக்க தமிழ் ஆகமமாகிய திருமந்திரத்தை வைத்தார். எல்லா பொருளும் இதில் அடங்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 90.

0: விளக்கியிட்டேனே.
1: அறியப்படும் பொருளையும் அறிகின்ற அறிவையும் அறிகின்ற ஆன்மாவையும் மாயையின் விவரங்களையும் இச்சை கிரியை ஞான சக்திகளாக விளங்கும் பராபரையையும் அச்சக்தியின் விளங்கும் சிவத்தன்மையையும் சொரூப சிவனையும் திருமந்திரத்தில் விளக்கமாக விளக்கியுள்ளதாக இறைத்தூதர் திருமூலர் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 93.

உனது உடம்பானது நீ யோகம் பயின்றால் சூரியனும் சந்திரனும் எவ்வாறு மிளிர்கின்றதோ அவ்வாறே ஒளி வீசும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 95.

அருட்சோதியான சிவபெருமான் பெருமையை யாரால் அளக்க முடியும்? அவரது ஆதி யாதென தெரியாமல் அவரது நிழலில் திருமந்திரத்தை செய்ததாக இறைத்தூதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 96

இறைவனை நினைத்து முழுமையாக நிறைவாக பாடவோ ஆடவோ நாடவோ தனக்கு முடியாது என அவையடக்கத்தோடு மன்றாடுகின்றார் நம் இறைத்தூதர் திருமூலர் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 98

சிவபிரான் அருளினால் நல்கிய ஆகமங்கள் கணக்கில்லாத கோடி அறிவு செய்திகளுடையவை. பதிஞானம் பெறாமல் அவற்றை மனப்பாடம் செய்வதால் அப்பரஞானமே கிட்டும். இதனால், அதாவது அப்பரஞானத்தால், அனைத்தும் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துகோல் உடனே அழிந்துவிடும், உணர்வில் தங்காது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 103.

பிறப்பும் இறப்பும் இன்றி எக்காலத்தும் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள்தல் என்னும் ஐந்து தொழிலையும் செய்யும் ஈசனின் பெருமையை யாரும் அறிவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 105.

இருவினை பயனை கடந்தவரே ஈசன். அவரே பெருந்தெய்வம். உலகுக்கு வித்து கீழான அறிவு உடையோர் ஆராயாது அது தெய்வம் இது தெய்வம் என பேசுவர். அறிவு உடையோராகிய நாம் அவர்களது அறியாமையை நீக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 109.

சிவபெருமானே தன் அருளால் சிலரை தேவராகவும் சிலரை மனிதர்களாகவும் படைத்தவர். அவரையன்றி பிறரையெல்லாம் கர்த்தா என்று நீ கருதாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1000 மந்திரம் 111.

சிவப்பரம்பொருளே மும்மூர்த்திகளாக நின்று ஆன்மாவிற்கு வரம் கொடுத்தும் பக்குவம் அடைந்த ஆன்மாவிற்கு ஆணவ மலத்தை நீக்கியும் அருள் வழங்கும் வள்ளலாவார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 112.

0: சத்தியம் சிவமும் சமமாக மருவி நிற்கும் நிலையே சதாசிவம் என்ற திருமேனி கொண்ட சிவப்பரம்பொருள் ஆவார். அவரே நம் உடலில் உயிருக்கு உயிராய் நின்ற தலைவனும் ஆவார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் இகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆத்மபந்துக்களே, சைவ திருமுறைகள் 12, அதில் 10 திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நீண்ட நெடிய கடவுள் வாழ்த்து பகுதி ஒவ்வொரு பாடலையும் எழுதுவதற்கு ஒரு வருடம் தபஸில் இருந்தார் என்பது செவிவழி செய்தி. ஒரு வருடம் ஒருவர் கண்மூடி இருந்து ஒரு வருட முடிவிலே ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது அவ்வளவு அர்த்தம் தோய்ந்ததாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. அருளாளர் கைலாய சிவயோக சித்தி பெற்றவர், மூலன் என்கின்ற இடையனுடைய உடலிலே புகுந்து அவரின் மூலமாக இந்த உலகை உய்விக்க செய்த கிரந்தம் திருமந்திரம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதுபதி ஏலம் கமல் பொழுது ஏழும் என்ற பாடலை நேற்று பார்த்தோம். அடுத்தது முக்கியமான ரகசியம், ஆங்காங்கே ரகசியங்களை வைத்திருக்கிறார் திருமந்திரத்திலே என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருணெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த இறைவன் சர்வநியாமகராக இருக்கிறார், சர்வசக்தனாக இருக்கிறார், சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதை எல்லாம் ஏற்கனவே ஸ்தாபித்து விட்டார். போன பாடல்ல அவர் சொன்னதே ஹிருதயத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேன பாதி என்று நாம் படிப்பது போல, ஸ்லோகத்திலே படிப்பது போல, ஹிருதய குஹரம் ஹிருதய குஹையின் நடுவிலே, ஹிருதய குஹர மத்தியே, அங்கேதான் கேவலம் பிரம்ம மாத்திரம், அங்க பிரம்ம மாத்திரமாக தனித்து இறைவன் இருந்து அருளாட்சி புரிகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அநாகத சக்கரத்தை பற்றி நேற்றைக்கே நாம் விவரமாக பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்று சொல்கிறார், முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. முடிவு பிறப்பு, பிறப்புன்னு இருந்தா முடிவு உண்டுன்னு சொன்னா, அது ரெண்டையுமே சேர்த்து படைக்கிறார். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அரு நெறிநாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. சித்தர் மக்கள் ரகசியமாகத்தான் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். கோடிங், ஒரு கோட் லாங்குவேஜ்ல தான் எல்லா ரகசியங்களையுமே சொல்லுவார்கள். இங்கே இவர் சொல்லியிருக்கக்கூடிய ரகசியம், ஒளி ஒலி இரண்டும் சேரக்கூடிய இடத்திலே இறைவன் உருவாகிறார். இது நம்மளுடைய மதத்துல தான் இல்லாம எல்லா மதத்திலையும், இப்போ நார்ஸ் அவளுடைய மதத்தை எடுத்துட்டோம்னா தார் அப்படின்னு சொல்றா, மின்னல் வரும்பொழுது அது வந்து தார் தன்னுடைய ஹேமரை ஓங்கி அடிக்கிறார் அப்படின்னு சொல்றா, தார்ஸ் ஹேமர். இதே நம்ம வந்து டேரோ கார்டில் எடுத்துட்டோம்னா டவர் கார்டு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அனுபூதி ஒன்றாகவே தான் இருக்கிறது. அவர்கள் வெளிப்படுத்தும் விதம்தான் வேற வேறவே ஒழிய அனுபவம் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒரு பதார்த்தம் இருக்கிறது குலாப் ஜாமுன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டாலும் அந்த குலாப் ஜாமுன் என்ன டேஸ்டோ அதே டேஸ்ட் தான் மற்றொருவர் சாப்பிட்டாலும், அனுபவத்தில் வேறுபாடு கிடையாது. அப்போ ஈசன் உருவத்தை இங்கே சொல்லுகிறார், இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். இடி முழக்கம், கடிமலர் குன்றம் மலை அதுதானே. நம்முடைய தலை உச்சியிலே மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் என்று சொல்லியவர், தலை உச்சியிலே இருக்கக்கூடிய அவனுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்ங்கிறத சொல்லுகிறார். இடியும் முழக்கமும் ஈசன் உருவம், ஒளியும் ஒலியும் சேரும், அதுதான் சிவ தரிசனம். நாதமும் பிந்துவும் சேரும் பொழுதுதான் இந்த மின்னலும் இடியும் உருவாகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே இருக்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உண்டு. வெளியில இடியாக மின்னலாக தோன்றக்கூடியது உள்ளுக்குள்ளேயே தோன்றுகிறது. மின்னல் மலர்கொடி, மின்னல் கொடியால், இப்படி பலவிதமாக அம்பிகையை பாடும் பொழுது அருளாளர்கள் பாடுகிறார்கள் இல்லையா, அது மின்னல் போல தோன்றும் சட்சக்கர நிரூபணத்துல சொல்கிறது. குண்டலினியை பற்றி பேசும்பொழுது ஒரு மின்னல் வெட்டும், இடி சத்தம் கேட்கும் அப்படிலாம் சொல்றாள் இல்லையா. அப்போ அதுபோல இறைவனுடைய தரிசனத்தை சகசிரார தாமரையிலே நாம் பார்க்க முடியும். கடிமலர் குன்றம் மலை அதுதானே, மலைக்கு மேல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே நான் சொன்னது போல ரகசியமான அர்த்தங்களை கொண்டது. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருநெறி நாடில், அடிகள் உறையும் அருநெறி நாடில், அந்த வழியாக மூலாதாரத்திலிருந்து முதுகெலும்பின் வழியாக அருநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். ஒவ்வொரு சக்கரமாக திறந்து பேதனம் பண்ணி கொண்டே போகும் பொழுது ருத்ர கிரந்தி விபேதின்யை நமஹா, விஷ்ணு கிரந்தி விபேதின்யை நமஹா, பிரம்ம கிரந்தி விபேதின்யை நமஹா. ஒவ்வொரு கிரந்தியும் பிரம்ம கிரந்தியிலிருந்து பேதனம் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் விஷ்ணு கிரந்தி பேதனம் பண்ணி, அப்புறம் ருத்ர கிரந்தி பேதனம் பண்ணி, அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படக்கூடிய உணர்வுகளைத்தான் இங்கே ஒளி ஒலியும் சேரக்கூடிய இடமாக சொல்கிறார். ஒலியும் ஒளியும் சேருமோ? சயின்டிபிக்கா பேசினோம் அப்படின்னா ஒளியும் ஒலியும் சேராது, பிரத்யக்ஷமா பார்க்கலாம். இதை அனுமானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல மின்னல் வெட்டுறது, அப்புறமா தான் சத்தம் கேட்கறது. லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தன் சவுண்ட். யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்றோம். அது சவுண்டு சீக்கிரமா போறதுக்கு ஒரு பழமொழி சொல்றோம். அப்போ இங்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, இது ரெண்டும் சேராத மாதிரியே இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங். ஆனா இது ரெண்டையும் சேர்க்க முடியும், சேர்க்க முடியாததை சேர்க்க முடியும், ஒரே கூட்டுக்குள் பூட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ரகசியம். அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் திருமந்திரம். நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லுவதற்குத்தான் வேதமோ கிரந்தங்களோ அல்லது இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களோ ஒழிய, தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றதுக்கு தேவையில்லையே, தெரிஞ்ச விஷயங்களே சொல்றதுக்கு அவசியம் கிடையாதே. தெரியாத விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இதை அருளாளர்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒளியும் ஒலியும் சேர்க்கை உண்டாகக்கூடியது நம்முடைய உச்சியிலே. கடிமலர் குன்றம் மலை அதுதானே. கடிமலர் குன்றம், ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை சகசிராரம் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனாலதான் திருஞான சம்பந்தரும் ஞானம் அடைந்த உடனே பாடுகிறார், முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த, முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த குழந்தை, மூணு வயசு குழந்தை முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்தன்னு பாடுறதே, அது எப்படி எதை கொண்டு பாடுகிறதுனா, பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளன் அவர் பாடும் பொழுதும் சுந்தரரும் அதேதான் சொல்லுகிறார். அப்போ கடிமலர் அப்படிங்கிற வார்த்தைய தேவாரத்துல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இந்த பூவிற்கு நிறைய ரகசிய அர்த்தங்கள் உண்டு. உயிரை பூவோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழக்கு உண்டு. நம் உயிர் இருக்கிறதே, இந்த உயிரை பூவோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த கடிமலரில் தான் இறைவன் வசிக்கிறார். மேல தனியா சிவன் தனியாக இருக்கிறார், கீழே சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். இந்த சக்திய மூலாதாரத்திலிருந்து கிளப்பி மேலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சிவசக்தி ஐக்கியம் என்பது சகசிராரத்திலே உண்டாகின்றது என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஒளி ஒலி இரண்டும் சேரக்கூடிய இடம், மின்னல் கொடியாளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி ஒலியே வடிவமாகி டமருவ கையில வச்சிருந்து ஒலிதான் பிரதானம் இல்லையா, ஒலியே வடிவமாகிய இறைவனை சேரக்கூடிய அந்த காட்சியை சொல்லுகிறார். இடியும் முழக்கமும் ஈசன் உருவம், சவுண்டுங்கிறது சிவன், லைட்டுங்கிறது சக்தி. சைனீஸ் பிலாசபியில இதையே சொன்னோம்னா இங் யாங், சப்தமாக இருக்கக்கூடியது ஆண் தன்மை, வெளிச்சமாக இருக்கக்கூடியது பெண் தன்மை. இந்த ஆண் பெண் இரண்டும் சேரக்கூடிய இடம் நாதம் பிந்து, இரண்டும் சேரக்கூடிய இடம் அருணகிரிநாதர் சொன்னது போல நாத விந்து கலாதீனமோ நம, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அடிகள் உறையும் அருணரி நாடில், இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே. ஒலி ஈசனாக இருந்தால் ஒளி அன்னை பார்வதி தேவி, இவர்கள் இருவரும் சேருவதுதான் யோகானுபவம், இதுதான் உண்மையான சிவ தரிசனம். அங்கே மலரக்கூடிய மலர் அப்படிங்கிறது சகசிரார கமலம். சின்ன குழந்தைகளுக்கு அந்த காலத்துல சொல்லிக் கொடுக்கறது உண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பொழுதெப்ப விடியும் மலரப்ப மலரும், சிவனப்ப வருவார் வரமெப்ப தருவார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை தூங்க பண்ணுவா. அதை சொல்லிட்டு குழந்தைகள் தூங்க போகும். காலத்தால எந்திரிச்சோன்னா குழந்தைகள் சொல்லும், பொழுதும் விடிந்தது மலரும் மலர்ந்தது சிவனும் வந்தார் வரமும் தந்தார் அப்படின்னு காத்தால எந்திரிக்கும் போது சொல்ல வேண்டியது இந்த நான்கு வரிகள். இதெல்லாம் அந்த காலத்துல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோடைய ஒத்த ஒரு விஷயங்களாக இருந்திருக்கின்றன. அதுலயும் மலரைத்தான் குறிப்பிடுகிறது, பரவ கூவித்துன்னு சொல்லல. பொழுதப்ப விடியும் மலரப்ப மலரும், பொழுது விடுவதற்கு ஒளி தேவையாக இருக்கிறது, நான் சொன்ன குண்டலினி சக்தி. பொழுதப்ப விடியும் மலரப்ப மலரும், அது மேலே உச்சியை போய் தொடும்பொழுது சகசிரார தாமரை, உச்சி தாமரை மலர்கிறது. சிவன் எப்போ வருவார் அப்பதான் சிவ தரிசனம் ஆகிறது, ரெண்டும் சேர்ற இடத்தில் தான் சிவ தரிசனம் உண்டாகிறது. வரம் எப்ப தருவார், பொழுதும் விடிந்தது மலரும் மலர்ந்தது சிவனும் வந்தார் வரமும் தந்தார். திருச்சிற்றம்பலம் என் தாயுடு என்னப்பன் ஏழே விரவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே.
4: திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: அண்ட வானவர்கள் ஏத்தும் ஐயன் ஐயாரானாரே, கங்கையை சடையுள் வைத்தார், திசை திசை தொடவும் வைத்தார், பொடிதனை பூச வைத்தார், அடியினை தொடவும் வைத்தார், உலகங்கள் அனைத்தும் வைத்தார், அடைதர அருளும் வைத்தார், எமக்கு என்றும் இன்பம் வைத்தார், கடுவினை களைய வைத்தார், பத்தர்கள் கருளும் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், முறை முறை நெறியும் வைத்தார், கீதங்கள் பாட வைத்தார், கிண்ணறம் தன்னை வைத்தார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று இவை முதலாக பேசப்படுகின்ற அருளிப்பாடுகளை செய்வார் என்பது பதிக குறிப்பு. கங்கையைச் சடையுள் வைத்தார் எனத் தொடங்கும் திருநேரிசை.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: 9 திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானை செந்தமிழால் பாடிய பாடல்களின் தொகுப்பான சைவ திருமுறைகள் 12 9 திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகும். இந்த 9 திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர்த்தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர். இத்திருமுறையில் திருவிசைப்பா 288 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் ஆக மொத்தம் 301 பாடல்கள் உள்ளன. தேவாரப் பாடல் பெற்ற கோயில் எனப்படும் சிதம்பரம், திருவீழி மிளலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடை மருதூர், திருவாரூர் என்னும் தலங்கள் 6, தேவாரப் பாடல் பெறாத வைப்புத்தலங்களாகிய திருவிடைக்கடி, திருக்களந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராசராசேச்சரம் என்னும் 8 தலங்களும் இத்திருமுறையில் பாடப்பெற்றுள்ளன. திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 28 ஆகும். திருப்பல்லாண்டு 1 பதிகம். ஆக மொத்தம் 29 பதிகங்கள் இத்திருமுறையில் உள்ளன. இந்த பதிகங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்களே பண்வகுத்ததாக தெரிகிறது. சைவப் பெருமக்கள் 12 திருமுறைகளில் 5 பாடல்களை மட்டும் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். தேவாரத்தில் 1 பாடல், திருவாசகத்தில் 1 பாடல், திருவிசைப்பாவில் 1 பாடல், திருப்பல்லாண்டில் 1 பாடல், பெரிய புராணத்தில் 1 பாடல் என்று பாடுவது பஞ்சபுராணமாகும். இவற்றுள் 2 பாடல்கள் 9 திருமுறை பாடல்கள் என்பது இவற்றின் பெருமையை விளக்குகிறது. திருப்பல்லாண்டு இந்தோனேஷியாவில் பெரிய செல்வர்கள் வீட்டு கல்யாணங்களில் பாடப்படுகிறது. இதை லாண்டுபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இது மான்கடில் எனத் தொடங்குகிறது. திருப்பல்லாண்டின் முதல் சீர் மன்னுக தில்லை என்பது. இதுவே மான்கடில் என சிதைந்ததாக அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்திருமுறையில் திருவடைக்கடி முருகப்பெருமானை பற்றிய 1 பதிகம் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் தனித்தன்மையாகும். இறைத்தன்மை மிக்க இசைப்பாடல்கள் திருவிசைப்பா எனத் தொகுக்கப் பெற்றன. திருமுறை கண்ட புராணம் இதை மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று பாராட்டுகிறது. 9 திருமுறை ஆசிரியர்களில் முதலாவதாக உள்ளவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் திருவடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிமப்பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் என்று சொல்லப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர். இவர் வேளாண் குலத்தினர். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. திருமாளிகை என்பது மாட மாளிகை சூழ் தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பாக கூறப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும் என்றும், திருச்சிற்றம்பலவனை போற்றிய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆதலால் திருமாளிகை தேவர் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்பட்டார் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்படும். அந்த மடத்தின் சார்பில் இவர் திருமாளிகை தேவர் எனப்பட்டார். திருவாவடுதுறை நவகோடி சித்தாபுரத்தில் உள்ள சித்தர் போகநாதர் இவருடைய குருநாதர் ஆவார். போகநாதரின் மற்றொரு சீடர் கருவூர் தேவர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். போகர் திருமாளிகை தேவருக்கு நடராஜ பெருமானை பூஜை செய்யும் செயல் முறைகளையும், கருவூர் தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிகளையும் உபதேசித்தார். திருமாளிகை தேவர் தாம் வழிபட்ட நிர்மாலியத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அவர் அதனை வாங்கி உண்டார். அதுபோலவே கருவூர் தேவர் தாம் பூசித்த அம்பிகையின் நிர்மாலியத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் தேவர் போகரிடம் இதை வருத்தமாக கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்தது சரி, சிவபூஜையே மிகச் சிறந்தது என்று கூறி தேற்றினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் தந்து, இதனை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று ஆணையிட்டு திருப்புகலூருக்கு சென்று விட்டார். தேவர் குரு ஆணைப்படியே அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு குருவின் பாதுகையை பூசித்து சிவத்தொண்டு புரிந்து வரலானார். ஒருநாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்றார். கூத்தப்பெருமானை திருவிசைப்பாக்கள் பாடி போற்றினார். மீண்டும் ஆவடுதுறைக்கு வந்து தங்கினார். கருவுற்ற பெண்கள் யாரை அதிகம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாயலில் குழந்தைகள் பிறக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. பெண்களுள் சிலர் இவரை தியான பொருளாக கொண்டமையால் இவரை ஒத்த சாயலமைந்த புதல்வர்களை பெற்றார்கள். அதனைக் கண்ட அந்தணர்கள் சிலர் ஐயுற்று தங்கள் மன்னனும் பல்லவ மன்னனின் சித்தரசருமான நரசிங்க மன்னனிடம் போய் குறை கூறி முறையிட்டார்கள். அதை கேட்ட மன்னன் சினந்தான். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலர்களை அனுப்பினான். அரசன் ஆணைப்படி சென்ற ஏவலர்கள் மதிமயங்கி தங்களில் ஒருவரை ஒருவர் கயிற்றால் கட்டிக்கொண்டு அரசனை அடைந்தார்கள். திருமாளிகை தேவர் வராதது கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சென்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவரை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுள் ஒருவனையே வெட்டி கொண்டு வந்தார்கள். அது கண்டு வெகுண்ட மன்னன் திருமாளிகை தேவரை கொல்ல கருதி சேனையுடன் புறப்பட்டான். இதனை உணர்ந்த திருமாளிகை தேவர் திருவாவடுதுறையில் ஒப்பிலா முலை அம்மையிடம் விண்ணப்பம் செய்தார். அம்பிகை மதில் நந்திகளையெல்லாம் அடைத்து ஒரே நந்தியாக்கினாள். நரசிங்க மன்னனை இழுத்து வருமாறு பணித்தாள். நந்திதேவரும் அவ்வாறே சென்றார். அரசனது படைகளை அழித்தார். அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து வந்து நிறுத்தினார். அரசன் திருமாளிகை தேவரின் பெருமையை உணர்ந்தான். அவரை வணங்கினான். தன் குற்றம் பொறுக்க வேண்டினான். திருமாளிகை தேவரும் மன்னனுக்கு அருள் செய்து திருவருளை எண்ணி வியந்து குருநாதரின் திருவடிகளை சிந்தித்து வணங்கினார். இந்த அரசன் வந்து தங்கிய இடம் நரசிங்கம்பேட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப இப்பொழுதும் திருவாவடுதுறை திருக்கோயில் திருமதிலில் நந்திகள் இல்லை. இறைவன் திருமுன் உள்ள நந்தியின் உருவம் மிகப் பெரியதாக விளங்குகின்றது. திருமாளிகை தேவர் ஒரு நாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு திருமடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்கிற்று. சிலர் ஒரு பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். குறுகிய பாதை, விலகிச் செல்ல வழியில்லை. சிவபூசைக்கு கொணர்ந்த மலர்கள் தூய்மையை இழக்கக்கூடாது என்பதால் பூக்குடலையை அந்தரத்தில் நிற்க பணித்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளியிருந்த பிள்ளையாரை துதித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்றது, எழுந்து சுடுகாட்டுக்குச் சென்றது. எல்லோரும் வியந்தனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பித் தந்த பிள்ளையாரை கொட்டு தவிர்த்த கணபதி என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தருடைய கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிற்றன் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். திருவீழி மிளலையில் மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த தேரை வடத்தை கலற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இத்தகைய அற்புதங்களையெல்லாம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் நான்காகும். முதல் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுவது இவரது பணிவு என்னும் பண்பை உணர்த்தும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகை தேவருக்கு தனிக்கோயில் இருக்கிறது. அவருடைய திரு வடிவம் நான்கு திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குருவிற்கு பணிவிடை செய்யவும் சிவபூசை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் மேலும் இரண்டு திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது ஒரு செவிவழி செய்தியாகும்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: சுந்தரர் தேவாரம், பண் பழம்பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம், தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: தலம் திரு ஆறு பதிகேழு 87 பண்பொழி.

முனையில் அயல் புலங்கள் கவர்ந்து கொண்ட திண்சிலையின் வளம் ஒழியா

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: முழுவதும் கண்டவனை படைத்தான்.

0: முழுவதும் கண்டவனே படைத்தான் முடிசாய்த்து முன்னார் செழுமளக் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடியே கரீலியாய் உழுவையின் தோளுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழுதருமே.
1: முழுவதும் கண்டவனை படைத்தான் என்றால் விஷ்ணு, முழுவதும் கண்டவன் வந்து பிரம்மா. இந்த உலகத்தாதான் முழுமையா படைச்சார், படைத்து இறைவர் அருளை அவர் படைத்தார். அந்த பிரம்மனை தன்னுடைய நாபியிலே படைத்தார் விஷ்ணு. முழுவதும் கண்டவனை படைத்தான், எல்லாத்தையும் கண்டவனே படைச்சவரால பார்க்க முடியல. முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட. இதை பார்க்கும்போது அவர் ஏதோ மலர் வச்சுட்டு தேட்ட மாதிரி பொருள் துலபமா. செழுமலர் தான் சிவருமான் திருவடி. முன்னாள் செழுமலராகிய செழுக்கமல திரளன்ன என் சேவடி சேர்ந்தமைந்த அந்த செந்தாமரை போன்ற திருவடிகள், ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியான அந்த திருவடியை தேடும் பொருட்டு முன்னாள் முடிசாய்த்து சென்றான். முடிசாய்த்துனா வராக எடுத்து கீழ் நோக்கி தோண்டிக்கிட்டே போறார். பல கற்பங்கள் எங்கும் தேட எல்லாரும் தடி பெற்ற எவ்வளவு தடி தரும். ஓசூர்லேருந்து மதுரை வரைக்கும் அப்படி இருப்பாரு, பத்து கற்பம் தோண்டியிருக்காருன்னா எவ்வளவு தோண்டியிருப்பாரு, தோண்டிக்கிட்டே இருப்பார். அப்படி எங்கும் தேட அப்பாலன் அப்பால் சுதாசன் என்ன அப்பா போக போக நிற்கவே மாட்டேங்குது போயிட்டு அப்பாலன் இப்பால் அங்க அப்படி அப்பாலனா இருக்காரு, இங்க இப்படி இருக்காரு. எங்க எங்க பாரு ஆலங்காட்டலாம் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கழுதுன்னா பேய் பேய் கணங்கள் பூத கணங்கள் நாடகமாடி கூத்தாடி பேய்கணங்களோட கூத்தாடி ஒப்பீனை இல்லவன் பேய்கள் கூடி ஒப்பீனை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்கலிக்கு பப்பினை இட்டு பகண்டையாட பாடியிலும் தன்னறியாள வைத்த அப்பனை அணிதிரு ஆலங்காட்டில் அடிகளை செடிகளை காரைக்கால் பேய் காரைக்கால் பேய் செப்பீடும் செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி செய்தின்பம் ஏதுவாறு அமை. அருமையான பதிகம் கொழுப்பு நம்ம உடம்புல கொழுப்பு நெருப்புல போட்டு சுடுகாட்டுல கட்டையை தூக்கி மேல வச்சுட்டு சிறுவிரகால் தீமூட்டி செல்லான்னு ஓடிலாம். அதுதான் சிறுவிரகால் தீமூட்டி செல்லான்னு ஓடியே வீரம் அச்சு அச்சோ எழுதி நின்றுட்டா இருப்பான், திரும்பி கூட பார்க்க ஓடிவான். இதுதான் அவனுடைய உறவு. அந்த கொழுப்பு நெருப்பு எரிய எரிய எரிய பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை, வெடிக்கும் அப்படியே டவால் டவால் வெடிக்கும். அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே உருகி கீழே விடுமா. நினந்தான் உருகி நிலந்தான் நினைப்ப அதை கண்டு பேய் சந்தோஷமா கைக்கு சங்கார காலத்துல அப்படிப்பட்ட காட்டுல சுவாமி ஆடிட்டு இருக்கிறார். அண்டலம் என்றன் குழாலம் விட்டு வாதித்து வீசி எடுத்த வாதம் அண்டமுறை நிமிர்ந்து ஆடும் நீங்கள் அப்பனிடம் திருக்கிறோட நாடகம் ஆடி கதியிலியாய். நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இந்த வழக்கம் உண்டு, அட போக்கத்த வேலை அப்படிமா தெரியுங்களா, எங்க போகணும்னே இந்த வழி இல்லாத அவன்தான் போக்கத்தான் கதி இலியாய். நமக்கெல்லாம் கதியா இருக்கிறது யாரு, சாமி. என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் கோயில் நமக்கு கதியா இருக்கு சாமி, சிவகதி தான் நமக்கு கதி, அவருக்கு ஏது கதி, அதனால கதி இல்லாதவர். கதியிலியாய் உழுவையும் தோலுடுத்து, புலி புலியோட தோலை உடுத்தி கொண்டு, உன்மத்தம் மேல் கொண்டு, களி ஆனந்த களிப்பு, புதங்களோட ஆடும்போது ஒரு ஆனந்தமா இருப்பார். மேற்கொண்டு உளிதருமே ஆனந்தம் ஆடிட்டே இருப்பாங்க சாமி. யாரோட? கேக்கணங்களோட. எப்பால் இப்பால், அப்பால் அப்புறம் விஷ்ணுவால பல பேரை பல கற்பங்கள் தோண்டியும் காண முடியாம அப்பால் இருந்தார். அப்பாலை கப்பாலை கப்பாலானே அப்பசன் சொல்வார், அப்பாலை கப்பாலை கப்பாலானே ஆரூரில் கண்டடியின் அயர்த்தமானே. திருவாரூர்ல இருக்காருயா, எங்கெல்லாமா எங்கெல்லாமா தாண்டி இருக்காரு, திருவாரூர்ல வீதி வழங்குறா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். சுவாமி அவ்வளவு அவருடைய ஆற்றலை இந்த பாடங்களும் சுவாமியில் அறிவிச்சிருந்தார். பிரம்மா விஷ்ணுவாக காண முடியாதவர் பூதகணங்களோடு இருக்கின்றார். இந்த வேடத்து தானே அம்மை வேண்டி பெற்றாங்க, இந்த வேடத்து தானே பெற்றாங்க. இந்த பாடல் கூட அற்புதமான பாடல். இங்கிவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்புரின்ற தசைப்புதி கழித்து இங்கு உண்பார் ஆங்குதின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு தாங்குற வேண்டும் என்று பரபதால் பரவுகின்றார். இந்த பேய்கள் என்ன பண்ணும்? சூர்மான் திருவடிய போற்றிக்கொண்டே பூதகணங்கள். மற்ற பேய்கள் மாதிரி கிடையாது, பேய்கள்னாலே இப்படி அந்த பேய் அணைக்கப்படாது. தற்கொலை பண்ணிட்டு போற ஆள் கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற பேய்கள் இவங்க வந்து நற்கணங்கள், சிவகணங்கள்.
0: புழிதரு காலும் கணலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன் அடியேன் செய்தவள் வினையே கழிதரு காலமுட காலமுமாயவை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மையே காப்பவனே கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மே காப்பவனே.
1: ஒளிதரு காலம் திரிந்து திரியும் திரியக்கூடிய காற்று திரிந்து தெரிந்துதான் அது வரும். காலம்னா காற்று, கனல் நெருப்பு, புனல் நீர், மண் மின் ஆகாயம், இவையெல்லாம் இழிதெரு காலம் எக்காலம். உன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகம் ஒரு நாள் அது சங்காரம் செய்யப்படும். உன்னாலேயே அது எப்போ வரும்? வந்ததன் பின் உளிதெரு காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினை. இந்த அந்த உலகத்தை நீ கொடுத்திருந்த காலத்துல தனுகரண பூனபோகத்தை கொடுத்திருந்த காலத்துல அடியேன் செய்த உன்னடியே தான் அது உரிமையோட சொல்றான். வா உன்னோட அடியேன் பானா உரிமையா சொல்லிக்கிறார். வந்து அந்த உரிமைய விட்டுறக்கூடாது. உன்னடியேன் செய்த வல்வினையை இந்த பெரிய நினைக்க முடியாத கொடிய பாவங்களையெல்லாம் கழிதரு காலமுமாய் அவை காத்து எப்படி இந்த உலகத்தை நீ சம்ஹாரம் செய்வையோ அதுபோல என்னுடைய வினைகளையும் நீ சம்ஹாரம் செய்து அவை காத்துனா என்னை காத்து என்னை காப்பவனே. இந்த உலகத்தை எப்படி காத்து வச்சிருக்காரோ அதுபோல என்னுடைய வினையையும் சம்ஹாரம் செய்து என்னை காப்பவனே அப்படிங்கிறார். அப்ப இந்த அடுத்து வரும்போது அவர் பெரிய எனக்கு கொடுத்துறார். என் வினையெல்லாம் நீக்கி சுவாமி நீங்க எனக்கு அறிவிச்சு நீங்க வந்து படைத்தல் காத்து நிலைத்தல் முறைன்னு சொல்றார். முதல்ல சொல்ற எளிதரு காலம் எக்காலம் என்றால் அது வந்து படைத்தல் மகாசங்காரம் முடிஞ்சு படைத்தது வந்ததன் பின் எக்காலம் வருவது வந்ததன் பின் அது அடுத்து அதை படைத்தல். உளிதெரு காலம் வந்து காத்தல், கழிதெரு காலம் அழிந்தது. முத்துளியில் அந்த பாடல சுவாமிகள் அறிவிச்சிருக்கிறார். அடுத்த பாடல்
0: பவன் எம்பிரான் பணிமாமதிக்கண்ணே விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன், அவன் எம்பிரான்.

புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புவன்.

0: பவன் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன், இந்த உலகம் அனைத்து புவனங்களுக்கும் அதிபதியானவன், இந்த பவன் என்ற பெயர். இந்த உலகங்களுக்கு தலைவன் எம்பிரான். பனிமாமதி கன்னி, பனிமாமதி கன்னி சந்திரனை, குளிர்ந்த சந்திரனை தன்னுடைய சடையில அணிந்திருக்கக்கூடிய பெருமான். இன்னொரு பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவன் எம்பிரான். என்னை ஆண்டு கொண்டான், அவர் ஆண்டு கொண்டான் சொல்றது எப்படி சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், கருணையோடு எப்படி காலில் வந்து விழுந்த சந்திரனை தன் சடையிலே சூடிக்கொண்டு ஆனந்தமாக உம்மத்தம் உம்மத்தத்தோடு நடனம் செய்கின்றாரோ, அதுபோல இன்னொருகளுக்கெல்லாம் தலைவர். நான் ரொம்ப சாதாரணமானவன், என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான். சிலரை நம்ம நட்பு பாராட்டுவோம், அவருடைய சிறுமை தெரியாதவன், அவர் பெருமை மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கவரை நம்ம ரொம்ப நெருங்கினங்களா இருக்கும். அவருடைய சிறுமை தெரிஞ்சதுன்னா அவர் வெறுத்து வைக்கிறோம், நம்ம சேர்த்துக்குவோம். உலகில் ஆண்டவர்க்கு மேல் பசுவர்க்கு அப்படிதான் செய்யும். ஆனா சுவாமி, என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு பாய் ஆட்கொண்ட நேரம் அவங்க இப்படிப்பட்ட எனக்கு தெரியாது சொல்லுவாரா, சொல்ல முடியுமா? நம்மகிட்ட சொல்ல மாட்டார், எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஆட்கொண்டார். நம்முடைய வரலாறே தெரிந்து பல பிறவிகள்ல செய்த சஞ்சீத பாவ குவியல்கள் அத்தனையும் தெரிந்திருந்துதான் திருமுறையும் கொடுக்கிறார், சித்தாந்தமும் கொடுத்தார், திருநீரும் கொடுக்கிறார், ருத்ராட்சம் கொடுத்தார், சில சின்னங்கள் அணியும் அதிகாரத்தை கொடுத்தார், தீட்சை கொடுத்தார், ஞானாசிரியை கொடுத்தார், சுபூஜையை கொடுத்தார், எல்லாம் கொடுக்குறார், வழிபாடு கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். எல்லாம் தெரிஞ்சுதான் என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டு. எப்படி ஆசிவாங்கப்பா இந்த உலகத்துல, யாராச்சு வாங்கலையா? நீ செய்வியா? ஆசிய மாட்டேன். அவன் எம்பிரான் என்ன, யார் அவன், யார் எம்பிரான்? பனிமாமதி கண்ணி சந்திரனுக்கு அருள் செய்தவன், தேவர்களுக்கு தலைவன், விலங்குகளுக்கெல்லாம் தலைவன் சிவன். என்னைக்குமே மங்களமாக இருக்கு, எப்போ மங்களமானவன், எப்போ ஆனந்தமா இருக்கு. அவன் எம்பிரான் என்ன, நான் அறியேன் பொதுவாக ஒன்றுமாச்சு. அவர் எப்படி சொன்னா, நான் அவன் சந்திரனுக்கு அருள் பண்ணான்னா யாவனுக்காவது கருணை செய்திருப்பானா? யாருக்கும் நான் கருணை செய்ய மாட்டேன், எல்லாம் குற்றமே உடைய வல்வினையே. நான் அடியேன் என்ன, என் தலைவர் எப்படி இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், என்ன இப்பரிசே இந்த நிலை பாருங்க. புவன் என்கிறான் தெரியும் பரிசாவது என்பதுவே, புவன்னா புவனங்கள், இந்த உலகம் என்ற பொருள் வருது. இந்த உலகம் சிவபெருமானோட பெருமையை இப்படித்தான் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒன்று போதாதா, சிவபெருமான் பெருமை இந்த உலகம் அறிந்து கொள்வது. என்ன மாதிரி என் சிறுமை கண்டும் அவர் என்னை ஆண்டு கொண்டார், நான் அவர் அடியாரா, அவர் எனக்கு எம்பிரானா? அப்போ அவர் எங்களுக்கு இறங்கி வந்தது யாரு, தந்தது யாரு, கொண்டது யாரு, எல்லாம் அவர் தான். இது ஒன்று போதா, ஒரு பிரிச்சு போதாதா, எம்பிரான் பெருமையை இந்த உலகமே பாராட்டி பேசுறது. பாராட்டி இது பொருள் என்னன்னா, இறைவர் பெருமையை எம்பி புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே எம்பு. உலகம் பாராட்டுதான் சாமி பெருமையை எப்படி என்னுடைய நிலையை வச்சு, எனக்கு அவருக்கு உள்ள உறவை பார்த்து சாமி பெருமையை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்றாரு.
1: புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே, தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரே. மிகவே உயர்த்தி பணி அண்ணாமுதே, நகவே தகும்

0: புகவே தகேன் உறக்கு அன்பருள்யான் என் பொல்லாமணியே. பொல்லாமணினா பொல்லாத பொல்லாத மணி. சாதாரண மணிகள் எல்லாம் அதற்கு துளையிட்டு வர்ணம் பூசி அதற்கு பின்தான் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பொல்லாமணி என்றால் இயல்பாகவே அது பிரகாசம் உடையதாக இருக்கும். பிறகு சுவாமியோட எண்குணத்துல ஒரு குணமாகிய இயல்பாகவே பாசம் நிற்கும் என்ற அந்த குணம் பேசப்படுகிறது பொல்லாமணி என்றால். பொல்லா பிள்ளையான்னு சொல்றோம் இல்லையா, பொல்லாத பிள்ளையார், உளியா செதுக்கப்படாத தானாகவே உழைத்திருந்த பிள்ளையாதான் பொல்லாத பொல்லாத பிள்ளையார் இல்லை அப்படிதான் பொல்லா பிள்ளையார். அதுபோல இந்த பொல்லாமணி நம்ம நம்மளும் பாதத்திற்கு நீங்கிறோம், அவர் அருளாலும் நீங்கிறோம், மாயையும் தொடர்ந்து விட்டு அவர்களால் நீங்கிறோம். ஆனா அவர் இயல்பாக நீங்கிட்டார். அப்படிப்பட்ட அவருடைய அடியா திருக்கூட்டத்துள் புகவே தகை, எனக்கு இந்த தகுதி இருக்கு, புகுது கூட தகுதி கிடையாது. புகுதல் அப்படின்னாலே அனுமதியின்றி தடையை மீறி உள்ள வருது பேர்தான் புகுதல். இப்போ அங்க இருந்து சமையல் இருந்து புகையா வருது, எல்லா ஜல்லையும் புட்டுக்க அப்படின்றோம், தடையை சுத்துறோம், அதையும் தாண்டி நம்மளை நீங்க அப்படியே உள்ள வந்துருப்போம். பனி வீட்டுல எல்லா கதையும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பண்றோம், எல்லாம் அரைச்சிக்கிறோம், அதையும் தாண்டி பனி உள்ள புகுது. இதுதான் புகுதல். புகுதல்ங்கிறதுக்கு அனுமதியை மீறி தடையெல்லாம் மீறி அதுவா உள்ள வந்துருக்கு கள்ளத்தனமா. அப்படி வர்றது கூட எனக்கு தகுதி கிடையாது திருக்கூட்டத்துல உரடியா திருக்கூட்டத்தில். தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மை தகுமா சென்ற பாடல சொன்ன என் சிறுமை கண்டும் என்னை நீ ஆண்டு கொண்டாய் என்று, அது உனக்கு பொருத்தமாகுமா பெருமானே? எனக்கு பொருத்துமா? உனக்கு எப்பேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார், நான் எப்படிப்பட்டேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஆட்கொண்ட அதிகாரிகளோடு நினைத்து பார்க்கும்போது அது உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். தகவே என்று பார்க்கும்போது எனக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அடியாரில் பார்க்கும்போது உண்மையிலே எவ்வளவு உயர்ந்திருக்கு, என்ன மாதிரி அதுல சிறுமி எவ்வளவு ஆண்டதுனால உனக்கு இந்த குறையும் வராது. ஆனாலும் மாணிக்கசாமி நினைக்கிறேன் தகுமா இப்படியெல்லாம் என்ன உள்ள விட்டது. தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை, இது தகுமா பெருமான? என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டு எப்புண்மை, அதை எவ்வளவு புண்மை, ரொம்ப இழிவானவன் உண்மைதான், ரொம்ப இழிவானது கீழ்த்தரமாக என்னை மிகவே உயர்த்தி ரொம்ப உயர்த்து கொண்டு போயிட்டு பிறப்பது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது என்றே வாழ்ந்து கொண்ட என்ன கோபத்தை கொண்டு யோசிச்சு பாருங்க. திருநீர் இல்லை, அடியா இல்லை, ருத்ராக்கம் இல்லை, சிவபக்தி சேரனா அப்படிங்க உலகத்தை பாருங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. பார்த்தாலும் என்ன அச்சமா இல்லை, பரிதாபம் இல்லை அவங்களை பார்த்தா, அப்படி என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, என்ன லட்சியம் உள்ள அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும், நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட நம்மை உயர்த்தி நம்மளை பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணுலாம் வந்து வணங்கிட்டு பின்னோரை பணித்தி அவங்க நம்மளை வணங்கி பேர் அடைஞ்சிருப்பான். யார அடியா இருக்க செல்வியா இருக்க தேவாசிரியர் காலத்துல அடியர்கள் எல்லாம் வணங்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். மாலையனாதிபதியெல்லாம் முதல்ல அடியாதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சாமி விஷயத்தை கிடைக்கும். இன்னோரை படித்து அவளாம் வணங்கி பாருங்க அடியார். அண்ணா யாராலையும் அண்ணா அணுகும், எந்த இன்னொருகள் என்ன வணங்குறாங்களோ அவங்களால உங்ககிட்ட கனவுலையும் இருக்க முடியாது அண்ண முடியாத அண்ணா. அமுதே எம்பெருமானே எனக்கு சகாவதற்கு அருளே அமுதே. நகவே தரும் சிரித்துதான் வருகிறது எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. இப்பேற்பட்ட இந்த சேரியார் திருக்கூட்டத்துல புலால் உண்ணக்கூடிய ஒருத்தர், திருவேடமே இல்லாத ஒருத்தர் நான் கூட்டத்தில் உட்கார்ந்து சித்தரிச்சு அந்த சோழ கையை கொடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கா நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன ஐயா அப்படிலாம் பண்றாரு, கோபத்தோ வரா பக்தருமா வரா மனதுக்குள்ள தோணுமா தோணுங்க. அந்த நிலைதான் நாயன்மார்கள் கருசிய சிவருமா நமக்கு பண்ணிட்டு இருக்கிறது. அந்த நிலைதான் சாமிக்காத ஒரு எல்ல கூட தூக்கி போட தேவையில்லை, நமக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கல சாமிக்காக தன் செல்வத்தை எல்லாம் துளையில ஏற்றி வச்சுட்டு அவரும் ஏறி வந்திருக்கிறாய். அவருக்கு அருள் பண்ணவர் நமக்கு அருள் பண்ணும்போது அப்ப சிரிப்பாங்களா மாட்டாங்களா? ஏசா நிற்பர் என்னை உணர்த்தின மணிக்கவசாமி சொல்லுவார். என்னென்ன இவன் யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா என்ன அப்படி பார்த்தாங்கன்னா உங்க அறியாதுல யாரும் கேட்க மாட்டாங்க. கோயில் விட்டு திருப்பி இருக்கு. அவங்க அடியாரா சாமி அப்படின்னு அடியார்கள் கேட்கப்பட்டாங்களா? உனக்குதான் கேட்ட பேர் எனக்கு இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலம் நம்ம நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகமே, நீ செய்த கூத்து இருக்கு, இந்த கூத்தை கேளுங்க அப்படின்னு. அந்த கூத்து தெரியாதா என்ன கூத்து? ஏதோ ஒரு சிரிப்பு வர ஒரு விஷயத்த சொன்னா கூத்து, அவன் கூத்தை கேளுங்க அப்படின்னு. நம்ம கூத்தே அப்படித்தான் இருக்கு. நகவே தகும் நமக்கே சிரிப்பு வருமா? உழுகுவாறு உழுகிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கினே நானும் விழாவர திருத்திட்டேனே அப்படின்னு. அப்ப சார் கல்லனே கல்லத்தந்தா காலத்தை கழித்து போக்கி அந்த பாட சொல்லுவான் சாமி. முத காலத்துல ரொம்ப கள்ளத்தனம் பண்ணேன், காலத்தை போக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ ஆட்கொண்டான் இன்னும் உணர்ந்தேன், உன் பெருமையை உணர்ந்தேன், அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதெல்லாம் நீயும் கூட இருந்து அறிஞ்சிருக்கிறேன். அதை நான் நினைச்சு பார்த்தேன், எனக்கு விழா இல்லை முடிவளவுக்கு அனுசரிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு கேவலமா இழிவா நினைச்சிருக்கிறேன், அவ்வளவு கீழ்த்தரமா இருந்திருக்க முன்னாடி எல்லாத்தையும் நீ அறிஞ்சுக்கிட்டே பண்ணியிருக்கேன் நினைச்ச உடனே விழாவர சிரித்திட்டேனேங்கிறதுலையே அதுதான் இங்க நகவே அப்படிங்கிற நகவே தரும் எம்பிரா, என்னை நீ செய்த நாடகமே. குருட்ட உச்சவாசம் அப்படிங்கா குருநாத் அப்பசாமி ஆண்டார் அடிப்பை. அதாவது குரு கிட்டக்கு சில மரியாதை இருக்கு இல்லையா, அதனால மணிபேசங்களுடைய வார்த்தைலாம் ரொம்ப கவனமா ஒரு குருவிடம் பேசும்போது எப்படி கையாளுமா வார்த்தைகளை அதே மாதிரியே சொல்லுவார். ஒரே இடத்துல கொஞ்சம் சொல்லுவார், கிரியெல்லாம் பேசி நல்லா பேசி பத்துல போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துல முடிப்பு சிறிதே கொடுமை பயந்தேன் அப்படின்னு. இதனால தாங்க முடியல இந்த துன்பத்தை அப்படின்னு அதாவது சொல்லிட்டாரு. நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகம். இப்போது மெய்யுணர்கள் நிறைவு புரிகிறது. அப்ப இந்த பாடல்ல சுவாமி நமக்கு என்ன உணர்த்துறார், ஆறாவது பாடல்ல அன்பு நிரந்தரமா வேண்டும் என்று இறைவிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அடுத்து மால் அயன அயனால் தேட முடியாத அறிய முடியாத பெருமான் உண்மத்தம் மேல்கொண்டு நமக்காக அனுசிக்கிறார். வெய்கரங்களோடு இப்போது இருப்பார், அவர் அப்பாலை கப்பாலை கப்பாலானதாலும் அடியார்பால் இப்பாலாகவே இருப்பார் என்று கூறுகின்றார். அடுத்தது சங்கார காலம் வரும் பொழுது நம்முடைய வினையெல்லாம் நீக்கி நம்மை அவர் காத்தருளக்கூடியவர் என்று கூறுகின்றார். ஒன்பதாவது பாடல்ல சுவாமி தன்னை ஆட்கொண்ட தரத்தை கூறுகிறார், நம்முடைய சிறுமை கண்டும் தான் அவர் ஆட்கொண்டிருக்கார், நீ பெருமை கொள்ளாதே அப்படிங்க சாமியை நாட்டித்தான் நீ பெருமைப்படுத்த ஒண்ணுமே கிடையாது, நீ பெருமைப்படா உன் சிறுமை கண்டும் அவரா அவன் ஆட்கொண்டிருக்காரு நினைச்சு நீ உன் உள்ள வெதும்பி போகணும் அப்படிங்கிற நீ பெருமைப்பட்டுக்கிறதுக்கு தோளை தூக்கி விட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீ உள்ள இன்னும் வெந்து போறோம், காரணம் சிறுமை கண்டு அவர் ஆண்டான் அவர் பெருமை என்னாச்சு சொல்றார். இதுவே சிவபெருமான் பெருமை இந்த உலகம் அறியும், இதன் மூலமே அறியும் என்று கூறுகின்றார். கடைசி பாடல்ல உன்னுடைய அடையாளத்தில் கூட்டத்துக்குள் புகுவதற்கு கூட தகுதி இல்லாதவன் தான், ஆனா என்னை நீ ஆட்கொண்டாயே இது எனக்கு தகுமா என்பதுமானே, எவ்வளவு கீழ்நிலையில இருந்த என்னை மிகவும் உயர்த்தி. அதாவது மெய்ய உணர்ந்துட்டான், மெய் உணர்தல் ஒருத்தனுக்கு சாமி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் உயர்ந்துடுறாங்க, மிகவும் உயர்த்தி இன்னோரையெல்லாம் பணியிற்சி அண்ணாமதே இதையெல்லாம் செய்தது பார்க்கும்போது நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகம். இந்த பத்து பாடல சிந்திக்க நம்ம நிலையும் தான், கேட்ட உங்க நிலையும் தான், சொன்ன என்னுடைய நிலையும் தான், நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகமே. அதான் பொருத்தமா இத்தோடு மெய் உணர்வு நிறைய தெரிகிறது. அடுத்த வகுப்பிலே நான் அறிவுறுத்தல் சிந்தனை செய்வோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: சீரும் திருவும் பொலிய. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணிலை அமைந்த 12 திருப்பதிகம், திருநின்றியூர் திருத்தலத்திற்குரியது, பண்பு செய்யப்படி 65 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 5வது திருப்பதிகம் திருச்சதகம் என்கிற 100 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் தன் குருநாதனை கண்டு கசிந்து மெய்யுருகி ஓதிய சிறப்பு வாய்ந்த பதிகமாகும். திருவாசகம் முழுக்க ஓத முடியாத அன்பர்கள் இந்த திருச்சதகத்தையாவது ஓதினால் அத்துணை சிவபுண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கிற அமைப்பில் வைராக்கியத்தை சொல்லக்கூடிய பதிகம். நல்ல அடியார் எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்தக்கூடிய மெஞ்ஞான பதிகம் இந்த பதிகமாகும். இதை நாள்தோறும் ஓதினால் நிச்சயமாக ஈசனுடைய அருள் நம்மை வந்து அடையும் என்பது சந்தேகமே கிடையாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகத்தை ஓதுவோமாகுக. இதனுடைய பண் மோகன ராகம். 1வது அமைப்பு மெய் உணர்தல். திஸ்ர நடையில் இப்பதிகமாவது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக இம்முறையில் பாடி பின்பு ஓதுவா மூர்த்திகளின் வழக்கமான திருத்த நடையிலே பாடுவோமாகுக.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவந்தா தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திருவாரூர் உறைவாய். திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வருது. ஏன்னா அதெல்லாம் அவங்க போகவில்லை என்றாலும் அந்த ஊர்ல அவங்களை தாக்க மனசுல இருந்திருக்குது. பெரிய ஊர் அல்லவா திருவாரூர். பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சுந்தரமூர் சுவாமி. திருவாரூர்ல பிறந்துட்டா போதுயா, அத்தனை பேருக்கு நான் அடிமையினர். அப்படிப்பட்ட ஊர் அல்லவா திருவாரூர். ஞான நாவுக்கரசர், அமரர் நாடாளாதே ஆரூராண்டையன் அம்மானி. பெருமானி உனக்கு தேவலோகமெல்லாம் இருக்குது, அங்க ஆட்சி செய்யலாம். அங்க விட்டுட்டு இங்கே இல்ல தியாகராஜாவா இருக்கிற ராஜா. ராஜா எதுக்கு ராஜான? தியாகத்துக்கு ராஜா. அதான் தியாகராஜா. சில்லறைக்கு ராஜா இல்ல. சில்லறைக்கு ராஜா, அது சில்லறை எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கு. தியாகத்துக்கு ராஜா. இந்த தன்னை முழுமையாக மற்ற உயிரினங்களுக்காக ஒப்படைச்சு விட்டிய, அதான் தியாகம். உனக்குன்னு என்னப்பா? உனக்குன்னு ஒன்னு எதுவும் இல்லையே, எல்லா உயிர்களுக்காக தானே. இந்த மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய உயிர் முழுதும் அப்படியே மற்ற ஆன்மாக்களுக்கு தியாகம் பண்ணதுல வேற யாரும் இல்லப்பா. தியாகத்துக்கு நீ தாண்டா ராஜா, தியாகராஜா என்று. அதனால அமர நாடாளாதே, மனுஷன் இருந்தா தேவலோகத்தை ஆண்டிருக்கலாம், அத வேணான்னு ஆரூராண்ட என்னம்மா நீ திருவாரூரை போய் நீ ஆண்டியப்பா. என் அருள் கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி. உன்னுடைய திருக்கண்ணால் நோக்கப்பட்டால்தான் நாங்கெல்லாம் வாழ முடியும், இல்லையானா முடியாதேப்பா. தாண்டகம் பாரு. இப்படி திருவாரூர் பெரிய அமைப்பு, அதனால் திருவாரூர் உறைவாய் என்று அவர்களுடைய மனதில் உத்தர கோசமங்கில் இருக்கின்ற பொழுதே இப்படி ஒரு தாக்கம். திருவா அது கூட விளங்கும் திருவாரூர் உறைவாய். என்ன விளங்கும்? அருள் விளங்கும். அருள் விளங்கும்படியான திருவாரூர்ல இருக்கின்ற பெருமானி, மண் உத்தர கோசமங்கிக்கு அரசே வாரூர் பூன்முறையால் பங்க, எங்க அம்மாவோடவே கூட இருக்கின்ற உமையொரு பாகனி, என்னை வளர்ப்பவனே. என்னை வளர்ப்பவனி. எப்படி இருந்த வளர்த்தாய்? என்னை வளர்ப்பவனி. இப்ப நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டா, சின்ன பொடுசா வயிற்றுல இருந்து வந்த உடனே அரை குழந்தையா இருந்து, அப்புறம் அறையில இருந்து வெளியில வந்த பிறகு, அப்புறம் வெளியில அம்மாவுடைய இருந்து அம்மா அம்மா குழந்தையா இருந்து, அப்புறம் அப்ப கூட சின்ன பிள்ளை தூக்கப்பட சொல்லுவாங்க, ஏன்னா தலையெல்லாம் தாங்காது, அதெல்லாம் தூக்கப்படாது. தாய்க்கு தான் தூக்க தெரியும். நமக்கெல்லாம் தூக்கினா எங்கேயாவது கழுத்து சுழிக்கு இது போட்டோம், அதனால அப்படி இருக்கும். அப்புறம் இருந்து மெதுவாக அப்புறம் மற்றவங்க தூக்கி பக்கத்துட்டு தூக்கி எத்து விட்டு தூக்கி அப்படி இருந்து அப்புறம் ஆச்சு. இப்போ நான் 5 ஆண்டுகளுக்கு பின்

பத்து ஆண்டுகளுக்கு பின், பதினாறு ஆண்டுகளுக்கு பின், இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னு வந்துட்டோம். அல்லவா, தென்னை மரமாக வளர்ந்தாச்சு, தீர்ந்து போச்சு. அல்லவா, நம்ம வளர்ச்சி அவ்வளவுதான். ஆனா பெருமானியோடைய அதனால இந்த வளர்ச்சி வந்து உடல் வளர்ச்சி. என்னை வளர்ப்பவனே சைவ சித்தாந்தத்துக்கு போகணும். என்ன, இந்த உயிர் வேறு ஆணவம் வேறு என்று இல்லாத நிலையில கேவல நிலையில் இருந்து, அந்த கேவல நிலையில் இருந்த என்னை நீ என்ன பண்ண, என்னடா இங்க வந்து கிடக்கிற, இங்க இருக்கலாமா, இது நமக்கு உரிய இடமாடா, நீ எங்க இருக்க வேண்டிய புள்ளடா என்று சொல்லி மெதுவா அந்த குழந்தையை இதிலிருந்து, இந்த கேவல நிலையில் இருந்து அப்படி எடுத்து, இப்ப சகல நிலை, சகல என்ன, உயிர் வாழ்வு, இந்த உடம்பு கொடுத்து வாழ்கிற வாழ்வு, இந்த இதுல எப்படி வளர்க்கிறான், கொஞ்சம் நெஞ்சு வளர்ப்பு இல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்படி வளர்த்தான். ஏன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அந்த மலம் நீக்கம் பெறணும், வந்துட்டு அப்புறம்தான் சுத்த நிலை. இது கேவலம், இப்ப நாம் இருக்கிறதிலே சகலம். சுத்தம்ங்கிறது இந்த மலம் முழுமையாக நீங்க பெற்று பெருமானோடு கூட இருப்பது, அது சுத்த நிலை அல்லவா. இப்படி என்னை வளர்ப்பவனே, அப்ப கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வந்து, சகல் நிலையில் இருக்கின்ற உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புல்லாகி பூடாகி இப்படி எல்லாம் வந்து மனிதனாக கொண்டு வந்து, இப்பொழுது உன்னுடைய திருவடி கீழ் இருக்கும்படியான ஒரு அன்பனாக வைத்திருக்காயே, இப்படி வளர்ப்பவனே. அந்த வளர்ச்சி, இது உணர்வு வளர்ச்சி. நாம வளர்க்கிற வளர்ச்சி எல்லாம் வெறும் உடல் வளர்ச்சி. சிவ சிவ வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திரும்பாடி, அதுக்கு முன்னால் என்ன, சிவ சிவ அதான் வராது. நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் அருமையான மேற்கோள், நல்ல மேற்கோள். அது அந்த முன்னால் என்ன சொன்னோம், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து கேவல நிலையில் ஆணவம் வேறு இந்த ஆன்மா வேறு என்றில்லாதிருந்த நிலையை மெதுவாக பேதித்து வேறுபடுத்தி, இந்த சகல நிலை ஆகியிருக்கிற புல்லாகி கூடாய் எல்லாம் கொண்டு வந்து, இதுல கொஞ்சம் நாலறிவு அஞ்சறிவு அப்படிலாம் கொண்டு வந்து, ஆறறிவுடைய மனிதனாக வைத்து, அதன் பிறகு கொஞ்சம் நெத்தியில திஞ்சம் மாதம் முதல் தொடக்கம் இது போதும். இந்த பேதித்து நம்மைங்கிறதே போதும். அது வந்து பிறகு இந்த மனிதனாக ஆக்கி, அப்புறம் கொஞ்சம் உணவு தெய்வீக உணர்வு எல்லாம் உண்டாக்கி, அப்புறம் கொண்டு வந்து இப்படி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடியேலோ எம்ப, இந்த இதான் ரொம்ப அருமையான இதில் வளர்ப்பவனி. பெரிய பேராசிரியர்லாம் ஒரு எழுதினாங்கன்னா, இன்று வளர்த்தல் கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கும், சகல நிலையில் இருந்த உயிரை சுத்த நிலைக்கும் வளர்த்தல். என்னை பேஜித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் என்றார் பின்னும். அது மேடம், என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருள் நின் நின் கருணைக்கு கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற நின்னை விடு என்னை விடுதி கண்டாங்க. சில பேரு சில குழந்தைகள் இப்படி சின்ன பிள்ளை இருக்கும், அம்மா தூக்கி தூக்கி தூக்கி வச்சு இப்படி மண்டியில் வச்சு உட்காராச்சா உட்காராச்சாம்பா, இது நழுவி நழுவி நழுவி நழுவி கிளையே எங்கேயோ ஒரு ஒரு துண்டு காகிதம் கிடக்குது, அது மண்ணுங்கண்ணுமா இருக்குது, அதை போய் எடுக்கணும். இதுக்கு அம்மா நல்லா இடுப்புல வச்சுக்கிட்டு ஏண்டா ராஜா நான் இடுப்புல உட்காரா அப்படின்னு வச்சிருந்தா, இது எங்கேயோ இந்த கிழிஞ்ச துண்டு அது ஏதோ சாணி எங்கினியமா கிடக்குற துணு, அதை பார்த்தோன்னா அதை எடுத்தா தேவலான்னு இறங்குது இறங்கு. ஏன்டா இறங்குற, எதுக்குடா இறங்குற, எடுத்துட்டாவிட இது கீழே இறங்குது. ஏன், அவ்வளவுதான் இங்கே இங்கே இருக்கிறது அவ்வளவுதான். அது போல பாவம் இப்படி எல்லாம் சொன்னார். என்ன சொல்கிறார், வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும்
நீ உன்னுடைய கருணை கூர்ந்த கையில நல்லா அணைச்சிருக்கிற. அப்படி இருந்தும் கூட நான் என்ன பண்றேன், நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை, அந்த ஓடுற துண்டுகாயத்தை வச்சு அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அம்மா ரெண்டு சாத்த மக்கு பயல எது எடுத்தாலும் வாயில வைக்கிறது சி துப்பு துப்பு அப்படின்னு இப்படி அடி வாங்கறது. நல்லாதான் இடுப்புல வச்சிருந்தால உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அம்மாட்டிய ஜென்மம் இல்ல. ஏன் இந்த கிழிஞ்ச காயத்தை எடுக்கணும், ரெண்டு குட்டு வாங்கணும், என்ன வாயும் மோரையும் சி அப்படின்னு அதெல்லாம் ஆசீர்வாதமா வாங்கிக்க வேண்டியதான். அப்படி என்ன பண்றது, இப்படி வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், உன்னுடைய கருணையாய கையில நான் இருக்கிறத விட்டு விட்டு நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்ட, என்னை விட்டுடாதப்பா

கொழுந்து பா மதி கொழுந்து. ஏன்னா இங்க பாருங்க, மதி என்ன அது மதி கொழுந்து என்றார் பழைய ஒரே ஆசிரியர் என்ன, மூன்றாம் பிறை சந்திரநாதனின். ஏன் இது முழுமதி அல்ல, வளர்மதி, வளர்மதி. அதனால நம்ம குரு சுவாமிகள் வளர்மதினு கூட சொல்ல, பிள்ளை மதியினர், குழந்தை குழந்தை சந்திரனாது. எது இந்த நான்காம் பிற அஞ்சாம் பிறையெல்லாம் குழந்தை சந்திரன். நீங்க முழுச்சந்திரன் என்ன, பதினாறாம் நாள் தான் முழுமையான ஆளு, அஞ்சரடி ஆளு. அப்ப இது என்ன குழந்தை சந்திரன், பிள்ளை மதியினர். எங்க முத்துமார் சுவாமி பிள்ளைத்தம் இல்ல புனிருங்க, புனிருன்னு என்ன அர்த்தம், புனிருன்ன தொழு ஆப்பியம், புனிரு ஈன்றணிமை. அது குழந்தை பெற்று அறையில இருந்து கூட வெளியில வரல, புனிரு பூனா நீனா ரூணா. இந்த சொல்ல தான் விட்டுட்டோம், அதனால தெரியல. புனிர சீக்குவல் டு ஈன்றணிமை என்று எழுதியிருப்பாங்க. ஈன்றணிமைன்னா குழந்தை பிறந்து இப்ப அரை விட்டு கழியாத காலம், அரை விட்டு கழியாத காலம். தொல்காப்பியம் பார்த்தீங்களா, அருமையா தொல்காப்பியம் தூக்கி போட்டிருக்காரு. அந்த சொல்லலாம் போனதுனால இப்ப புனிருன்னா ஒன்னும் வழங்கல உனக்கு, என்னமோ தமிழா இருக்குது, பூனா நீனா ரூனா இருக்குது. போ என்ன பண்றது, அந்த இலக்கண அறிவோடு இலக்கிய அறிவோடு இருந்து உள்ள நுழையும் போது அதனுடைய அமைப்பு வேறதான், வேறதான். என்ன பண்றது, ரொம்ப அருமையான மேற்கோள் சொன்னீங்க. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கோசமங்கிக்க அரசே. நீ பிறை பிரச்சந்தன் அணிந்திருக்கும்படியான நீண்ட முடியவுடைய உத்தர கோசமங்கில் இருக்கின்ற பெருமானி, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழிஞ்சுடரி. நீ எப்படி இருக்கிறாரு, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம், தோற்றம் உன்னுடைய வடிவுன்னர். இங்கேயும் பாருங்க, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம் என்றார் சிறந்த உரையாசிரியர் உரை எழுதியிருந்தால். இதெல்லாம் கூட எழுதிட்டா பக்கத்துல நல்லது, எங்க எழுத போறோம், இதெல்லாம் நல்லது. பொன்னையும் பொன்னையும் மின்னையும் தோற்ற செழிஞ்சுழர் என்றார். பொன் வடிவத்தாலும் மின் சடையினாலும் ஒத்தது. பொன்னை ஒத்ததுன்னா திருமேனி உடம்பு, மின்னை ஒத்ததுன்னா சடை. என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் எது மேனி, வீழ்சடை மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் என்றாராகலின் தூக்கி போடலாம். யாரு சேர்மான் பெருமாள், இங்கே பொன்னையும் மின்னையும் ஒத்து என்று சொன்னாலும் இரண்டும் உடம்புக்கன்று, பொன் உடம்பிற்கும் மின் சடைக்கும் ஆம். என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மின்வண்ணம் என்றும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்றும் கூறினாராகலின். அது பொண்ணு, அதெல்லாம் உரை, அதெல்லாம் உரை. அப்படிலாம் வந்து திருவாசத்தை என்னை கண்ணால பார்க்கும்போது தெரியலையே, தெரியலையே. இல்லன்னா பொன்னையும் மின்னையும் ஒத்து இருக்க முடியாது, மேனி உடையவனே அப்படி அப்படி செய்யலாமா? ஏன்னா மின்னலுங்கிறது தோண்டி தோண்டி மறையும், பொண்ணுங்கிறது அப்படியே இருக்கும். அதான் சேரமான் பெருமாள் பார்த்தாரு, பொன் வண்ணம் எவ்வண்ணம்னா உண்மை உடம்பு எப்பவும் சிவப்பாவே இருக்கும். இந்த சடை என்னன்னு கேட்டா, இப்படி திரும்பினா அது தோன்றும், இப்படி திரும்பினா கூடும், அது தோன்றும் மறையும். அது மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. எங்கதான் படிச்சாங்களோ, எந்த யூனிவர்சிட்டியோ, இவங்க எல்லாம் கைலாய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இல்ல கைலாய பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க. அதனால சிங்க மாதிரி இருக்குது. நாம எல்லாம் இந்த சென்னையும் அண்ணாமலையும் படிச்சுட்டு பெக்க பெக்கன்னு உட்காந்துருக்குறோம். படிச்சா கைலாய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான், என்ன பண்ற சிவசிவ. அதனால பாத்தீங்களா, இங்க எல்லாம் இப்படி எழுதுனா நல்லதுன்னு, மின்னும் பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற சொழின் செழிஞ்சுடரே, செழிகின்ற தீப்புகு விட்டலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். இங்க ஒரு ஓமை வருது பாருங்க, ரொம்ப அருமையாக. என்னன்னு கேட்டா,
செழிகின்ற தீப்புகு விட்டிலில், இந்த விட்டில் பூச்சி இருக்குது அது வந்து விளக்குகிட்டே தான் போகும். அது போல என்னுடைய உள்ளம் எங்க போகுது? பெண்ணின்ப வழியே போகுது. இந்த பெண்ணின்பம் என்பது இங்கே தீ செல்லுகின்றதை விட்டு அங்க தீ விட்டில் போகும். இங்கே நான் அடியனாகிய நான் செல்லுகிறேன் என்று சொல்றது. அந்த இதெல்லாம் வைத்துதான் அவங்க சொல்றாங்க இல்லறம் இல்லறம்னு அல்லவா. செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் சின்மொழின்னாங்க. இந்த சின்மொழின்னு ஏன்னு கேட்டா என்ன பண்றது? குறுந்தொகை சில மெல்லியவே கிளவி, சில மெல்லியவே கிளவி. என்னுடைய தலைவி எப்படி தெரியுமா? ரொம்ப ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை தான் பேசுவா, அது மென்மையா இருக்கும். பல மெல்லியல் யான் முயங்குங்கானே. ஆனா நம்முடைய தழுவி இருக்கும்போது இன்பம் மிகச்சிறப்பா இருக்கும். அப்ப இப்ப சொல்லு எப்படி வரும்? சில மெல்லியவே கிளவி. கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் பேசுவோம். சிவ சிவ சங்க இலக்கியம் அதனால சின்மொழியாரில். இங்க சின்மொழின்னு இருக்கு. சின்மொழின்னா நிறைய பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவையும் குறைச்சி ஆனா ரெண்டு ஒரு சொல்லல விளக்க முடியாத ஆற்றல் ஆற்றல் அது அவங்களுக்குன்னு உரியது. சரி அப்படியா நம்ம நிறைய பேசலாமான்னாரு. திருவள்ளூர் வந்தார், திருவள்ளூர் வந்தார். இப்போ எங்கே எல்லாம் சுற்றி சுற்றி வர்றாங்கன்னா அப்படியே நம்ம இங்கே எல்லாம் எல்லாம் இருக்காங்களாட்டுருக்கு. திருவள்ளுவர் அவர் தான் பல சொல்ல காமுருவர் பண்ணுற சில சொல்லல் தேற்றாது வர்ற மக்குப்பயில். அதுக்காக நீ பாட்டு விரிச்சு பேசிட்டு இருக்காதுல, கொஞ்சமாக பேசி விளக்க தெரியாதவன் தான் நிறையா பேசுவான்னார். பல சொல்ல காமுருவர் பண்ணுற சில சொல்லல் தேற்றாதவர். ஒரு சில சொற்களிலே தெளிய வைக்க முடியாதவன் தான் பல சொல்ல வச்சுட்டு பறிஞ்சு பெஞ்சிட்டு போயிட்டுருப்பேன். ஆகவே நீயும் சிலமில்லியவே கிளவி பேசுட. என்ன பெண்பாளார் மட்டுமல்ல சீவ சீவே. ஒன்று திருக்குறள், ஒன்று குறுந்தொகை அல்லவா. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சின்மொழின்னு ஒன்று. சரி, செடிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய். அந்த விட்டில் என்ன பண்ணுமா? நெருப்புக்கிட்ட போனால் சுடுது, ஆனால் விளையிக்கும், விளையிக்கும், சுடும், விளையும். ஆனாலும் எப்ப விலகும்னாரு? அதுல கரிஞ்சு போனால் ஒழிய விட விலகாது. அது அது புத்தி. அது என்ன பண்றது? விட்டில் பூச்சின்னா சுடும் போது விலகும், திரும்ப போகுமே தவிர. ஆனா சுடுதேன்னு விலகினது விலகியே வராது, மீண்டும் மீண்டும் இருந்து என்ன ஆகுனா ஒரு தடவை அப்படி ரீன்னு போகும், பக்குன்னு பத்தி எரிஞ்சு போடும், முடிஞ்சு போடும். அது போல நான் கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது, கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது இருந்தாலும் ஆக கடைசியில் இந்த ஆன்மா அதில் தான் அழிய போகுது. அப்படி அல்லவா நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னேன். இதை நான் என்ன சொல்றேன், பிறருடைய நம்முடைய அனுபவத்தை அவர் வைத்து சொல்லுகிறார் என்று என்னுடைய கருத்து. சிலர் இது அவருடைய அனுபவமே என்று கருதி எனவே அவர் திருமணமானவர்னு சொல்றாங்க. சிவ சிவ

முடி உத்தர கோசம் அங்கிக்க அரசி. எங்க உத்தர கோசம் அங்க எப்படி இருக்கும்னா, நல்ல மலர்கள், அந்த மலர்கள் அப்படியே பூத்து இருக்கும், அப்படி தேர் அப்படியே சொட்டிட்டு இருக்கும். அங்க அருகால், அருகால்னா ஆறு கால்களை உடைய வண்டுகள், அப்படி வண்ணு தேன் ஒண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தெழுந்து போடுவதே நீங்காரம் கொண்டு. அப்படிப்பட்ட உத்தர கோசம் அங்கே நம்மால் பாண்டது இந்த மாதிரி இருக்குமா உத்தர கோசம் அங்கே. அந்த உத்தர கோசம் அங்கைக்கு அரசே வடி நின்று தன் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனி. நீ என்னை வலிய வந்து உன்னுடைய அருளாறுமுதத்தை ஊட்ட ஆரம்பிச்சா கூட நான் அதை வேணான்ட்டனே. சில குழந்தைகள் பாருங்க, நல்லா நெய் போட்டு இது போட்டு பக்குவமா எடுத்து மெசிச்சு அது ஆண்ணுப்பா ஆண்ணுப்பா அப்படிங்க விட்டுரும். எங்கேயோ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு கொண்டக்கடலை சுண்டல் அது வந்து தப்பி போய் கிடக்குது கூட்டுறதுக்கு தவி, அதை எடுத்து வாயில போட்டுக்கும். ஏன் ஜென்மம் போகணும் எப்படி? அதனால அதை பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, வருத்த விடல முண்டம் முண்டம் ஏண்டாது நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே பக்குமா ஆயில வச்சு ஊட்டினா அது வேணான்ட்டு போய் இது எத்தனை என்னைக்கு போனது ஐயையே, இந்த முந்தா நாள் சுண்டல் போட்டது அது ஏதோ வேலைக்காரியும் தவறி போய் கூட்டினதுல அப்படி ஒதுங்க கிடக்கு, அதை எடுத்து போட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம் வாழ்க்கையில சின்ன குழந்தையில வச்சுட்டு வரும்போது எல்லாம் கண்ணால பாக்குறது தான். அதனால இப்படி எங்க விட்டேன் எங்க விட்டோம் வடி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட. நீ பகுதியில இருந்து கொஞ்சம் சாப்பிடற ராஜா ஆன்னு செல்லமில்ல கண்ணல்ல என்று ஊட்டினா கூட மறுத்தனி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். என்ன பண்றது என்ன பாவம். மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் யன்மணியே. இப்படி எல்லாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னாரு, உனக்கு இருக்கிற அருளையும் எனக்கு இருக்கிற அறியாமையும் அல்லவா, உனக்கு எவ்வளவு அருள் இருக்குங்கிறது தெரியாமையினால நான் அப்படி மறுத்துட்டேன்ப்பா. என்ன பண்றது என் மணியே, வெறுத்து என நீ விட்டெழுதி கண்டாய். இப்படி நான் செய்வதனால சரி இவன் உருப்பிட போறதில்ல, இந்த உருப்பிடா முண்டத்தை என்னது ஒழுங்கே போட்டு போ என்று விட்டுடாதப்பா. நீ விட்டுட்டினா என்னால வாழ முடியாது, நான் செய்தது என்னமோ தப்புதான், ஆனால் என்ன அது கருதி விட்டு விட்டால் என்னை யாருப்பா என்ன செய்வா, நீ தானே செய்யும். அதனால விட்டெழுதி கண்டாய் ரொம்ப அருமையா சொல்ற. வினையேன் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள், வினையின் தொகுதி ஒருத்து. நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் வினைன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அப்படியே தொகுதியா கட்டா இருக்குது. இந்த வினை கட்டு இருக்குதே இதை வந்து வேற யாரும் விளக்க முடியாது, நீதான் நீ செஞ்சிருவ அப்படியே அறுத்துருவேன். அறுத்துடுவிய எங்க இருக்குது சிவபுராணம், கள்ள புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ கட்டோடு அழிப்பணும். கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ, ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி. அருமையா சிவபுராணத்துல நீங்க மற்ற 51 தலைப்பு மொத்தம் இருக்கு திருவாசகத்துல, சிவபுராணம் முதல் தலைப்பு, மற்ற 50 தலைப்புல எங்க படிச்சாலும் இதுல வந்து விழுந்துடலாம் புத்து புத்துன்னு அப்படி இருக்கு. என்னமோ தெரியல மற்ற நீங்க எந்த தலைப்பு எடுத்து பேசினாலும் மற்ற எந்த இந்த இங்க வந்து விழுந்துடலாம் புத்துன்னு இப்படி எல்லாம் பாடி இருக்கிறார். எனவே எங்க இருக்குது, ஆமா மறு வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள். நான் செய்திருக்கிற வினை கொஞ்ச நெஞ்சமல்ல தொகுதியினர், இந்த வினையின் தொகுதி என்று மட்டும் வைத்திருந்தால் இப்படி சொன்ன உடனே ஒரு தொல்லாபி சுத்திர ஞாபகத்துக்கு வரணும். வினையின் தொகுதி, வினையின் தொகுதி காலத்தியலும் என்று தொல்லாபி சுத்திரம். சரி, ஆகவே இந்த வினையின் தொகுதி நான் செய்திருக்கிற வினையானது கொஞ்ச நெஞ்சமல்ல மிக பெருமை நிரம்ப இருப்பதனால அதை ஒருத்து முழுமையாக நீக்கி என்னை ஆண்டுகொள் உத்தர கோசம் அங்கிக்க அரசே. சரிப்பா இவ்வளவு வந்து நீ நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிற, ஆனா எனக்கு அதை செய்ய இதை செய்யுங்கிறியே என்னாரு கேட்டாரு. சொன்னார் பொறுப்பரண்டே, ஆமா
சின்னவங்க தப்பி தவறி தப்பு செஞ்சாலும் பெரியவங்க பொறுத்து கொள்வாங்க. நான் சின்னவன் அப்படிதான் தப்பு பண்ணுவேன், நீங்க பெரியவன் பொறுத்து கூடாதாப்பா. பாவம் உரிமையா கேக்குறாரு. பொறுப்பரன்றி யார் பெரியோர் எது சிறு நாய்கள் தம் பொய்யினையேப்பா. சிறு நாய்கள் இந்த மாதிரி சின்னஞ்சிறு என் போன்ற நாய்கள் எதுன்னு சொல்லிச்சுன்னா கூட ரொம்ப பெரியவங்க பொறுத்துக்கிற பழக்கம் இல்லையா சுவாமி. அதனால நான் நாயில ஒரு ஆளு சின்ன நாய் ஏதோ சொல்றேன், நீ பெரியவங்க அல்லவா பொறுத்து கூடாதா அப்படின்னு பாவம் எப்பா. இதெல்லாம் என்னமோ அவருடைய உள்ளத்துல அவர் செஞ்சிருக்கார். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டிடுதி கண்டாய் விட முள்மிடற்று மையவனி மண் உத்தர கோசமங்கிக்க அரசே செய்யவனி சிவனி சிறியேன் பவம் தீர்ப்பவனி பொய்யவனேனை. என்ன பொய்னா நடந்ததை சொல்லாம உள்ளதை சொல்லாம இருக்கிற பொய் அல்ல, இந்த பொய்ப்பொருளிலேயே தலைப்பட்டிருக்கவனி. என்ன பொய்ப்பொருள்? உலகப் பொருள். இந்த பொய்யவனேனை பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகில் வழிபட்டிருக்கிற என்னை பொருள் என ஆண்டு என்னையும் ஒரு பொருளாக நீ கருதி செஞ்சிருக்கிற. எப்போ முன்ன ஆண்டாய் பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே. அருமை அருமை பொத்தி கொண்ட மெய்யவனே. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதேனும் குளிர் குளிர் அப்படி இருந்து வச்சுங்க, அம்மா தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாவம் பிள்ளைக்கு வந்து குளிருது அப்படியே தான் முந்தானியே எடுத்து அப்படி சுத்தி போட்டு பொத்திட்டு வாடராஜா உள்ளுக்கு போடும் உள்ளுக்கு போடும் நீர் கொண்டு தும்முடா தும்முடா அப்படின்னு போயிடும் இல்ல. அதுபோல என்னை பொத்தி கொண்ட இந்த பிறவி மாற்ற அந்த மாதிரி இதுல எல்லாம் வேணா ராஜா அது ஒண்ணு தச்சதுன்னா அப்புறம் போயிடும்ப சொல்லிட்டு அப்படி பொத்தி கொண்டு வந்தாராம். பாவம் எப்படி எல்லாம் பெருமான் கடந்து செய்யறார். இந்த உலகியல் அப்படியே வழிபட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஐபிசி கார்த்தி வந்துடுதுன்னு சொன்னா பாருங்க பெண் பெண் அது மாரளிதையெல்லாம் பனி வந்துடுதுன்னா வேணா வேணா வேணா பனி பனி வாடாராஜா பத்தியா போத்திக்கணும் அப்படி கொண்டாந்து காப்பாத்துவோம். ஏன் நாம நாளைக்கு அவரை தாங்க போறோம்னா என்னமோ தாய் உள்ளம் தாங்குது. இது முண்டம் முண்டமா இருந்த முண்டமா இருந்தாலும் இருந்தது இல்ல ஏதோ கொஞ்சம் நெஞ்சா தாய் உள்ளத்தை பார்த்தாலும் பார்த்தது அது ஆண்டவன் தான் தரணும். அதனாலதான் தாயின்

தாயை விட சிறந்தவன் தயாவான தயனை. இந்த தயை என்ற ஒரு வடிவெடுத்ததுன்னா அது நீதான்ப்பா. தயை உடையவன் அல்ல, தயை அந்த கருணையெல்லாம் காப்பாற்றி என்னுடைய என்னை வளர்த்திருக்கிறாய். மெய்யவனே விட்டெழுதி கண்டாய், விட முன்மிடற்று மையவனே. உன்னுடைய மிடற்று கழுத்து அது நஞ்சை உண்டதுனால அப்படி கருத்து இருக்கிற உடையவன் கருத்து கருமையாக இருக்கிறது. மண்ணு உத்தர கோசம் அங்கை கரசே செய்யவனே. அது ரெண்டு விதத்துல, மேனியாலும் செம்மை, அவன் செய்கின்ற கருணையினாலும் செம்மை உடையவன் அல்லவா. அதனால செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. என்னுடைய பிறவி பவம்னா பிறவி, பிறவியை நீக்குவனாக இருக்கிறாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை

என்னுடைய பிழையெல்லாம் நீ நீக்கி என்னை ஆளுக்கு ஆளாக்கணும் தான் நினைக்கிற. அப்படி நீ அப்படி நினைக்கிற உன்னை நின் சீரருள் என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை எனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பெரிய பொல்லாத கருணை செஞ்சிட்டாராக்கும் என்று வேர்க்கின்ற. வேர்க்கிறதுன்னா வேறுபடுகின்றதுன்னு அர்த்தம். வேறுபடுவது, வேர்த்தல், வேறுபடுதல். இப்பொருள் யாண்டையது பொல்லன ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர். திருவள்ளுவர் பாபா பாபா பொல்லன அங்கே புறம்பேறார். சில பேர் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயசிக்க மாட்டாங்க, பயக்கப்படாது. நேற்று வரைக்கும் பழகிட்டு நீ மூஞ்சல் முடிக்காதரா அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி திடீர்னு விட்டுக்கூடாது, விட்டா உனக்கு கெடுதல் வந்துடும். பொல்லன அங்கே புறம்பேறார், ஆனா அவனை வந்து மாறுபடப்படாது. காலம் பார்த்து அடாரா திருவள்ளுவர்ல கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு வரணும் பழக்கத்தை, திடீர்னு பழக்கத்தை விட்டுறக்கூடாது. காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர். ஆனா மனசுல அவனை சுத்தமா நினைக்கப்படாது, சும்மா பேச்சுக்கு மறுநாள் எங்கயா ரெண்டு நாள் கூட உங்களை காணா அடாராடா அப்படிங்கணும். ஆனா உள்ளத்துல தோலை அப்படிங்கணும். காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். இங்க வேற்பர்னு அர்த்தம் உள்ளத்தை வேறுபடுவர் அர்த்தம். வேற்பர்னா வேறுவரும்னு அர்த்தம் இல்ல. இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? அதான் அந்த பண்டைய பேராசையில் இருந்தது. ஒண்ணு வருட பட்டணம் வந்துடும் அவங்களுக்கு. திருக்குள் வரும், சிலப்பதிகாரம் வர்றோம், பொன்னானூர் வர்றோம், எங்கதான் படிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? அந்த பேராசிரியருடைய ஒரே தேவை. அதனால இங்க வேற்பர், இங்க வேறுபடுதல் என்ற பொருள். இப்ப சப்போஸ் அந்த அந்த அந்த திருக்குள் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுங்க, சங்கடம் தான் நமக்கு. என்னமோ திருவருளால வருது. அதனால வேர்க்கின்ற என்னை தீர்க்கின்றவாறு என் பிழையை, நீ என்னுடைய பிழையை நீ நீக்கி என்னை செமிப்படுத்தினாலும் கூட நான் என்ன கருதுகிறேன், நின் சீரருள் என் கொல் என்று என்ன பெருமான் செய்திருக்கார் என்று உன்னை கருதி நான் வேர்க்கின்ற என்னை, என்னுடைய உள்ளம் வேறுபடுகின்ற என்னை, வேறுபடுகின்ற என்னை

0: தார்விரவ வெறுவ ஆர்கின்ற தார்விடை உத்தர கோசமங்கிக்கரசி. உங்ககிட்ட இருக்கிற அந்த காளை மாடு இருக்குதே, யாராவது உன்னை விட உன்னை உன்னின்றும் வேறுபட்டவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுமா? இங்க இருந்தபடியே முறைக்கும். ஏன்? தன்னுடைய உடையான யாராவது மறுத்தா அந்த விடை அது தானும் இருக்குமா? இல்லை. சில மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடுலாம் இப்ப இல்லைங்க.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பதினோராம் திருமுறை ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த கேத்திரக்கோவை திருவெண்பாவிலிருந்து ஒரு பாடலும், திரு ஏகம்பம்புடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த பதிகத்தில் அமைந்துள்ள திருப்பாடல்.

கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்று தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் அந்தாளிக்குறிஞ்சி. தலம் திருநல்லூர் பெருமணம். திருஞான சம்பந்தர் இல்லற வாழ்க்கை நிறையை விரும்பாதவராய் இறைவனிடம் சேர்ந்து வழங்கும் குறிப்பால் அருளி செய்யப்பட்டது. ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம் காண வந்தவர்கள் அனைவரும் ஜோதியில் கலந்தனர். திருஞான சம்பந்தரும் தம் மனைவியார் பூர்ணாம்பிகையுடன் ஜோதியில் கலந்தார். இப்பதிகத்தை பண்ணுடன் ஓதவல்லவர் இம்மையில் இனிய வாழ்க்கையும் மறுமையில் முத்துப்பேரையும் பெறுவர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் காவிரி பூம்பட்டினத்து திருப்பல்லவனீச்சரம். பண் தக்கேசி. திருச்சிற்ற

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருநீற்று திருப்பதிகம். பண் காந்தாரம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவாஞ்சியம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சிராப்பள்ளி. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு காலத்தி திரு கேதாரத்தை நினைவு கூர்ந்து அருளியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை. திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: கண்டராதித்தர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு காலச்சக்கரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் காலச்சக்கரம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நான்காவது கட்டளை, திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளச் செய்த முத்துவிதானம் என துவங்கும் திருவாதிரை திருநாள் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம், பகுதி 4. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

பாட்டு பாடினவங்க அத்தனை பேரும் பாட்டை பாடிவிட்டு கடவுளை தேடினோம். சுந்தரருடைய சரித்திரத்துல பாட்டை கேட்கறதுக்கு சிவன் உடையான்தான். தலகீழ் பாடம் பாருங்க, சுந்தரருக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் சிவன். அவருடைய பாட்டுல அவ்வளவு விருப்பம் சிவனுக்கு. என்ன அவரே இவர், இவரே அவர், அது உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கேன் இல்லையா? சுந்தரரே சிவன், சிவனே சுந்தரன், அவ்வளவுதான். மானுட சட்டை தாங்கினாரே தவிர அவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணினார், திரு குருகாவூர் வெள்ளடை என்று ஒரு ஊருக்கு போனார். எங்க இருந்து போகிறார் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வரலாறு நமக்கு சரியா சொல்லுகிறது, தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லலைன்னா நமக்கு இந்த வரலாறு தெரியாமலே போயிருக்கும். ஆமா, நிச்சயம் சம்பந்தருக்கு சொன்னார், அப்பருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்கவாசகருக்கு சொல்லல. தெய்வ சேக்கிழார் பெருமான் வரலாறு சொல்லல. அதனால மாணிக்கவாசகர் மட்டமா போயிட்டாருன்னு நாம எண்ணுவதற்கு இல்லை, நிச்சயம். ஆனாலும் கூட இப்போ படையாட்சி என்று ஒரு பகுதி இருக்கிறது திருவாசகத்துல. அது எப்போ அவர் பாடினார்னு யாருக்காவது தெரியுமா? திட்டவட்டமா சொல்ல முடியல. ஆனா தேவாரத்துல இந்த நாலு பேர், இந்த மூணு பேர் பாடினதை பார்த்தீங்கன்னா இன்னென்ன தேவாரம் இன்னென்ன இடத்துல பாடினார்கள், இன்னத்துக்காக பாடினார்கள் என்று எழுதி வைத்து விட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய உடைமை சொத்து அது. ஆமா, திருக்கோலக்கா என்ற ஊருக்கு போனார் சுந்தரர். திருஞான சம்பந்தருக்கு அங்க பொற்றாலம் கொடுத்தான் சிவன் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன் இல்லையா? ஆமா, இப்ப நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் பித்தளத்தாடம். அவருக்கு ஆண்டவன் பொற்றாலம் கொடுத்தான், போட்டுக்கிட்டு பாடு அப்படின்னு. அந்த தாளத்தை போட்டுதான், அந்த தாளத்து ஒலியில தான் இந்த நாட்டுல சிவநெறிய பரப்பினார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டுல சிவநெறியே அழிந்தே போயிருக்கும். அதற்கப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மாணிக்கவாசகர். ஆனா வயசுல சின்னவர் இவர் தான், திருஞான சம்பந்தர் தான். ஆனா அவரைத்தான் தவ முதல்வர் என்றும் அவரைத்தான் நமக்கு தலைவர் என்றும் எடுத்து வைத்து விட்டார்கள். யாரு? நம்பியாண்டார் நம்பியே. நம்பியாண்டார் நம்பியே வகுத்து வைத்து விட்டார்னு சொன்னா அப்புறம் அதுக்கு மேல வேற ஒருத்தர் வகுக்க முடியாது, வகுப்பதற்கு இடமும் கிடையாது. இடம் இருந்தாதானே கிடையாது அல்லவா? ஆமா, பொற்றாலம் கொடுத்தான். இத நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கோலக்காவுக்கு போய் நினைச்சு என்ன பண்றார், ஒரு அற்புதமான பாட்டு சொல்ற, ஒரு பதியம் சொல்ற. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. தமிழ் பரப்பும் என்று சொல்லுவதோட இன்னொன்னு சேர்த்து இருக்கலாம்னு என்னுடைய எண்ணம். சிவநெறி பரப்பும் என்று சொல்லியிருந்தால் கூட இன்னும் சந்தோஷம் இல்லையா? தமிழும் சிவனும் ஒண்ணுன்னு நினைச்சிருக்கிறார் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சொல்லிவிட்டார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் முன் தாளம் ஈந்தவன். அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாடனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணன் தனி எண்கணம் இறஞ்சும் கோடி பெறும் கோயில் உள்ளானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார். எப்போதுமே இந்த பாட்டுக்காரன் ஒரு பாட்டுக்காரன புகழ்ந்து சொன்னதே கிடையாது. ஒரு ஓதுவாரை போய் தருமபுரம் சாமிநாதன் எப்படின்னு கேளுங்க, அவன் உளறி கொட்டுறான்னு சொல்லுவான். என்ன கேளுங்க இன்னொரு ஓதுவாரை பத்தி, அவன் கிழிச்சான் அப்படின்னு சொல்லுவேன். இது இந்த உலகத்துல நிச்சயமாக நடக்கிற பேச்சுதான். இந்த மிருதங்காரரை கேட்டா இன்னொரு மிருதங்காரரை கேளுங்க, அவனுக்கு அவனுக்கு தகுதி மிதமாவே வாசிக்க தெரியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அவனை கேளுங்க இவரை பத்தி, ஆமா அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லுவான். இது இயற்கை இன்னைக்கு. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்தர் வாயார புகழ்கிறார். ஆஹா, சிவநெறிய பரப்பினவன் அல்லவா அவன், அவனுக்கல்லவா நீ பொற்றாலம் கொடுத்தாய் என்று சொல்றதோடு மாத்திரம் அல்லாமல் இன்னொரு இசைக்குறிப்பு ஒன்னு இருக்கு. என்ன இசைக்குறிப்பு தெரியுமா? திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ, மறுபடியும் சொல்றேன், திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி, பாட்டு வேற இல்லையா,
பாட்டும் தாளமும் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ அதே ராகத்துல பாடுறாரியா சுந்தரர். என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, இது தேவாரத்துல காணப்படுகிற இசை ஒற்றுமை. அப்ப சொல்றார் இவர், அந்த இப்ப ராகத்தோடு பாடி காட்டு.

0: மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான் கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்கொலோ
1: இதே ராகத்துல சுந்தரர் பாடுறார். நாளும்

தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு நாளும் இன்னிதையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனே என் மன

இந்த ஊருக்கு பேரு திருக்கோலக்கான்னு பேரு. என்ன அர்த்தம்? கோலம் அழகு, கா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர். ஆனா இன்னைக்கு போய் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்குது அந்த ஊர். சீர்காழியில போய் திருக்கோலக்கான்னு கேட்டீங்கன்னா படிச்சவன் தான் சொல்லுவான், படிக்காதவனை கேட்டா திருக்கோலக்காவ அப்படிங்கிற ஊர் இருக்கிறதா தெரியலையா அப்படின்னு சொல்லி விடுவான். படிச்சவனும் படிக்காதவனும் ஒன்னு சொல்லுவான், அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? திருத்தாளமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? சுவாமிக்கு திருஞான சம்பந்தத்துக்கு தாளம் கொடுத்தான் சிவன், அதனால அந்த ஊருக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேர் வந்துருக்கு. இப்ப ஊர் பேரையே மாத்துச்சு பாத்தீங்களா திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அது மாத்திரம் இல்ல, சுவாமிக்கு திருத்தாளமுடையார்னு பேர், திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனாலதே திருத்தாளமுடையார்னு பேர் வந்தது. இப்ப அதுக்கு முந்தி என்ன பேர்? இது ரொம்ப பேருக்கு தெரியல. அந்த கோயில இருக்கிற குருக்களை கேட்டேன், மிகப்படித்தவர் அந்த குருக்கள், அவரை கேட்டேன், ஐயா தாளம் கொடுத்ததுனால தானே இப்படி பேர் வந்தது, அதுக்கு முந்தி என்ன பேரு? என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு விட்டாரு. தூக்கி மாறி போட்டு ஒரு கேள்வியை நான் கேட்பேன்னு அவர் எண்ணல. மிகப்படித்த குருக்கள் அவர். அப்பனா ஏதோ ஏட்டுச்சுவடி எல்லாம் பார்த்து கொன்றை சூடியான்னு அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு நினைவு. ஆக ஊர் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஊர் பேரையே மாற்றுச்சு, சுவாமி பேரையும் மாத்தி விட்டது. இந்த ஏன் தலைவீதியை மாத்தாதா என்ன அந்த பாட்டு? ஏன் கெட்ட தலைவீதியை மாத்தாதா என்ன? நிச்சயமா மாற்றும். அந்த தன்மை உடையது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். ஆக அந்த ஊருக்கு போனோடனே நீ அவனுக்கு தாளம் கொடுத்தாயே கடவுளே அப்படின்னு சொல்லி பாடி பரவுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முடிஞ்சது. அப்புறம் அந்த திரு குருகா ஊர் வெள்ளடைன்னு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு புறப்படுறார் சுந்தரர். போகிற வழியிலே சீர்காழி இருக்கிறது. இந்த வரலாறுல சில முன்னப்புன்ன நான் தவறா கூட சொல்லக்கூடும், ஏன்னா எப்பவோ படித்தது, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனா ஆன்சர் என்னமோ சரி. ஆமா, அப்படி போகும்போது சீர்காழி நடுமத்தில வருகிறது திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் சீர்காழி. அதை காலால் மெரிக்க அஞ்சுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப நாம சீர்காழிக்கு போனோம்னா பஸ் விட்டு இறங்கணும், நம்பர் 1-2 கூட அந்த ஊருக்கு தான் போவோம். அந்த ஊரை மெரிக்க அஞ்சியவர் என்ன பண்ணாரு? ஊருக்கு புறத்தால் அப்படி போகிறார். ஊருக்கு புறத்தால போறாரு. அந்த கால் அந்த நாம அந்த ஊரை மெரிக்க கூடாது அப்படின்னு அப்படி போனாரா? திருத்தோணிபுரத்துல இருக்க சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தான். அங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து வர்றதா, நான் தாண்டா சீர்காழியில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. சாமியை கும்பிடுறாரு. அப்போ ஒரு பதியம் பாடுறார். இந்த வரலாறு நமக்கு யார் சொல்ற? தெய்வ சேக்கிரார் பெருமான் தான் சொல்லுகிறார்.

0: புத்தியும் ஞானமும் வானவரறிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமரவள நகர் கண்டுகொண்டேனே. ஊருக்கு புறத்தாலே இருந்து இந்த பதியத்தை பாடுறார் சுந்தரர். சுந்தரருக்கு காட்சி கொடுக்க முடியாதான் பாத்தீங்களா. நாமெல்லாம் கடவுளை தேடி கோயிலுக்கு ஓடணும். கோயில்ல இருக்கிற கடவுள் சுந்தரரை தேடி வருகிறான். சுந்தரருடைய தேவாரம் எங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த பதியத்தை பாடிவிட்டு குருகா ஊர் வெள்ளடைக்கு போகிறார். நடந்து போகிறார். தெய்வ சக்கிரார் வருவான். நல்ல உச்சி போதுல போகிறார். அவர் கால் எப்படி சுடும் இல்லையா, அந்த சூட்டெல்லாம் தாங்கி கொண்டு போகிறார். ஏ சுந்தரன் வருகிறான்டா. மத்தியான மணி 12 மேல ஆயிடுத்து, பசியா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் சிவன். ஒரு சிவ வேதியர் வடிவத்துல ஒரு மூட்டை சோறு, புளியஞ்சாதம் கொஞ்சம், தயஞ்சாதம் கொஞ்சம், அது கொஞ்சம் தொகையல் கொஞ்சம், கொஞ்சம் ஒரு ஒரு பானையில தண்ணீர், நல்ல ஜில்லு குளிர்ந்த தண்ணீர் சேர்க்கிறார் பெருமான். தண்ணீரே குளிர்ச்சி தானே, அப்புறம் குளிர்ந்த தண்ணீர் என்ன அப்படிக்கிட்டா ஐஸ் வாட்டர்னு சொல்லும் போது ஐஸ் அதுல நாம ஏத்துறோம், அதுதான் அது ஜில்லுன்னு இருக்கு இல்லையா. இப்ப குளிர்ந்த தண்ணீர் என்பது ஐஸ், அந்த ஐஸ் மாதிரி குளிர் ஊட்டப்பட்டது. பானையில இணையில வச்சிருந்தாக்க அது குளிர் குளிர்ந்து குளிர் ஊட்டப்பட்டது. அந்த குளிர்ந்த தண்ணீர கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. திரு குருகா ஊருக்கு இப்படி போகணும். வர்ற வழியில ஒரு சின்ன கொட்டகை ஒன்று போட்டு அவன் நினைச்சான்னா இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குவான், அவன் நினைச்சான்னா இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பான். உண்டு பண்றதும் அழிப்பதும் அவனுடைய திருவுள்ளம் அல்லவா. அங்க இந்த சோத்து மூட்டையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் சுந்தரர் வருகிறார். ஏப்பா அந்த சுந்தரர் எப்படி வந்தாரான் தெரியுமா. தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார், சிவாயனம சிவாயனம சிவாயனமன்னு சொல்லிட்டு விடையாரா அந்த வெயில்ல. இப்ப நாம வெயில்ல போனா சிவாயனமன்னு சொல்லிட்டா போவோம், யாராவது போறது உண்டா? இல்ல கிடையாது. போமே தவிர சிவாயனம சிவாயனம்னு போவோமா? தெய்வ சேக்கிரார் பெருமான் காட்டுகிறார் அப்படி. அதனால்தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். அதுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் வைத்தது. அதை படித்து பார்த்த நமது பெரியோர் பெருமக்கள் அது பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். மிக பொருத்தம். என்னுடைய சிற்றறிவுக்கே பொருத்தம்னு தோணுதே, இன்னும் பேரறிவுக்கு எல்லாம் எப்படி இருக்கும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அல்லவா. ஆனால்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எத்தனையோ புராணம் எழுதியவர், தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு ஒரு பிள்ளைத்தமிழை எழுதினார், 100 பாட்டு எழுதினார். ஆமா போனார், இங்க வாங்க இங்க வாங்க வாங்க பசிக்குதா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். 12 மணிக்கு மேல ஆச்சு, வெயில் காலம், நடந்து வருகிறான் ஒரு மனிதன், சாப்பிடுறியான்னு மாட்டா யார்தான் மாட்டேன்னு சொல்லுவான் இல்லையா. சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு இந்த மூட்டையெல்லாம் அவித்து வச்சார். புளி ஜாதம் தயிர் ஜாதம் தேங்காய் தொகையில் வருகள் இருகள் எல்லாருமே சாப்பிட்டார். இவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையில என்ன பண்ணாரு, இதான் நமக்கு வேலை. இவர் சாப்பாட்டிலேயே இருந்துட்டாரு. அவர் விட்டார் சவாரி போயிட்டார். இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் அவருடைய தொழில். வந்தார், இவர் சாப்பிட்டு இருக்காரு, சரி நமக்கு ஏன் நமக்கு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட்டார் சவாரி. இவர் என்ன பண்ணார், சாப்பிட்டுட்டு படுத்து அந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தொண்டு கொஞ்சம் தூக்கம் வந்தது, படுத்துட்டார். என்னடா அவன் திருக்குறா ஊருக்கு போக வேண்டியவன் சாப்பிட்டு தூங்குறானேன்னு சொல்லிட்டு இந்த கொட்டகை, இந்த மிச்சம் இருக்கிற சாதம், இந்த கொண்டு வந்த தண்ணீர்ல மிச்சம் இருக்கிறது பானை ஈனை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு விட்டான் சவாரி. அவன் முழிச்சுட்டு பார்த்தார், கொட்டகையை காணும், அந்த வேதியனை காணும், மிச்சம் இருந்த சோரெல்லாம் காணும். நினைக்கிறார் சாமி, கடவுளே எனக்காக வந்தியா, நான் பாடுகிறவன், நான் பசியாக இருக்கக்கூடாது நினைச்சியா நீ. அப்ப சொல்ற, பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு பாடுற சுந்தரருடைய தேவாரம். பாடுவார் பசி தீர்ப்பாய், கருவார் பிணி களைவாய், ஓடுநன் கடனாக உண்பலிக்கு உழல்வானே, காடுநல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே, குருகாவூர் வெள்ளடை நீ என்றே.
1: நீ அல்லவா பாடுவனுடைய பசியை தீர்ப்பாய் அப்படின்னு பதியம் பாடுற.

0: சுந்தரருடைய முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த குறிப்பு இல்லாததுனால நான் இப்ப இதை ஒண்ணு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவான் வேண்டியே தான் அந்த பெண்கள் மேல் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்குத்தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது தெய்வ சேக்கிரார் பெருமானுடைய வாக்கு என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் சொல்லி வணங்க வேண்டும் என்பது நியதி. ஆக சிவன் சொன்னா, நீ எந்த பொருளை விரும்பினாயோ, அந்த இரண்டு பெண்களை விரும்பினாய் அல்லவா, நீ மண் உலகத்துக்கு போய் அந்த பெண்களோடு இருந்து விட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்றார் சிவன். சரி, நம்பர் ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்குது, சந்தோஷம், போயிட்டு வரேன் சாமி, டாட்டான்னு சொல்லல. ஐயோ சுவாமி, நான் மண்ணுலகத்துல பிறந்தா வீணா கெட்டு போவேனே அப்படின்னு கலங்கிறார். தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்கிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கலங்கி போயிட்டார். உன் திருவடியை விட்டு நான் பிரியணுமா அப்படின்னு கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய். நான் உலகத்தில் பிறந்து வீணா மயக்கத்தில் போய் கெட்டு போய்விடுவேன், என்னை நீ ஆண்டுகொள் என்று கேட்கிறார். அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டான் சிவன். அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அப்படி உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அந்த ரெண்டு பேரும் வந்து பிறந்தார்கள். ஒரு பெண் இந்த திருவொற்றியூர் கண்டாண்ட ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்தாள். அவளுக்கு பேர் சங்கிலி, சங்கிலி நாச்சியார்னு பேர். அவள் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தா. இன்னொரு பெண் பதியிலார் குலம் என்று நல்ல அழகான பேரை சொல்றார் சேக்கிரார் பெருமான். அந்த தமிழ் கொஞ்சம் உருத்திர கணிகையர் குலம், அதாவது மட்டமான சொல்லு சொன்னால் தேவதாசிகள், அந்த குலத்தில் பிறந்தார்கள். அந்த குலத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான்? பதியிலார் குலம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, பதியிலார் குலம்னு அதுக்கு பேர் வைக்கிறார். என்ன அழகான பேர் தெரியுமா? அந்த குலத்துல பிறந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூர் என்ற ஊர்ல அவதாரம் செய்தார்கள். நாவல் மரம் அந்த ஊர்ல தலைவிருட்சம், தலைவிருட்சத்துக்கு கீழே தான் சாமி இருந்திருக்கிறார். திரு ஆலங்காடு பனையபுரம் இந்த பனை மரத்தின் கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம். ஆலங்காட்டுனா ஆலமரத்தின் கீழே இருந்தான் அர்த்தம். தர்பாரண்யத்துல தர்பைக்கு கீழே சாமி இருந்தான் அர்த்தம் இல்லையா? இங்க நாவல் மரத்தின் கீழே சாமி இருந்தா திரு நாவலூர் என்று பேர். அந்த ஊர்ல கடையனார்னு ஒரு சிவாச்சாரியார், சிவனுக்கு பூசை செய்கிறவருக்கு சிவாச்சாரியார்னு பேர். நம்ம எல்லாம் குருக்கள் சொல்றோம், பரவாயில்ல, குருக்கள்னா ஆசான் என்று பொருள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை சொல்லுவார் அவர், அந்த குலத்தை சொல்லும் போது சொல்லுவார், இழிவில்லாத குலத்திலே பிறந்தேன். மாதோரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் குலம் அது இல்லையா? சிவனை எல்லாரும் பூசை பண்ண முடியாது, பிராமின்கள் கூட பூசை பண்ண முடியாது. ஆமா, கூடாது என்றும் நமது நூல்கள் சொல்லுகிறது. சிவாச்சாரியார்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் தான் இந்த சிவனை பூசை பண்ண முடியும். அவர்கள் சிவாச்சாரியார்னு பேர். அவர்கள் வந்து கிருஷ்ணசாமி குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், அப்படி இருந்தா அது தவறு, என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க. ராமக்குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ அதுபோல அந்த குருக்கள்லையும் அப்படிதான். சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காரு பார்த்தீங்களா, அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும் பேர். அவர்கள் இழியா குலத்தில் பிறந்தோம், உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படிம்பாரு. ஒரு இழிவும் கிடையாதான் அந்த குலத்துக்கு. சுந்தரர் பாடி வைக்கிறார் தன்னுடைய குலத்தை பத்தி. ஆக அந்த குலத்தில் பிறந்தார் சடையனார்னு அவருக்கு பேர், தகப்பனாருக்கு பேர். தாயாருக்கு பேர் நல்ல அருமையான பேர், இசை ஞானியார். பிறந்தார் நம்பி ஆரூரர்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஆரூருடைய திருநாமம் அவருக்கு. நம்பி ஆண்கள்ல சிறந்தவனுக்கு நம்பி என்று பேரு, நம்பி ஆரூரன் என்று பேர் வச்சாங்க. சின்ன குழந்தையில தெருவுல விளையாடி கொண்டிருந்தார். என்ன விளையாடி கொண்டிருந்தாரோ, அந்த வழியா வந்த ஒரு சிற்றரசன் நரசிங்க முனையறையன் என்று அவனுக்கு பேர். அவன் இந்த குழந்தையை பார்த்தான். ஆஹா, நல்ல தெய்வீக கலையோடு இருக்கிற இந்த குழந்தை, இதை அழைச்சிட்டு போய் நாம வளர்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான். கடை நாட்டை போய் கேட்டு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவர் வளர்த்து கொண்டிருந்தார். உரிய நேரத்துல அவருக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அவர் திருமணம் நடக்கிற வேளை வேறொருத்தருடைய பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவருக்காக பிறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறா. இங்க வேற ஒரு பெண்ணை இவர்களுக்கு திருமணம் செய்ய இருக்கிறார்கள். ராஜா வீட்டுல திருமணம்னா எப்படி இருக்கும் அது சொன்னாங்கல்ல, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு. ஆனா இந்த சொல்லு எங்க இருக்க தெரியாது, எனக்கு காதல விழுகிறது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா. ஆமா, இவருக்கு முன்னாடியே ரெண்டு பேரை நிச்சயம் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. இங்க வேற ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ண போறார். பார்த்தான் சிவன், ஒரு கிழவேதியர் வடிவத்தில் அங்கிருந்து வந்தான். திருமணம் நடக்கிற வேளை, டே டே டே நிறுத்துங்கடா கல்யாணத்தை, யாருவாவது சொல்ல முடியுமா? சாதாரணமா திருமணத்துல சொன்னாலே உதச்சு போடுவான், அடிச்சு போடுவான் இல்லையா. ஆமா, அது ராஜா வீட்டுல நடக்கிற திருமணம், அது ராஜாங்க மரியாதையோட நடக்கிற இடத்துல போய் இந்த திருமணம் நடக்கப்படாதுன்னு ஒரு ஏழு பிராமணன் எந்திரிச்சு சொல்றான். இவர் எந்திரிச்சா இருந்த மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு துரும்ப கிண்டி போட்டாலும் அதை துடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, துடிப்போட எந்திரிச்சாரு. ஏய், என்னடா பித்தனாக அப்படின்னு கேட்டார். டேய், நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் அதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன்டா அப்படின்னு. காரணம் என்ன? அவர் சொன்னதெல்லாம் பாட்டுன்னு நினைக்கிறார் சிவன். நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் அதற்கு நானே அப்படின்ட்டான். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு வேட்டி துவச்சு போடணும், எனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். அவன் கிழிஞ்ச வேட்டியை கட்டிட்டு இருக்கான், இந்த வேட்டி கிழியறதுக்கே இடம் இல்ல. இந்த வேட்டியை அவர் துவச்சு கொடுக்கணும். ராஜா வீட்டுல வளர்ந்த பிள்ளை, இவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல. உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்கண்டா கையில தெரியுமா? உங்க பரம்பரையே எனக்கு அடிமை, இத வச்சிருக்கேன் கொண்டாங்க அப்படின்னு. நீ யாரா ஓலையை பார்க்க அப்படின்னு. இந்த கோபத்துக்கு மேல கோபத்தை உண்டாக்குறாரு பாருங்க. ஓலைய கொடுக்க முடியாதா அப்படின்னு விரட்டினார். அவரை விரட்டினா இந்த கிழவன் ஓடுறான், கிழவன் ஓடுறான், இவர் விரட்டுறாரு. அவன் அந்த பந்தல் பூரா சுத்தினான். தெய்வ கேட்கிறாரு பெருமான் சொல்றாரு. அவர் முன்னாடி ஓடுறாரு, பின்னாடி ஓடுறாரு. திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத கடவுள் ஓடுறான் முன்னாடி, பின்னாடி இவன் போகிறான், இவன் ஓடுகிறான். இவரை தவிர வேற யார் அவர் பின்னால ஓட முடியும் எழுதியிருக்கிறார். சுந்தரருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறார் பாத்தீங்களா? தெய்வ சேர்க்கிறார் பெருமான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை, திரு ஈரடி பதிகம், பண் பழம்பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு மாலை மாற்று திருப்பதிகம், திரு தோணிபுரத்தில் அருளி செய்தது பண் கௌசிகம், சீர்காழியிலே அருளி செய்த மாலை மாற்று திருப்பதியும் மூன்றாம் திருமுறை.

0: மாயேனி மாயனி நேன வராவிழ யாசழியே வேகதளேரிய லாயொழிக காழியுளாய் அருளேதகவே எழிசையாழவிராவணனே காலே மேலே காணிகா ீகாலேமா லேமே பூமேலேமா லேகாழி காணிகாலே மேலேக வேரியும் மேணவம் காழியோயே ஏனை நினே மடலோகரதே தேரகளோடமனே நினையேயே யொழிக வனமேயுரிவே நெறகழாமித யாசழிதா ஏனி ஏனி லாயொழிக காழியுள நினையே நினையே காழிசைய.
1: அடிக்கடி நாம் நினைவது போல இந்த பாடலை முழுமையாக கேட்பதோ, இந்த பதியத்தை ஓரளவு முழுமையாக எண்ணுவதோ என்றால் இந்த முட்டோதலில் தான் நமக்கு கிடைக்கும். வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு திருமுறை மாநாடு 12 நாட்கள் நடத்தினாலும் கூட, 12 திருமுறைக்கும் 12 நாட்கள் நடத்தினாலும் கூட, இந்த முதல் 3 நாட்களிலே, முதல் 3 திருமுறையில இந்த தலைப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாமாமாங்கிற பாடலை சொல்லுறேன்னு சொன்னா இதுவரை இன்று வரை இல்லை. 21, 7, 98 இதுவரை ஒரு தொடர் என்று பிரித்திட்டோம்னா கொஞ்சம் பின்னாலே நாம் படிப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும் அல்லவா. இது பெரியவர்கள் எழுதியிருக்கிறதே நாம் சொல்லுவோம் அல்லவா. இப்பொழுது அருமையாக படித்தார் இதை. ஆனா ஒண்ணு, இந்த பதிகத்துல ஒரு பாடலை இப்ப தருமபுர சாமிநாதன் இவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் எப்பொழுதாவது பாடுவாங்க. இது பெரும்பாலும் பாடமாட்டாங்க. பாடினா ஒரு கால் அது மாதிரி. இப்ப அது இப்ப அண்மை காலம், ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள. அதுக்கு முன்னெல்லாம் வந்து பதியமே தெருவில் வருது பாடம் பண்ணியதில்லை அப்படி வந்துட்டு. இப்பொழுது கொஞ்சம் அது வந்து முன்னேற்றம் பெருமானுடைய திருவருள் ஞாபகம் அல்லவா. யாமாமானி என்று இருக்கு. அதுல எப்படி முதல்ல பிரிக்கும்? முதல்ல யாம் ஆமா அப்படின்னு பிரிச்சிடணும். யாம் ஆமா என்ன? யாம் ஆமா, சில சமயங்களிலே நானே பிரம்மம் நானே கடவுள்னு சொல்றாங்களே அவர்களை நோக்கி சொன்னது யாம் ஆமா. நாம கடவுள் ஆகுமா? சிவசிவ உயிர் உயிர் தான், ஆண்டவன் ஆண்டவன் தான். எனவே யாம் ஆமா என்ற என்ன பண்ண, யாம் உயிர்களாகிய நாம் ஆமா கடவுளாயிட முடியுமா? கடவுளாயிட முடியுமா? முடியாது என்பது யாம் ஆமா.

இருக்குது, யாழிங்கிறது அடுத்த சீரா இருக்கும். நம்ம அதெல்லாம் சொல்ற என்ன பண்ணு கேட்டா, அப்படி ஒரு ஒரு வளைவட்ட மாயாடி அப்படி பிரிச்சுட்டோம்னா, ஓ இது தனி சொல்லாக பிரிச்சுக்கணும். பொம்பில்லாது மாயாடினா மிகப்பெரிய யாழ் யாழை உடையவனி, மிக நல்ல வீணை தடவி என்று சொல்றமே, அதுல மிகப்பெரிய யாழை கையில் கொண்டிருப்போனி என்று அர்த்தம். மான பெரிய யாழ்னா யாழ் அல்லவா, சரி, யாழின யாழை உடையவனி என்று அர்த்தம். எம் இறை நல்வீனை வாசிக்குமே, இந்த யுக முடிவில் பெருமான் தன்னந்தனியா இருப்பான், எல்லா உயிரலையும் ஒடுக்கி உலகத்தையும் ஒடுக்கி தன்னந்தனியா இருக்கும் போது அவனுக்கு ஒரு எங்க பையங்க சொல்ற மாதிரி போர் அடிக்காதா அப்படின்னா, அருமையா ஒரு வீணை வச்சிருப்பானா, எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்பர் சுவாமி. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய வீணை எடுத்து அருமையா வாய்த்து கொண்டே இருப்பான். ஏன்னு கேட்டா, உயிரல் எல்லாம் ஒடுக்குவது எதற்கு, சைவன் தான் என்ன சொல்லுது, உயிரல் எல்லாம் ஒடுக்குவது எதற்கு, அருமை. இந்த உயிரில் ஏன் ஒடுக்கணும்னா, இந்த ஒரே பிறவியில சுந்தரமூர்த்திங்கிற பிறவியில வரவு செலவு பூரா ஒரே இடத்த தீத்துட்டா, இது வரைக்கும் தன் தன்னா செய்திருக்கிற தீவினை நல்வினை இந்த ரெண்டையும் உனக்கு 100 ஆண்டு இல்ல, நீ ரொம்ப செஞ்சிருந்தீன்னு சொன்ன நல்ல ஒரு 300 ஆண்டு கொடுக்கறது படுகடமா அனுபவிச்சு தொலைச்சிடறா முடிச்சுடறான்னு சொல்லலாம்ல, ஆண்டவன் செய்யறது இல்ல. அதிலும் ஒரு கருணை, ஏன்னர் 50 தாண்டி 55 தாண்டினால நடை குறைஞ்சு போச்சு, இது குறைஞ்சு போச்சு, கண்ணு சரியாவல்ல, கால் சரியா கேட்கல, கால் நிறைய நடக்க மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு வயதான அந்த அமைப்பை வைத்து அவனை இருவினை அனுபவிக்க சொல்ல வேணா, ஏண்டா ராஜா ரொம்ப கடினப்படுற, ஆமா சாமி கண்ணு கூட அப்படி ரொம்ப தெரிய மாட்டேங்குது, காது பக்கத்துல சொன்னாதான் சாமி கேக்குது, காலு நடக்க மாட்டேங்குது, சரிடா உன்ன கொஞ்சம் இழப்பார விட்டுட்டு அடுத்த பிரிவு கொடுத்து செய்யறான். எனவே உயிர்களை உடம்பினின்றும் நீக்குவதற்கு காரணம் இந்த உயிர் இளைப்பாறுவதற்காக, இளைப்பாறுவதற்காக. இந்த இலை இது மாதிரி தெளிவா சொன்ன சித்தாந்த சாஸ்திரத்துல எந்த பகுதி தெரியுமோ, தெளிவா அப்படி வெற்றொன்னு தொண்டுரண்டா, ஐயா இந்த உலகத்தை அவன் பெருமான் உயிர்களை வந்து உடம்பினின்றும் நீக்கிறான், அதாவது அழிக்கிறான், அப்படி அழிப்பது எற்றுக்கு எதற்கு என்று நேரடியான விடையா சொல்லப்பட்டிருக்கு, சிவஞான சித்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் 14 படிக்கணுங்கிறது, 14 படிக்கணும். அழிப்பு இழைப்பாற்றல், பெருமான ஐந்துளில் அழிப்பு எதைக்கு செய்யறான்னு கேட்டா, உயிரலை இழைப்பாற்றுவதற்காக, இழைப்பாற்றுவதற்காக. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த மாடு வந்து சிமெண்ட் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போச்சுன்னா, அது மணல் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னா முண்டி இழுக்கும் மாடு, அப்புறம் முடியாம இருக்கும் அப்படி நின்றுடும். நிக்கும் போது அந்த உட்கார்ந்து இருக்கிற ரொம்ப சிறந்த விவசாயியா இருந்த என்ன செய்வான்னு கேட்டா, தார் குச்சி குத்த மாட்டான், நிக்கிது பாருங்க, தட்டி கொடுப்பான், தட்டி கொடுப்பான், தட்டி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் புடுறா ராஜா, எங்க புடுறா ராஜா, எங்க புடுறா அப்படின்னு சொல்லுவான். அது போலத்தான் நாம எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று இந்த பிறப்பில் சுவாமி எனக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு ஒரு பாட்டு கூட பாடினான், அது எந்த பாட்டு எனக்கு தெரியல, ஆனா அது சொன்னான், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கும் போது, அப்படியா ராஜா, தட்டி கொடுத்து ஓய்வு கொடுப்பதுதான் அடித்தல் என்று அருமையாக நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம், அழிப்பு இழைப்பாற்றல். இந்த பாட்டுடைய தொடக்கமே அது, சித்தியாரில் சுபக்கத்தில் இருக்கு, சுபத்தில் சுபகத்தில் இருக்கு, நீர அழிப்பு இழைப்பாற்றல் கம முடிச்சுக்கணும் பாட்டு. ஆகவேதான் பெருமான் இப்ப வந்து நமக்கு எதற்கு தருகிறான், ஓய்வு தருவதற்காக தருகிறான் பார்த்தீங்களா, அருமையா சொன்னீங்க. இல்லைன்னா ஏன் அடிக்கிறான்னு சொன்னா, வேற எங்கேயா தமிழ்நாட்டில் கேட்டோம்னு சொன்னா, நீங்க ஒண்ணு சார், எங்க செய்யறது எங்களுக்கு தெரியல, எவன செய்யறது எங்களுக்கு தெரியும், சித்தாந்த சாஸ்திரம் அருமையா அடிப்பு இழைப்பாற்றல் என்று அருமையா சொல்ல. ஆக்கம் மீண்டும் ஏன் படைக்கிறான், அவ்வவர் கண்மமெல்லாம் தெடித்திடல், நீ செஞ்சவன் இருக்குல்ல ராஜா, நீ செஞ்சது இருக்குல்ல, நீ தானே செய்யணும்ப்பா, நீ தானே செய்யணும், என்ன பண்றதுப்பா, அதான் ஆக்கம் படைத்தல் இதுக்கு, மீண்டும் அந்த வினையை கழிப்பதற்கா. இப்படியாக அந்த வினையை முழுமையாக கழித்து பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியன் காக்கின்ற ஆரியன்கிறது அதில் நான் உயர்ந்தவன் என்று பொருள், பாரிக்கும் காக்கும்படியான மிக உயர்ந்தோன், பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே என்று சொல்ல, அதுதான் இங்கு சொல்லப்படுது. எனவே இப்போ யாம் ஆமா நாம ஆகுவோமா, ஆண்டவனா ஆக மாட்டோம், ஆனா

0: ஆண்டவன் நீ ஆம் ஆம், நீ அப்பா, நீ பொறுத்த, நீ தான் கடவுள் அல்லவா. சரி, மாயாடி பெரிய வீணையை கையில் ஏந்தியவனே மாயாடி. காமா அப்படின்னு, காமா காமான்னா காமன் மன்மதன் அர்த்தங்க, இதுல காமம் காமானா எல்லாராலும் விரும்பப்படுகின்ற, எல்லா உயிர்களாலும் எப்பொழுதும் காமம்னா விரும்புதல், எல்லா உயிராலும் எப்பொழுதும் விரும்பப்படுகிறோம். அது நம்ம இதெல்லாம் மேற்கொண்டு சொன்னோம்னா சொல்லலாம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவி நல்லாரினும் தனிமுறு கவித்து ஆடும் அரசினும் இனியன். அதனால எனக்கு எப்படி இனிமமா இருந்தாலே, அதாராடா நீ திங்கிற பழம், நீ திங்கிற கரும்பு, நீ திங்கிற வெள்ளம், நீ அனுபவிக்கிற பெண் இன்பம், நீ ஆளுகிற பேரரசு, இந்த இன்பங்களை எல்லாம் விட இனியன் யாருக்கு, தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன். அப்ப எல்லாராலும் காமா விரும்பப்படுகின்றான் அல்லவா, காமா. சரி, கான் நாகா, இங்கதான் கொஞ்சம் பிரிச்சுக்கணும். கான் காணப்படுகின்ற, நாகா நாகம்னா பாம்பு, பாம்புகளை அணியாக உடையவனே உடையவனே அப்படி பிரிச்சு நிறுத்திடணும். கான் நாகா நம்முடைய நூல் சொந்தமாக இருக்குமானால் இன்னா போட்டுட்டு அப்புறம் நாகான் அப்படி ஒரு கோர் போட்டீங்கன்னா, ஆனா புஸ்தகம் வீணாதான் இருக்கும் கண்ணில் பார்க்க, ஆனா என்னைக்கும் பொருள் தெரியும். கான் நாகா காணப்படுகின்ற நாகத்தை மாலையாக அணிந்தவனே அணிந்தவனே. அம்மா கொஞ்சம் இந்த இந்த பதியம் கொஞ்சம், அதாவது இளைஞர்கள் இல்லை, இளைஞரால் தான் போர் அடிக்கணும் இருக்கான், ஏன்னா இப்படி பிரிச்சாதான் சொல்லலாம், இப்படி சொல்லிடலாம்னு பாக்குறேன், அப்படி வேற எப்பதான் சொல்றது, அதனால சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் நேராகும் பரவாயில்லாம தான், ஒரு மூணு பதியம் தான் நேத்தெல்லாம் கொஞ்சம் மேல போயிருக்கிறோம், பரவாயில்ல. எனவே கான் நாகா. சரி, அப்புறம் அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வரி, கானா காமா அல்லவா, கானா காமா. காமா இங்க மன்மதன், கானா அவனை எப்படி அடித்தார் ஆண்டவன், எரிச்சுட்டார். அதனால காமன்கிற ஒரு ஆளை காணா, ஆளை காண முடியாம காண முடியாம, அப்ப கை கால் ஒண்ணு இல்லாம இப்ப பக்குன்னு எரிச்சு விட்டான் பாவம். காணா காமா, மன்மதனை காணாதவாறு செய்து விட்டான், எனவே அவயவங்கள் உறுப்புகள் இல்லாதவாறு செய்து விட்டான் அப்படிப்பட்டது அல்லவா. நீங்க ஒரு செய்திக்கு இன்னொரு செய்திக்கும் தொடர்பு இருக்காது, அவனுடைய செயல்கள் எல்லாம் சொல்லப்படுற அருளி செயல்கள் எல்லாம் மரக்கருணையா இருக்கலாம். நேற்று அந்த அம்மா இந்த நான் எழுதியிருக்கிற வந்து பாருங்க, யாரு காட்டுறது நேத்து இந்த இங்க அறக்கருணை மரக்கருணை எழுதியிருக்கிறோம், இது சரியா இருக்கான்னு பாருங்க. நாங்க ரொம்ப அருமையா சூரபதுமணி ஏன் வந்து முருகப்பெருமான் அவ்வாறு செய்தார், நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, என்ன இருந்தாலும் சரியா நமக்கு வேணா பயமே இருக்கலாம், முருகப்பெருமான் பாவம் அவர் போய் கடல்ல குள்ள குழஞ்சான் சூரபதுமன், அவனை போய் குத்தி குத்தி செஞ்சுட்டாரு அப்படிங்கண்ணா. அப்ப என்னமோ கருணை இல்லாத மாதிரி இல்லடா, அந்த ஆன்மா நல்லா எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அதனால நான் சிவகாசியை பாராட்டுறேன், பிரேமநாயகம் இவங்கெல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாராட்டுறேன் இல்ல. இதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறாங்களே இந்த ஊர்ல இருக்கவங்க, அட ஒரு 400 பேர் வந்தாங்கன்னா ஒரு 4 ஆன்மா பாக்கட்டுப்பேன், ஓஹோ ஆண்டவன் செய்யறது எல்லா விதத்திலையும் கருணைதான். அப்ப சூரபதுமனுக்கும் கருணை செய்திருக்கிறான், ஏன் வரம் பெற்றவன், இடையில கொஞ்சம் திமிர் பிடிச்சது, அந்த திமிரை மட்டும் நீக்கிட்டு ஆனா செய்த நன்மைக்கு, வாராஜா நீ கோடி கோடி ஆடுறா, நான் எப்பவும் உருந்து வர மயிலாடுறா அப்படின்னு ரொம்ப அருமையா செஞ்சுட்டாரு. அப்போ கருணை அல்லவா, அதனால இது மரக்கருணை, ரொம்ப அருமையா எழுதினீங்க. அது மாதிரி எல்லாம் இங்க இருக்கிறதுல இங்க காணா காமா கூட அப்படித்தான் கேட்டா, மன்மதனை ஏறிச்சான்னு தனக்காகவா கிடையாது, இந்த உலகத்திலே இந்த இன்ப பெண் இன்பம் இருக்குது, அது ரொம்ப இருக்கிறதுலதான் அதிகமான இன்பத்துல கெடுக்கிறது, அதுதான் இல்ல. இன்னைக்கு நாட்டுல பேப்பர்ல வருது, எது வருது எது வருது, இதுதான் வருது. அடுத்தது பொருள் கொள்ளடிக்கிறது, இந்த ரெண்டு தான் நாட்டுல இருக்கு. ஏன்னா உங்க வந்து திங்கிறதுக்கு இது 50 அனுபவிப்பதற்கு, இந்த ரெண்டு தான் நாட்டை குடிசே கெடுது. அதனால் அந்த அந்த நிலை அழிய வேண்டும் என்பதற்காக செய்தார், அறிந்து காட்டினாரே தவிர, அப்போ அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகளுக்கு பெருமானே என்னுடைய கணவன் இருக்க உனக்கு எப்பவும் தெரியும்படியா இருக்கும், அப்பவும் கருணை தான் செஞ்சார், அங்கேயும் கருணை தான். ஆனால் காணாகாமான மன்மதனுடைய வடிவத்தை இல்லாதவா செய்தார் என்று அல்லவா. காணா காமா, அப்புறம் அடுத்தது காழியா, பம்பு இல்ல, சீர்காழியில் எழுந்தருளிப்பவனி. ஏன்னா பதியம் எந்த ஊர் பதியம்? சீர்காழி பதியம். காழியா, எனவே சீர்காழி எழுந்திருக்கவனே அல்ல. மா மாயா இல்ல, மா மாயா என்று சொன்னார். அது என்னது? மா என்ன ரொம்ப அருமை இல்ல. மானா இலக்குமி, மா என்ன யாரு? இலக்குமிக்கு கணவன் மாயன் திருமால். திருமாலையே தன்னுடைய வடிவில் கொண்டிருப்பவன் மா மாயா அல்ல, மாயவனாகவும் இருக்கிறான். ஏன்? ஒரு காலையில் இல்ல திருமால். நம்ம சித்தாந்த சாஸ்திரத்துல நீங்க திருமால் படைக்கிறார், பிரம்மா படைது, திருமால் காக்கிறார், பிரம்மா படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார்னு சொன்னாலும் கூட சீக்குள்ள அந்த மூன்று பேரும் யாரு? இவர் தான், இவர் தான். திருமாலாய் நின்று காத்தும், பிரம்மனாய் நின்று படைத்தும், உருதரனாய் நின்று அழித்து இருக்கிறார். அதனால மூவராகியும் இருப்பவன் அவன் தான், அதனால் திருமாலாகவும் இருக்கிறான். எனவே மா மாயா என்று சொன்னார். அப்புறம் மா மாயா, நீ மா மாயா இல்ல, அது என்னடாது? நீ ஆண்டவனாகிய நீ மாயா மா அல்ல, என்னது? மா மிக கருமையாக இருக்கிற மாயா, மாயையை அழிப்பவன். இங்க மாய் என்பது எது? உலகத்திற்கு கொடுக்கின்ற, இது உயிருக்கு கொடுக்கின்ற தனுகரண புவன போகங்கள்னு சொல்றமே, அது முழுக்க வட சொல். அது அப்படித்தான் சித்தாந்தாசன் சொல்லியே பழகிவிட்டாங்க. தனுன்னா உடம்பு, கரணம்னா கருவி, ஐம்பொறிகள், அந்த கரணி, அந்த கரணங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தனு கரணம் அல்ல. புவனம் இந்த உலகம், போகம் நம்மளை அனுபவிக்க வைக்கிறான். தனுகரண புவன போகங்களை கொடுத்து ஆண்டவன் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்ன காலம் பக்கா வட சொல்லால சொன்னாங்க. இப்ப உடம்பு, கருவிகள், நுகர்வுகள் இவற்றையெல்லாம், உலகம் இவற்றையெல்லாம் கொடுத்து இந்த வினையை நீக்குகிறான் என்று அருமையான தமிழ் சொல்ல சொல்லலாம். தனுகரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. என்ன பண்றது? அதனால அவங்கள மேல தப்பு வேணாம், நாம அதை தமிழாக்கம் பண்ணி அருமையா திருத்திக்குவோம், செஞ்சுக்குவோம். அதனால எனவே மா மாயா, அதனால மிக கருமையாக இருக்க மாயையெல்லாம் நீக்கி இந்த உலகத்திற்கு அருள் செய்கின்றவன், இதுதான் இதுக்கு பொருள். ஆமா, அடுத்த பாட்டு போவோம். யாகா யாகா யா, அங்க ஒரு கமா போட்டுக்கலாம். யாகம்னா வேள்வி. நீ யார் அப்படின்னாரு? இந்த வேள்வியாக இருக்கிறவனி. இதுக்கெல்லாம் மேற்கோள் காட்டுல இது ஞாபகத்துக்கு வருது. ஆனா இது இந்த முதல் திருமறையினுடைய உரை எழுதியவர்கள் நான் நேத்தம் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம சீர்காழி சிவகாசின்னு தெரியாம இதெல்லாம் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரேன், தூக்கிட்டு வரேன். இது சிவகாசி ஆச்சே, இது வந்து இங்க இந்த பதிப்பெல்லாம் இங்க இருக்கும்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன். சிவசிவ இதெல்லாம் டாக்டர் ஐயாட்ட காட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வந்த சுவாமி என்ன பண்றதுன்னு. இதுதான் நம்முடைய தர்மயாதீன பதிப்பு. தர்மயாதீன பதிப்புல இந்த இந்த மூன்றாம் திருமுறைக்கு இப்ப நான் படிக்கிற இதுக்கு ஒரே எழுதியவர் யாருன்னு கேட்டா தெரிஞ்சுங்க. நாம எல்லாம் சொன்னது அல்லவா தர்மயாதீனத்தினுடைய அருமை. கந்தசாமி பிள்ளைன்னு அவர் வந்து பண்டித ஆ கந்தசாமி பிள்ளைன்னு பழைய புலவரவங்கள்லாம் இப்ப எங்க மாதிரி இருக்கிறாரெல்லாம் இல்ல பழம்புல. அதனாலதான் ஒரே எழுத முடிஞ்சது கந்தசாமி பிள்ளைன்னு. இப்படிப்பட்ட உரைதான் இப்பொழுது மீண்டும் தருமபுர ஆதீனத்துல வரப்போகுது பன்னெண்டு திருமுறையும். இப்ப இந்த திருமுறைக்கும் அதுக்கு என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமுறைகள்ல 11 திருமுறை இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டது, 12வதுதான் ஏதோ எங்கிட்ட கொடுத்தாங்க புண்ணியத்து பெரிய புராணம் உரை எழுதி, அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு இது திருத்தப்படணும். அதனால இப்படி பண்ணு திருப்படியும் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஏற்கனவே சில திருமுறைகளுக்கு வெறும் அந்த குறிப்புரை மட்டும் தந்திருக்கிறாங்க, சில திருமுறைகளுக்கு பொழிப்புரையும் சேர்த்திருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லாவற்றுக்கும் பொழிப்புரை மட்டும் சேர்த்து பழைய குறிப்புரை அப்படி இருக்கு. அப்ப எல்லா பாடல்களுக்கும் பொழிப்புரை இருக்கும், அதுக்கு மேலும் சில விளக்கம் இருக்கும். அப்படி வருவது என்ன பண்றது? காலம், திருத்தறத்துக்குரிய அமைப்பு, பதிப்பாசிரியருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் நீட்டிச்சுட்டு வருது. தர்மயாதீனத்தினுடைய தலை சிறந்த பணிகள் இது ஒரு அருமையான பணி. இப்ப எல்லாம் வந்து நீங்க இதுல வானதி பதிப்பா அதுல இருந்து வருதே எல்லாம் இதனுடைய சரக்கு தான். ஆமா, மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினி. யாரோ பழமொழி எழுதி வச்சுட்டாங்க, இப்ப அதை பார்த்த உடனே ரொம்ப அருமையா போற எழுதி, சார் எங்க வர்த்தமான பதிப்பு சார், இந்த பதிப்பு சார் சொல்றோம். வாழ்க, பதிப்பிச்ச வரைக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் அல்லவா. ஆனாலும் அதற்கு போட்டியன் வாழ்முதலாகிய பொருளையன் என்றது இந்த பதிப்புகள். இந்த பதிப்பை நம்ம டாக்டர் ஐயா அல்ல மாமிகிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. இது இருக்குன்னு தெரிஞ்சா எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன் சிவம். அதனால அந்த பதிப்பு பண்ண வைத்தியர்கள மீண்டும் வரப்போகுது. ஆனா கொஞ்சம் காலம் கிடக்கும் போல இருக்கு. இருந்தாலும் இந்த பதிப்பு வந்ததுன்னா 12 திருமறையும் 16 வால்யம் இப்படி உட்கார வச்சா என்ன மறைச்சிடும் அப்படி வரப்போ இல்ல சிவம். அதனால பாருங்க இப்ப 2வது பாட்டுல யாகா யாகானா யாக சொரூபி என்று மட்டும் ஒரு எழுதிட்டாங்க. இங்க கூட பாருங்க யாகானா யாக சொரூபியே எழுதிருக்கணும் அல்ல. இது அப்படி எழுதுனா வேள்வியின் வடிவானவனே இன்று எழுதலாம் எழுதலாம் என்ன பண்றது. நம்ம காலம் வரைக்குமே எப்படி இப்ப ஆங்கிலேயர் வந்த பிறகு ஆங்கிலத்தை கலந்து பேசுவதுதான் அறம் என்று கருதுகிறோமோ அது போல ஒரு கால இல்லையிலே வடமொழியோடு எய்ந்து பேசுவதுதான் அறம் என்று கருதிய காலம். என்ன பண்றது அவர்களை தப்பு சொல்லக்கூடாது. எழுதியவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நாம மாத்திக்கணும். வேள்வியின் வடிவாக இருப்பவனி என்று சொல்லலாம் யாகா என்று. இதற்கு மேற்கோள் காட்டலாம். காட்டினா பெருகும் அவங்க காட்டல. எரி பெருக்குவர் அப்பர் சுவாமிகள் தான் எல்லாரும் எப்பா வேள்வி செய்யறீங்களே அந்த அந்த அக்னி ஹோமம்னு சொல்றீங்களே அந்த நெருப்பை வளர்க்கிறீங்களே அந்த மாதிரி வந்து அந்த வேள்வியின் வடிவில் அந்த நெருப்பாக வருவது எது? இதான் நமக்கும் சித்தாந்த சாஸ்திரம் படித்தவனுக்கும் ஏனையோருக்கும் வேற்றுமே. ஏனையோருக்கு என்னன்னு கேட்டா வாயு பகவான் அக்னி பகவான் என்று சொல்லுவாங்க. இந்த அக்னி பகவான் ஒரு ஒன்றை போட்டோம்னா இந்த அக்னி பகவான் இவன் தான் கூரியர். இவர் எடுத்துட்டு போய் நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த விதத்துல கொண்டு கொடுக்கும் என்று அவங்க நினைப்பு. யார் நினைப்பு? ஏனையோருடைய நினைப்பு. அப்ப கூரியர் யார்? அக்னி பகவான். இங்க போடுகிற அந்த அவிகள் எல்லாம் திருவதி அங்க போகுது. எங்க போகுது? அந்த எந்த தெய்வத்துக்கோ அந்த தெய்வத்துக்கு, இந்திரனுக்கோ சந்திரனுக்கோ எந்த ஒருவருக்கு போகுது என்று சொல்றோம். ஆனால் சித்தாந்திகள் எரி பெருக்குவர் அந்த தீயாக அந்த எரியே எங்கள் பெருமான். அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறான். அது பெருமானுடைய வடிவுன்னு தெரியாம யாரையோ சொல்றியடா பகவான். பகவான் ஒருவன் தான், அது சிவபெருமான் தான் என்று சொன்னவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள் தான். எனவே யாகா வேள்வி வடிவாக இருப்பவனி என்ன பண்ணணும்? எரிபெருக்குவர் அவ்வெறி ஈசனது ஒருவன் அறிகளார் என அப்பரடிகள் அருள்வதும் காண்க என்று போட்டிருக்கணும். போட்டிருந்தா மேலும் சிறக்கும், மேலும் சிறக்கும். பரவாயில்ல, என்ன பண்ற? அதனால யாகா வேள்வியின் வடிவாக இருக்கவனே. யாழி மீண்டும் சொல்றார். யாழினா யாழை வைத்திருப்பவனே, முன்ன சொன்ன மாதிரி தான் பொருள். அது ஒரு செயல் மீண்டும் வரும், தப்பா நினைக்கூடாது அல்லவா. யாழி அருமையா காயா காயா அருமை. காயம் காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. காதல் உள்ள பின்னால வந்த சித்தர்கள் போன்றவர்களெல்லாம் ரொம்ப சாதாரணமா இந்த சித்தாந்தம் எல்லாம் சொன்னாங்க. காயமே இது பொய்யடா, காயம்னா உடம்பு, இது காற்றடைத்த பையடா. யார் செஞ்சது? மாயனார் கூயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. பெரிய தத்துவத்தை சாதாரணமா ஒலிய சொல்லார் சொல்லி அமைச்சேன். அப்ப காயம்னா உடம்பு இல்ல. காயா பெருமான் உடல் கொண்டு வருகின்றான். ஐயா அவனுக்கு தான் உடம்பு இல்லையென்ன? அடியவர்களை ஆட்கொள்ளுவதற்கென்று உடம்பு வர்றான் கொண்டு, ஏதேனும் ஒரு திரும்பினு கொண்டு வருவான். இப்ப இளையான்குடி மாறரை வந்து நல்ல விருந்தோம்புகின்றவர் தெரிவிப்பதற்காக எப்ப வர்றாரு? ரெண்டம் கட்டா நேரம். எப்ப நீங்க பெரியமான எப்ப வர்றாரு? நடிகரவில். அப்ப என்ன பண்ணுது? மழை பெய்யுது. எனவே நல்ல ஐப்பசி அமாவாசை இருட்டு. ஓ சேர்த்துங்க நீ கொஞ்சம் நான் படிச்சவன் பாட்ட கிடக்கு வேணாமா? சரியா ஐப்பசி மாசம் அடமழை 10 நாளா பெய்யுது. தொண தொண தொண தொண தொணன்னு பெய்யுது. வேஷிலாம் காயமாட்டேங்குது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி மழை காலம் ராத்திரி மணி 11:30 இந்த ரெண்டு கட்டா நேரத்துல வர்றதே இவருக்கு பழக்கம். காரைக்கால் அம்மையாருக்கிட்ட கூட இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் வந்தா டிஃபன் டைம். அருமையா சாப்பிட்டு போயிருக்கலாமா? கொண்ட கணவன் இருந்தார். அருமையா இட்லி பூரி சாம்பார்லாம் சாப்பிட்டு போயிருக்கலாம். எப்ப வந்தா? 8:30 வந்திருந்தா. சரி, வந்த நீங்க ஒரு 12 வரக்கூடாதா? சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம் அந்த 10:30 அதான் சாப்பாடு நேரமா. வந்தது எப்ப? காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு. பத்தரை. நீ தான் பாத்தியான்னு கேட்கக்கூடாது. சேக்கிடாருடைய அந்த பெரிய புராணத்தை அமைப்பி கொண்டு தெரிகிறது. ஏன்னா சாதம் ஆயிட்டது, காய்கறி எல்லாம் அம்மா பொரியல் கூட்டு வறுவலுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவர் வந்துட்டார் சீக்கொட்டு மணி 10:30 இருக்கலாம். வந்து விட்டா இவர் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் காக்க வச்சு வடபாயசோட போடுறத விட பசி. இது வந்து என்ன தெரியுமா, இது 1 வாரம் ஆச்சு சாப்பிட்டு. நீதான் எப்பவும் சாப்பிட மாட்டீங்கல்ல, ஏ உருளை உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. நீ சாப்பிடறது கிடையாது, அது இங்க சாப்பிடணும்னு 10:30 மணிக்கு 2 மணி நேரத்துல வந்தா என்ன அர்த்தம்? அம்மா பார்த்தாங்க 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வடபாயசோட போறதை விட பசியோட வந்தவங்களுக்கு உடனே வச்சு போடலாம்னு சுவாமி உட்காருங்க அப்படின்னு சொன்ன. நல்ல வேலை பீரோவில் 2 மாம்பழம் அப்பதான் வந்திருந்தது, எடுத்து கொடுத்தாங்க. எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க. ஆமா, காரைக்கால மேல் வரலாறு சொல்றதானே, எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க. அதே போல இடையான்குடி அப்பாருங்க, அப்ப வந்தது என்னன்னு கேட்டா ஒரு பசியா இருக்கிறவரை வந்தார். இளையான்குடி மாறருக்கு ராத்துல 2 கண்டான நேரத்துல 10:30 மணிக்கு மேல ஒரு பசியானவரா வந்தார். அப்ப காயா இந்த மாதிரி வடிவம் எல்லாம் கொள்றான். சரி, இந்த மனுஷன் இப்பதான் 2 கண்டான நேரம் வந்தான், ஒரு நல்ல நேரத்துல வந்து சாப்பிடல, கல்யாணத்துக்கு வந்தோம், கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம இருந்தான். எங்கே வினாவில வரும் சுந்தரம், கல்யாணத்துக்கு வந்து கூட சாப்பிடாம இருந்திருக்கானே நம்மளு. சரியான நேரம், கால நேர கல்யாணம், 6 to 7 சுந்தர கல்யாணம் எப்ப தெரியுமில்ல, 6 to 7 விடியற் கால கல்யாணம். இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு போன்ல வந்தனர், பக்கா சேக்கலார் தந்த பிச்சை. அதெல்லாம் இப்ப சொல்லல, சொன்னா அதுக்கு நேரம். இதெல்லாம் பெரிய பிராணம் முற்றோதல் வருகின்ற பொழுது எப்படி படிக்க போறோமோ, என்ன படிக்க போறோமோ, வேகமா அல்லது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனா, இதெல்லாம் தெரியல. என்ன படிக்க போறோமோ பார்ப்போம். ஆனால் தனித்தனியா படிக்கணும் அடியாருடைய வரலாறு, ரொம்ப அற்புதமானதல்லவா. சரியா, நீங்க என்ன சொல்றது, இந்த 6 to 7 நிச்சயம் அந்தந்த வரலாற்றை வைத்து ஏத்து பார்த்தால் சரியா 6 to 7 அது சுந்தர வரலாறா இருந்தா நீங்க அழகா சொல்லிடுவேன், வேண்டாம் வெள்ளி தெரியல் காண்க. அப்ப வந்து கூட இது என்ன ஓலை எடுத்துட்டு வருது கையில கொடை கடையெல்லாம், அதுக்கு ஒரு காயம். அப்போ பட்டினியா இருக்கிற காயத்தோடு வந்தது யாருக்கு, காரைக்காலமையா இருக்கு, இளையான்குடிமா இருக்கலாம். இங்க என்னன்னு கேட்டா வழக்காடுவதற்காக ஒரு சிவாச்சாரியாரா வந்த வடிவம். இப்படி அவனுக்கு இயல்பில் காயம் இல்லை, உடம்பில்லை, ஆனா அடிவுரலை உய்யக்கொள்வதற்காக அவ்வப்பொழுது ஒரு உடம்பு எடுத்துட்டு வருவான். தில்லார்பானதுல மாமனாகி வந்த வழக்குரைத்த படலம், மாமன் தாய் மாமனா வந்த பக்கா செட்டியார். இவங்க தாய் மாமன் இருந்தா கூட தெரியாது, அப்படியே அது இந்த முடிப்பட்டு எப்படி இருக்கும், இங்க எப்படி இருந்தா அப்படி இருக்கும். ஏ, இங்க வடக்க போனா அவங்க மாமனார் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன, இந்த பிள்ளைய பாக்குது, ஆனா அருமையா பண்ணார் பரஞ்சோதி முனிவர். 50 மார்பில் காணின் அந்த குழந்தைய பார்த்துட்டு, ஏ ராஜா, இந்த கழுத்துல நான் வந்து நல்ல 3.5 pounds 50 தாலி போட்டிருந்தேன், அதெல்லாம் அந்த பயங்க எடுத்துட்டான். மகாபாவி மகாபாவி வாடா ராஜா, சிறு சலங்கை அடியில் காணேன், கால ஒரு சிலம்பு ஜல் ஜல்னு சத்தேகனும் போட்டினடா. மகாபாவி அதை கூட எடுத்துட்டான், அடாராடா பக்கா மாமனா. எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க. அதனால இப்படி எல்லாம் காயா, நீங்க இந்த பதியம் வச்சுக்கிட்டே மட்டும் பேசலாம். அதனால இந்த பதியம் இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பேசி முடிச்சு விடலாம். சாயந்தரம் 5 மணிக்கு வணக்கம் நடக்கிற காரியமா, நம்ம போக வேணாமா? காயா, எனவே உடம்பை கொள்கின்றவனி நல்லவா. காதா, காதுதல்னா கோவித்தல் அர்த்தம், கோவித்தல் அர்த்தம். அதனால காதா, அப்ப காதான கோவிக்கிறவன், என்ன கோவிக்கிறவன் அர்த்தம் தானே, என்ன அர்த்தம், அடித்தர் கடவுள், அடித்தர் கடவுள். அப்போ யாரு வந்து அடித்தரப்பு கடவுள், பெருமான் சிவபெருமான் தான் அடித்தர் கடவுள் அல்லவா. சிவஞான போதும் சொல்லலாமா, அந்தம் ஆதி என்மனார் புலவர், முதல் சூத்திரம், அந்தத்தை செய்கின்றவன் எவனோ அவன்தான் ஆதி. இந்த உடம்பை எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவன் எவனோ அவன்தான் ஆதி, முதல் சூத்திரம் அது. அந்தம் ஆதி என்பனார் புலவர், நீங்க சைவதான் சொல்லணும்னா சங்கார காரணன், சங்கார காரணன் சீக்குவல் டு அடித்தற் கடவுள். அருமையான தமிழ், அருமையான தமிழ். என்ன பண்றது, அதான் என்னென்ன காதான்னா என்னன்னு கேட்ட எல்லாத்தையும் கோச்சிட்டு அர்த்தமில்ல. இந்த வினையை அனுபவிப்பதற்கான காலம் நீங்குகின்ற பொழுது உடம்பை ஒடுக்குவான் அழிப்பவன். அப்படி அதான் காலி மோதி வாதாங்கிறதுல அதெல்லாம் சங்கார கருத்து. இங்க கூட அப்படியே சொல்லியிருக்காங்க இவருங்க காதாங்கிறதுக்கு சங்கார கருத்தாவி அந்த கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அடித்தர் கடவுளே என்னதுன்னா ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. ஏன்னா சித்தாந்தத்துல அந்த மாதிரி சொல்லி பயன்பட்டதுனால சங்கார கர்த்தா கர்த்தான் தலைவன் சங்காரம்னா அடித்தல் அடித்தர் கடவுளே என்ன படமொழிதான் என்ன பண்ண சரி போட்டும். எனவே காதா யார் ஆர் எல்லாம் பிரிக்கணும். யார் ஆர் ஆ தாய் ஆயாயி அப்படி முடிக்கணும். யார் ஆர் யாருக்கும் இந்த தமிழ்நாட்டிலே இந்திய பெருநாட்டிலே ஆசியா கண்டத்தில் இல்ல எந்த கண்டத்தில் இருந்தாலும் எந்த உயிர் இருக்கோ அந்த உயிருக்கு யார் ஆர் எல்லா உயிர்களுக்கும் ஆனா ஆயாளாக பெற்றவளாக தாயாக அப்படி சொல்லுங்க தாய் ஆயாயி. அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஒரு தாய் உண்டு என்றால் அது நம்முடைய பெருமான் தான். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர் தாயும் ஆனவர். என்ன நீங்க தாயாதான் ஆகுவார்னு சொல்லிட்டு வச்சுங்க மாமனா வந்தார சிவாச்சாரியார வந்தார சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறார அதனாலதான் என்ன அந்த உண்மை அருமையான இலக்கணம். இப்ப தாயானவர்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்ப தாயா தான் இருப்பாரு தாயும் ஆனவர். அப்ப என்ன தந்தையும் ஆனவர் உடன் தோன்றினராயும் இருப்பார் மாமியுமாகவும் இருப்பார் மாமனாகவும் இருப்பார் அப்பன் நீ அம்மை நீ பாட்ட முடிஞ்சு சொல்லிங்க. அதெல்லாம் பத்தீங்களா உண்மை பத்தீங்களா. இப்ப சிவகாசியில என்ன கேட்டீங்கன்னா ஏதேனும் ஒண்ணு சொல்றோம் சிவகாசியில் சித்தாந்தமும் படித்தவர்கள் அர்த்தம் திருமுறைகள் மற்ற புராணங்களோடு கூட திரும்ப சித்தாந்தமும் படித்தவர்கள் சித்தாந்தம் படித்தவர்னா அது மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது அர்த்தம் சித்தாந்தமும் படித்தவர்கள். அந்த உண்மை என்ன தெரியுது திருமுறைகள் என்ன மற்ற திருப்போல் என்ன எல்லோருக்கும் தாயாகவும் இருப்பான் அப்படின்னு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்து பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் 3 திருமுறையில் 4 பதிகம் இடரினும் தளரினும், அதில் முதல் 5 பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம 6 பாடல்லேருந்து ஆரம்பித்து பதிகத்தோட மற்ற பாடல்கள்லாம் பார்ப்போம். போன முதல் 5 பாட்டில் பார்த்த மாதிரி இந்த பின்னாடி வர்ற பாடல்களையும் அதே அமைப்பு தான். முதல் 2 அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்லுவார். அடுத்த 2 அடியில் சிவபெருமானுடைய புகழை சொல்லுவார். அடுத்த 2 அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே, இப்படிப்பட்ட எனக்கு நீ பண்ணுற அருள் இதுதானா, எங்கள் அப்பாவுக்கு வேலை செய்கிறதுக்கு பணம் கொடுக்குங்கிட்ட ஒன்றும் இல்லையே, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு கேட்பார். அதே அமைப்பு தான். இப்போ 6 பாட்டு பார்ப்போம். வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் எந்தாய் உன் அடியலால் உரையாது ஏத்தாது என்னா, ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்ல என்ன சொல்றார், வெந்துயர் தோன்றி ஓர் வெறுவு உறினும் அப்படின்னாக்க, வெந்துயர் துயர்னா நமக்கு தெரியும் துன்பம் கஷ்டம், வெந்துயர்னா கொடிய துன்பம், ரொம்ப பெரும் பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருது. அது மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அப்படியெல்லாம் வந்து ஓர் வெறு உறினும், வெறுதல் அப்படின்னா, வெறு அப்படின்னாக்கா பயப்படுறது. அதனால் அவர் சொல்கிறார், இது மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பங்கள்லாம் வந்து அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப பயம் வந்தாலும், அப்படியெல்லாம் வந்தாலும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதையும் என்னுடைய நாக்கு போற்றாது. அதாவது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை தவிர எனக்கு வேற ஒரு பற்றுக்கோடு இல்லை, நீ தான் எனக்கு எல்லா துணையும், அதனால எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உன்னோட திருவடியினுடைய புகழ பாடுறதை தவிர வேறு எதுவும் என் நாக்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்றார். ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்த வெண்

ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம பிரயோகத்தில் அறை அப்படிங்கிறது பொதுவாக ஆண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, இடை அப்படிங்கிறது பொதுவாக பெண்களுக்கு மட்டும் உபயோகிப்பா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஐந்தலை அரவு, அந்த நாகப்பாம்புக்கு அஞ்சு தலை இருக்கும். அது நம்ம கோயில்களில் நம்ம நாகாபரணம் சாத்திரப்பெல்லாம் பார்க்கலாம், அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பு. அப்படி அஞ்சு தலை இருக்கிற நாகப்பாம்பை சிவருமான் பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார், அதான் அரைக்கு அசைத்த அப்படிங்கிறார். அசைத்தல் அப்படின்னாக்க கட்டுறது, அசைக்கிறதுனாக்க டு ஷேக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் தேவாரத்தில் பெரும்பாலான இடங்களில் அசைத்தல்னு வந்தாக்க கட்டுறதுன்னு வரும். நம்ம பலருக்கும் தெரிஞ்ச பாட்டு பொன்னார் மேனியனே, அதுலேயும் வரும் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு அசைத்து அப்படின்னு வரும். அதாவது புலித்தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கான் சிவருமான், அதான் இங்கே சொல்கிறார். அது மாதிரி இங்கே பாம்பு இடுப்பில் கட்டின்னு இருக்கான் பெல்ட் மாதிரி, அரைக்கு அசைத்த சங்கரனவர். அப்புறம் வேற என்ன பண்ணியிருக்கார், சந்த வெண் பொடி அணி சங்கரனே. சிவருமான் உடம்பு முழுக்க விபூதி பூசின்றிருப்பார், திருநீர். அதுதான் பொடினா சாம்பல், வெண்பொடினாக்க வெள்ளை வெளியேன்னு இருக்கிற சாம்பல், அதாவது திருநீர். அது சந்த வெண்பொடி அப்படிங்கிறார். சந்த வெண்பொடி, சந்தம் அப்படின்னாக்க தமிழில் ரெண்டு அர்த்தம் பெரும்பாலும் உண்டு. ஒன்று பாட்டுகளில் வர சந்தம், அது ஓசை சந்தம், அது வேறு, அது சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது. மற்றபடி சந்தம் அப்படின்னாக்க தமிழில் அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சந்தனம்னு ஒரு அழகு அர்த்தம் இருக்குது. அதனால் சந்த வெண்பொடின்னா சந்தனம் மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார். அந்த காலத்தில் உடம்பில் சந்தனம் பூசிக்குவேன், இதுக்கு எல்லாம் பெர்ஃப்யூம் தடவிக்கிற மாதிரி அந்த காலத்தில் சந்தனம் பூசிக்குவோம் உடம்பில். அதனால் சிவபெருமான் சந்தனம் பூசிக்கிற மாதிரி உடம்பில் விபூதியை பூசின்னு இருக்கார், அதான் சொல்கிறார். சந்த வெண்பொடி அணி அணிகின்ற சங்கரனே. இது சங்கரன் அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானுக்குரிய நாமங்களில் ஒன்று, அது நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்மையை செய்பவன் சங்கரன் அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா என்ன ஆட்கொள்கின்ற விதம், எனக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், நான் உனக்கு அன்புடையவனாக இருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு என்னை ஆள்கின்ற தன்மை இதுவா. ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, எங்கள் அப்பா வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்குறார், அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை. இல்லை ஏல் அப்படின்னா அப்படி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாக்க அதுவோ உனது இன்னொருள், அதுவாப்பா உன்னுடைய அருள். ஆவடுதுறை அரணே, திருவாவடுதுறையில் இருக்கின்ற சிவருமானே இதுவா உன்னுடைய அருள், எங்கள் அப்பா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கே, இது சரியா, இது உனக்கு அழகா அப்படின்னு கேட்குறார். இது ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வெறு அப்படின்னாக்க பயம், வெறுவுதல் அப்படின்னா பயப்படுறது, வெறு இல்லைனா வெறுவு அப்படின்னாக்க அச்சம்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம் வந்தாக்க மனசில் ஒரு பயம் வரும், இந்த கஷ்டத்துலேருந்து எப்படா நம்ம மீள போகிறோம், இந்த துன்பம் எப்படா போகும், நம்ம எப்படி இதெல்லாம் தப்பிப்போம் அப்படின்லாம் மனசுக்குள்ள பய கலக்கங்கள் அச்சம் எல்லாம் வரும். அந்த மனசில் வர்ற அச்சம் தான் அந்த வெறு அப்படிங்கிறார். அதாவது எம் எந்தாய் அப்படிங்கிறது எந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது எம் தந்தைங்கிற அர்த்தம் வர்றது எந்தைன்னு வரும். அந்த எந்தை அப்படிங்கிறது ஒருத்தரை கூப்பிடுறப்ப அட்ரஸ் பண்ணுறப்ப எந்தாய் அப்படின்னு வரும். அதாவது இப்போ உதாரணமாக பிள்ளை அப்படின்னு இருக்கு ஒரு வார்த்தை இல்லையா, நம்ம ஒரு பிள்ளையை கூப்பிடுறோம்னா பிள்ளாய் அப்படின்பா, பிள்ளைன்னா பிள்ளாய், நங்கை அப்படின்னா நங்காய், பாவைனா பாவாய், அந்த அப்படி அட்ரஸ் பண்ணுறப்ப அது மாதிரி மாறும். அது எப்படி அரண் அப்படிங்கிற வார்த்தை கூப்பிடுறப்ப அரணே அப்படின்னு ஒரு ஏ வருது பின்னாடி, அது மாதிரி இந்த ஐயில் முடிகிற வார்த்தைகள்லாம் ஆயின்னு மாறும் கூப்பிடுறப்போ. பாவை பாவாய், நங்கை நங்காய், எந்தை எந்தாய். அடுத்த பாட்டுக்கு போவோம். வெப்போடு விரவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாட்டிலையும் முதல் ரெண்டு அடியில் அதே மாதிரி தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார்.
வெப்போடு விரவியோர் வினை.

0: வரீனும், அதாவது வினை வரீனும்னா வினை வந்தாலும் வந்து அடைந்தாலும் நம்ம செய்த வினைகள்லாம் நம்மளை வந்து அடையும். அப்படி அடையிறப்ப அது நமக்கு இன்பம் கொடுத்தா அதை பற்றி நம்ம அது வினை வந்து நமக்கு இன்பம் கொடுத்தது நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம கஷ்டம் கொடுக்குறப்ப தான் அது வினை வந்து கஷ்டம் கொடுக்குதுன்னு நினைப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்திருக்கிற வினைகளில் நல்வினை தீவினை ரெண்டும் நம்ம செஞ்சுருந்தாலும் பொதுவாக பலருக்கும் தீவினை தான் நிறைய இருக்கும் நல்வினையை விட. அது நம்ம மனித இயல்பு. அதனால் நமக்கு அடிக்கடி வர்றது தீவினையோடைய பலன் தான் வரும். அந்த தீவினையுடைய பலன் நமக்கு ரொம்ப துன்பம் தரும். அந்த தீவினை எப்படி வர்றது அப்படிங்கிறார், வெப்போடு விரவியோர் வினை வரினும். அந்த வினையானது நம்மளை தகிக்கும் வந்து இல்லையா, நமக்கு துன்பப்படுத்தும். குழுகுளுன்னு இருக்குன்னா இன்பம் தர்றதுன்னு அர்த்தம், சுட்டெரிக்கிறதுனா துன்பம் தர்றதுன்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி வெப்போடு விரவி, வெப்புனா சூடு உஷ்ணம், அப்படி உஷ்ணத்தோட விரவினா கலந்து, அந்த உஷ்ணம் பொருந்தி, விரவுதல் அப்படின்னா பொருந்துதல் கலத்தல்னு அர்த்தம், சேர்ந்திருக்கிறது. அப்படி உஷ்ணத்தோட ஒரு வினை வந்து என்ன அடைந்தாலும், அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, என் தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேற எதப்பையும் என்னுடைய நாக்கு பேசாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதில் வினைகள் சுட்டெரிக்கிற வினை வந்து என்னை தாக்கினாலும் என் தந்தையே உன்னுடைய திருவடியை தான் என் நாக்கு சொல்லும், வேற ஒன்றும் பேசாது அப்படின்னு தன்னுடைய பக்தியோடைய நிலையை சொல்லி அப்புறம் இறைவனுடைய புகழ் சொல்றார். ஒப்பு உடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. இது மன்மதனை எரிச்ச விஷயத்தை சொல்ற. ஒப்புனா ஈக்குவல், சமம். ஒப்பு உடை ஒருவன்னாக்க மன்மதன் பேரழகன், அவனோட அழகுக்கு வேற யாரும் சமம் கிடையாது, அவனுக்கு அவனே தான் சமம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒப்பு உடை ஒருவன், தனக்குத்தானே ஒப்பாக இருக்கின்ற ஒருவன் அர்த்தம். அது மன்மதன். அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட பேரழகனான மன்மதனை உரு அழிய, அவனுடைய உருவம் இல்லாதபடி போகும்படி, அப்படி அழல் எழ விழித்தவனே, அப்படி தீப்பற்றி எரியும்படி, அப்படி நெற்றி கண்ணால பார்த்தவனே அப்படின்னு அந்த முன் நாள் அடிக்கு அதான் அர்த்தம். அப்படி தனக்குத்தானே சமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரழகனா இருக்கிற மன்மதனை அவனுடைய உடம்பு இல்லாதபடி போகும்பாரு, அப்படி சுட்டெரிச்சவனே நெற்றி கண்ணால அப்படின்னு சொல்லி, இது ஓயமை ஆளுமாருன்னு சொல்றாரு. திரும்ப நீ எனக்கு பொருள் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் நேரடியாக பொருள் பெரியிற மாதிரி இருக்குது. ஒரு ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுடுத்துனா நமக்கு பாட்டு டக்குன்னு புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பாட்டு இது. இந்த வெப்போடு விரவியோர் வினை வரினும்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி திருநீலகண்ட பதிகம் பார்த்தோம். அந்த திருச்செங்கோட்டில் அடிவர்களுக்கு ஜுரம்லாம் வந்தப்போ அது ஜுரம் நீக்கிறதுக்காக பாடின பதிகம் அது, போன தரம் பார்த்தோம். அதில் பத்தாம் பாட்டில் சொல்கிறார், இந்த முதல் திருமறை 116 பதிகம் பத்தாம் பாட்டில் சொல்கிறார், சாக்கியப்பட்டும் சமணுரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகவும் பற்றும் விட்டார் பூக்கமிழ் கொன்றை பிரிசடையில் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டில் தீக்குழி தீவினை அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நம்ம பார்த்தப்ப சொல்லிருக்கோம், அந்த தீவினையானது சுட்டெரிக்கும் நம்மளை, அது வந்து ஒரு தீக்குழியில் தீக்குழி போன்ற தீவினை அப்படிங்கிறார். அந்த தீக்குழினா ஒரு குழி தோண்டி அதில் நிறைய விறகெல்லாம் போட்டு எரிச்சோம் வச்சுக்குவோம், திக்கு திக்குன்னு எரிஞ்சுதுன்னா அந்த குழி எவ்வளோ சூடாக இருக்கும், தீக்குழி, அதுதான் தீக்குழி. ஒரு குழியை தோண்டி அதில் விறகு போட்டு நெருப்பை கொளுத்தி விடுறது. அதில் அப்படிப்பட்ட தீக்குழி போன்ற தீவினைன்னு அந்த பாட்டில் சொன்னார். அதோட இந்த வரியை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம, வெப்போடு விரவியோர் வினை வரையினும் அப்படின்னா இந்த வினையானது ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து சேர்றது, அதான் அந்த நமக்கு அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு ஒப்புமை பார்த்துக்கலாம். எட்டாம் பாட்டுக்கு போவோம். பேர் இடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீர் உடை கழல் அலால் சிந்தை செய்யேன் ஏர் உடை மணிமுடி இராவணனை ஆர் இடர் பட வரை அடர்த்தவனே. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்றமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுறை அரணே. முதல் ரெண்டடியில் என்ன சொல்றார், பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். நமக்கு பிணிகள் வரும் இல்லையா, நோய்கள் வியாதிகள் மற்ற விதமான விஷயங்கள் எல்லாம் வருது. அதே மாதிரி பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் அப்படிங்கிறார். பேரிடர்னா இடர்னா கஷ்டம், பேரிடர் அப்படின்னா மகா கஷ்டம், பெரிய கஷ்டம். அப்படி பெரிய கஷ்டங்கள் பெருகி அந்த கஷ்டமே பெரிய கஷ்டம், அந்த பெரிய கஷ்டங்கள்லாம் பெருகி அது இன்னும் மல்டிப்ளை ஆகுது. அப்படிப்பட்ட ஓர் பிணி வரையணும், அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய பிணி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், புலம்ப மாட்டேன். ஐயோ எனக்கு இப்படி வந்துடுத்தே, ஏன் எனக்கு வந்தது, நான் எப்பேற்பட்டவன், எனக்கு இதெல்லாம் வரலாமா, அப்படிலாம் நான் ஒன்றும் வேற எதுவும் புலம்ப மாட்டேன். அப்படியெல்லாம் என்ன பிணி வந்தாலும் அப்பவும் நான் என்ன பண்ணுவேன், சீர் உடை கழல் அல்லால் சிந்தை செய்யேன், உன்னுடைய திருவடியை தவிர வேற ஒன்றையும் சிந்திக்க மாட்டேன். அப்படின்னா உன்னுடைய திருவடியே தியானம் பண்ணுவேன், அதையே போற்றுவேன், அதையே வழிபடுவேன் அப்படின்னு அர்த்தம். சீர் உடை கழல், இந்த கழல் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கழல் அப்படிங்கிறது காலில் அணிகிற ஒரு ஆபரணம், ஆண்கள் தங்கள் வீரத்தின் அடையாளமாக காலில் அணிகிற ஒரு ஆபரணம். அது காலில் அணிகிறதுனால ஆகு பெயர் அப்படிம்ப தமிழில், அதோட அசோசியேட் ஆகி அந்த வார்த்தை காலுக்கே உபயோகிப்பான். அதனால் கழல் அப்படிங்கிறது திருவடின்னு அர்த்தம், கழல் அணிந்த திருவடின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட திருவடி, சீர் உடை கழல். சீர் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தமிழில். சீர் அப்படின்னாக்க அழகு, புகழ், நன்மை, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு, செல்வம் அப்படிலாம். அதனால் சீருடை கழல்னா அழகிய, நன்மை பொருந்திய, பெருமையுடைய உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய வீரச்செயல் சொல்கிறாருங்க. இது எட்டாம் பாட்டு இல்லையா, சம்பந்தர் தேவாரில் எட்டாம் பாட்டில் ராவணனை கைலையின் கீழே நசுக்கினதை பற்றி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏர் உடை மணி முடி இராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனே. ஏர் உடை மணிமுடி, ஏர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஏர் உடை மணிமுடி அப்படின்னாக்க அழகிய கிரீடங்கள் அணிந்த ராவணன் அர்த்தம். மணினா மணிகள், நவரத்னங்கள், முடினா கிரீடம். அதனால ஏருடை மணிமுடினாக்க அழகிய நவரத்னங்கள் பதித்த கிரீடத்தை அணிந்த இராவணனை ஆரிடர் பட வரை அடர்த்தவனே. அவன் ஆரிடர், இடர்னா தெரியும் முதல் வரியிலே வந்திருக்கு, ஆரிடர்னா அரிய இடர்னு அர்த்தம். அதனால் அரிய இடர், எப்படி பேரிடர்னா பெரிய துன்பமோ அது மாதிரி ஆரிடர்னா அரிய துன்பம். அதனால் அரிய துன்பம் பொறுத்தற்கு அரிய துன்பம். அப்படி படும்படி வரை அடர்த்தவனே, வரைனா மலைன்னு அர்த்தம், மலையை நசுக்கினவனே, அடர்த்தல்னா நசுக்குத. அதனால இதில் என்ன சொல்றார், அப்படி அந்த அழகிய மணிகள் பதித்த கிரீடம் அணிந்த ராவணனை அவனால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு பெரிய துன்பம் படும்படியாக அந்த கைலை மலை மேலே ஒரு விரலை வச்சு அவனை நசிக்கினவனே அப்படின்னு இந்த கடைசி இந்த மூணு நாலாம் அடிகளுக்கு அர்த்தம். அப்படி அப்படிப்பட்ட சிவருமானே இதுவா நீ எனக்கு பண்ற அருள் அப்படின்னு. அந்த ராவணனை பற்றின குறிப்பு நம்ம பல பதிகங்களில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி இப்போ சொல்கிறேன். அவன் தேர் ஓடுறப்போ அவனுடைய தேர் ஆகாய வழியாக போகும், வான் வழியில் போகும், அவனுடைய தேர் பறக்கிற தேர். அவனுக்கு அந்த தேரை விட்டுட்டு அவன் போகிறப்போ அவன் திக் விஜயம் பண்ணுறப்போ அப்படி கைலை மலைக்கு மேலே அந்த தேரை ஓட்டின்னு போக போகிறான். அப்போ கைலை மலை மேலே அந்த தேரால் பறக்க முடியாமல் தரையில் இறங்கி விடுறது. அப்போ ராவணனுக்கு என்ன, நம்ம தேர் என்னாச்சு, ரிப்பேர் எடுத்தா, என்ன கோளர் எடுத்தா, என்னாச்சு, ஏன் வந்ததுன்னா, அப்போ அந்த மந்திரிகள்லாம் சொல்கிற, அரசே இந்த கைலாய மலை இருக்கிற இடம், அதனால் இதில் நம்ம தேரால் போக முடியல அப்படிங்கிற. அப்படியா, இந்த கைலை மலை நமக்கு இடம் போ, நம்ம வழியில் குறுக்க நின்று நம்மளை கஷ்டப்படுத்துறதா, இதை தூக்கி அந்தாண்டு வீசி எறிஞ்சிட்டு நம்ம தேர் விட்டு போகலாம் அப்படிங்கிறான். இது துரும்ப தூக்கி போட்ட மாதிரி போகிற மாதிரி. அதனால் அவன் தன்னுடைய 20 கைகளாலையும் கைலை மலை கீழே கொடுத்து அதை பேத்து வீசி எறிய போகிறான். அப்போ கைலை மலை ஆடுறது. அப்போ உமாதேவி அஞ்சு இறைவனை கட்டிக்கிறான், என்னது நம்ம கையில் மேலேயே ஆடுறதுன்னு. அப்போ சிவபெருமான் ஒரு புன்னகையோட தன்னோட கால் கட்டவரில் லேசாக ஊன்றுறார். உடனே அந்த கையில் மேலே இரு ராவனுடைய கைகளெல்லாம் போட்டு ஒரே அடியை நசுக்கி விடுறது. அவனால் கையை எடுக்கவும் முடியலை, மலையை தூக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, மாட்டின்ட்டான். இந்த எலிப்பொறியில் மாட்டின் எலி மாதிரி மாட்டின்ட்டான். அவன் பல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அழுது புரண்டான், வழியில் வீரிட்டு அழுதான். அப்புறம் இறைவன் அவனுடைய பக்திக்கு மெச்சி அவனுக்கு கைகளையெல்லாம் விடுவிச்சு அவனுக்கு திருப்பி உடம்ப நல்லபடியாக்கி அவனுக்கு நீண்ட ஆயுளையும் ராவணனுங்கிற பேரையும் சந்திரஹாசங்கிற ஒரு வாளையும் கொடுத்து அருள் புரிஞ்சு அனுப்பினார். எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து சம்பந்தர் எல்லா பதிகத்திலையும் சொல்கிறார் அப்படின்னாக்க, அவன் பண்ணினது பெரும் குற்றம், ராவணன் பண்ணது. கைலை மலையை வணங்கணும், வளம் வந்து வழிபடணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அதை வீசி எறிய போனது பெரிய குற்றம். சிவருமான் உரைகிற திருவு கைலை மலைய. அதனால சிவருமான் நினைச்சிருந்தாக்க ஆனா போய் சம்ஹாரம் பண்ணியிருப்பார், அழிச்சிருப்பார் இல்லையா. நமக்கு திரிபுரம் எரிச்ச கதை தெரியும், அவர் அந்த மேருமலையை வில்லா வளைச்சு அதில் வாசுகி இருந்த ஆணா கட்டி அதெல்லாம் பண்ணி அவர் கடைசியில் கணையை ஏவலை. அந்த தேர் அச்சு முறிஞ்சு கீழே விழுந்ததும் ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அதனால மன்மதனை மலரம்பு விட்டான், அவனை ஒரு நொடி பார்த்தார், அவன் சாம்பலா போயிட்டான். அப்படிப்பட்டவர் ராவணனை அப்பவே கொன்றிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணாமல் லேசாக தான் வச்சார் காலை, அவன் திருந்தொட்டோம் அப்படின்னு. அதனால் எப்பேற்பட்ட குற்றம் செய்தவர்களும் இறைவனை வழிபட்டால் அவன் அந்த குற்றத்தை பொறுத்து அருள் புரிவான் அப்படிங்கிறது இதில் கருத்து. அதுக்காக தான் ஒவ்வொரு எட்டாம் பதிவுலேயும் எட்டாம் பாட்டில் இந்த ராவணனுடைய ரெஃபரன்ஸ் வர்றது. ஒன்பதாம் பாட்டுக்கு போவோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்னா, கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இல்லையே தன்னுடைய பக்தியின் நிலையை முதல் ரெண்டு அடியில் சொல்றார். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடி அல்லால் உறையாது என்ன. உண்ணினும் அப்படின்னா சாப்பிட்டாலும், பசிப்பினும்னா பசியோடு இருந்தாலும், உறங்கினும்னா தூங்கினாலும். அப்படின்னா நான் சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டு இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எந்த நிலையிலையும் நின் அப்படின்னா, நின் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். உன் ஒன் மலர் அடி அப்படின்னா ஒளி மிகுந்த ஒளி வீசுகின்ற மலர் போன்ற திருவடி, உன்னுடைய பிரகாசமான மலர் திருவடியை தவிர அல்லால் அதை தவிர வேறு எதையும் உரையாது என்ன, என்னுடைய நாக்கு சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம், தூங்கினாலும் சரி, மூச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, எப்படி எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் அடி மனசில் உன்னுடைய எண்ணமே தான் இருக்கும், என் நாக்கு உன் பேரை தான் சொல்லும். அது என்ன தூங்குறப்ப எப்படி நம்ம நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு இல்லையா. பசியோடு இருக்கிறப்ப சொல்லலாம், சாப்பிட்டுன்னு இருக்கிறப்ப சொல்லலாம், இல்லை மூச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லலாம், தூங்குறப்ப அது என்னது அவரோட இது சொல்கிறது. அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, முழிச்சினதும் உன்னே சொல்கிறது. அது மாதிரி இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தூங்குறது, எழுந்ததும் இறைவன் நாமத்தை சொல்கிறது. அப்படி இருந்தால் நம்ம அடி மனசில் இறைவன் நாமம் இருக்கும், அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படியாக ஒரு பெரும் பக்தி உடையவன் நான், சிவருமான நீ எப்படிப்பட்டவன், கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பு அரிதாயவனே. கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணர் தெரியும், ஆனால் இந்த இடத்துல அது விஷ்ணுங்கிற அர்த்தத்தில் வர்றது. கண்ணனும்னா விஷ்ணுவும், கடி கமல் தாமரை மேல் அண்ணலும், இது பிரம்மாவை சொல்ற வார்த்தை. கடி அப்படின்னா வாசனை. நீங்க நம்ம பேச்சுல கடி அப்படின்னாக்க பல்லால கடிக்கிறது ஒண்ணுதான் நமக்கு தெரியும், ஆனா கடி அப்படின்னாக்க செயல்களில் பல இடங்கள்ல வாசனைக்கு வரும். கடி கமல் தாமரை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற தாமரை பூ, அந்த தாமரை மேல் அண்ணல், தாமரை பூவில் உரைகின்ற தேவர் யாரு, பிரம்மா. அதனால விஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படின்னா இவா ரெண்டு பேராலையும் அளப்பு அரிதாயவனே, அவர்களால் அளக்க முடியாதவனே அப்படின்னு அர்த்தம். அளப்புனா அளத்தல், அவர்களால் அளப்பதற்கு அரியவனே. இது அடிமுடி தேடின கதை. விஷ்ணு பன்றியா அந்த ஜோதி பிழம்பன் திருவடியை காணப்போறார், பிரம்மா அன்னப்பறவையா அந்த ஜோதி பிழம்பின் உச்சியை காணப்போறார். இவர் ரெண்டு பேராலையும் காண முடியாது, விஷ்ணுவால் திருவடியோடைய காண முடியாது, பிரம்மாவால் உச்சியை காண முடியாது. அப்படி ரெண்டு பேராலையும் அளப்பதற்கு அரியவனே, போய் அடியையோ முடியையோ அடைவதற்கு அரியவனேன்னு அர்த்தம். அப்படி ஜோதியாக நின்றவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மலர் அடி அப்படின்னாக்க அது மலர் போன்ற அடி, அது அது வந்து உவமை. அதாவது தமிழில் உவமைன்னு ஒன்று உண்டு, உருவகம்னு ஒன்று உண்டு. உவமைனா அந்த போன்றன்னு ஒரு வார்த்தை இருக்கும், மலர் போன்ற அடி. அந்த போன்றங்கிற வார்த்தை வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சு இருந்தாக்க அதுக்கு உவமை தொகைன்னு பேர். மலர் அடி, மலர் போன்ற அடி இல்லையா. மதி முகம் அப்படின்னா மதி போன்ற முகம், அது மாதிரி. உருவகம்னா இந்த ஓமை ஓமை தொகையாக வருது இல்லையா, மலர் அடிங்கிறது. அது வந்து ஓமையாக சொல்கிறது பின்னாடி வரும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும், அடிமலர் அப்படிம்பா. ஆமாம், அடிமலர் அப்படின்னா திருவடியாகிய பூ அப்படிம்பா. அடித்தாமரை, திருவடித்தாமரை அப்படிம்பா. அது மாதிரி வந்தாக்க அது உருவகம்னு பேர். அதனால் இந்த இதில் இந்த உண்ணினம் பசிப்பினம்னு சொல்கிறார் இல்லையா, அது வேறு பாட்டிலையும் சில இடங்கள் வர்றது. எனக்கு இதை படித்தப்போ முன்னாடி நான் கேட்ட வேற ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, அது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். இது சம்பந்தர் திருவலிவலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் இப்போ இருந்தப்போ ஒரு அற்புதமான பதிகம் பாட்டிருக்கார். இது முதல் திருமறை 50 பதிகம், அதில் 5 பாட்டு இது. துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே, தஞ்சமில்லா தேவர் வந்துன் தாளினை கீழ்ப்பணிய, நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கிறோ நாளும் நினைந்தடியேன், வஞ்சம் உண்டன் ரஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டோட அர்த்தத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, அதில் முதலடியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே அப்படிங்கிறார். அதில் துஞ்சும் போதும்னா துஞ்சறதுனா தூங்கிறது, உறங்கும் போதும் துற்றும் போதும், துற்றும் போதும்னா சாப்பிட்றது, சாப்பிடும் போதும் சொல்லுவன் உன் திறமைங்கிறார். நான் உறங்கினாலும் சரி உண்டு கொண்டிருந்தாலும் சரி எப்பொழுதும் உன்னுடைய நாமத்தையே உன்னுடைய புகழையே நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அந்த பாட்டில் வர அதே கருத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, இந்த பாட்டில் பார்த்தோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்ன, அதே கருத்து தான். அதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன். துஞ்சலும் துஞ்சல்லாத போதும் நெஞ்சகம் நினைந்து நினைமின் நாள் தரும் அப்படிம்பார். அது நமக்கு அறிவுரையாக சொல்கிறார், நமக்கு போதனையாக சொல்கிறார். அதில் அதாவது அட்வைஸ் வருது, துஞ்சும் போதும் துஞ்சலும் துஞ்சல்லாத போதும் நெஞ்சகம் நினைந்து நினைமின் நாள் தரும் அப்படிங்கிறவ நினைமின் அப்படிங்கிறார். நினைமின் அப்படின்னா நினையுங்கள் அப்படிங்கிறார் நமக்கு. ஆனால் அதே கருத்து தான், நீங்கள் தூங்கினாலும் சரி முடிச்சுருந்தாலும் சரி நெஞ்சில் வஞ்சம் இல்லாமல் நினைங்கோங்கிற, நெஞ்சகம் நைந்து நினைமின்ங்கிறார், நெஞ்சத்தில் நெஞ்சம் உருகி மனம் உருகி நினைங்கோங்கிறார். அந்த பாட்டில் 3 திருமறையில் 22 பதிகத்தில் வர்றது, அது பஞ்சாட்சர பதிகத்தில் 3 திருமறை 22 பதிகம். அதில் சொல்லார், அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன் அஞ்செழுத்துமே. அதில் சொல்கிறது தான், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதுனா துஞ்சுதல்னா தூங்குறது உறங்குறது, துஞ்சல் இல்லாத போதுனா உறங்காத போது வீழ்ச்சின்றிருக்கிறார். உறங்கினாலும் சரி வீழ்ச்சின்றிருந்தாலும் சரி எப்போ மனம் உருக்கி இறைவனுடைய திருவடியே வணங்குங்கள் அப்படிங்கிறார். அது அதே தான் கருத்து, அதுதான் எப்போவும் அவனுடைய திருவடியை நினைக்கணும் அப்படின்னு அங்கே நமக்கு புத்திமதியாக சொல்கிறார், போதனையாக சொல்கிறார், உபதேசமாக சொல்கிறார். இங்கே அவர் தன்னை பற்றி இறைவன்ட்டு சொல்கிறார், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னுடைய இதை சொல்கிறார். ஏன்னா இது நீங்கள் நல்ல அதை ரெஃபர் பண்ணது நல்ல ஒரு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறது. அது நம்ம உபதேசம் பண்ணுகிறவர்கள் அந்த உபதேசத்து என்ன அதுபடி ஒழுகுகிறவர்களாக இருக்கணும். அதாவது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் உபதேசம் பண்ணணும். ஊருக்கு உபதேசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள், வெளியில் மட்டும் இப்படி இரு அப்படின்னு சொல்லுவாள், தான் அப்படி இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவருடைய உபதேசத்தை கேட்குறதில் நமக்கு பர்த்தம் இல்லை. அதனால் இங்கே அவர் சொல்ல, நான் இப்படிப்பட்டவன், நான் உண்டபொழுதும் பசித்திருந்தாலும் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் எப்பொழுதும் உன்னுடைய திருவடியைத்தான் என்னுடைய நாக்கு சொல்லும் அப்படிங்கிற, உன் புகழைத்தான் என் நாக்கு சொல்லும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறார். அங்கே இன்னொரு இடத்துல இந்த துஞ்சலும் துஞ்சலாத பொழுதும்ல அடுத்த வாழ்க்கை சொல்கிறார் உபதேசமாக, நீங்கள் இப்படி இருங்கோ அப்படிங்கிறார். துஞ்சுதல் அப்படின்னாக்க அது உறக்கத்துக்கு இல்லை, இல்லை பொதுவாக துஞ்சுதல் அப்படின்னாக்க உறங்குதலுக்கு வரும், சமயத்தில் சாக செத்து போகிறதுக்கும் வரும் இல்லையா. இந்த உறக்கத்திலே நீண்ட உறக்கம் சாவு தானே, அதனால் துஞ்சுதல் அப்படிங்கிறது தூக்கத்துக்கும் வரும் சாகரத்துக்கும் வரும். ஆனால் நம்ம விவேகிக்கிற இடத்த பொறுத்து பொருள் கொள்ளணும். நம்ம திருத்தொண்ட தொகையில் பார்த்துருக்கோம், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன்னு ஒரு லைன் வரும் அதில் திருத்தொண்ட தொகையில். நம்ம 7 திருமறையில் 39 பதிகம் அது திருத்தொண்ட தொகை. அதில் தில்லைவாழ் அந்த மடியாக இருக்க மடியன், திருநீலகண்டத்து குயவனாக இருக்க மடியன் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா. அதில் ஒரு பாட்டில் ஒரு அடியில் வரும், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் அப்படின்னு. அந்த இடத்துல துஞ்சுதல் அப்படிங்கிறது அது அங்கே கரூரில் தூங்கின சோழர்னு அர்த்தம் இல்லை, கரூரில் உயிர் துறந்த சோழர்னு அர்த்தம். அது இருக்கு, அது அது அந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேஸ் அபிராம அஞ்சால வந்திருக்குன்னு சொன்னேள். அது சுந்தரர் தேவாரத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதேத்துவோம், வருந்தி வந்து முகக்கொன்றொழித்தால் வாழ்ந்து போதிரேன்னு அந்த பாட்டு வரும். அதில் சுந்தரர் சொல்கிறார், அவர் அந்த வலது கண் அதில் ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும், இன்னொரு கண் திருவாரூரில் கிடைக்கும், அது திருவாரூருக்கு வந்து எனக்கு இன்னொரு கண்ணை தரமாட்டேரா அப்படின்னு சுவாமியை உரிமையோடு கேட்பாருங்க. அதான் அதான் செருந்தி செம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர், பொருந்தி திருமூல் அட்டானமே இடமா கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம், வருந்தி வந்தும் உமக்கொன்றுரைத்தால் வாழ்ந்து போதீரே அப்படிம்பார் அந்த பாட்டில். அதான் அதான் எனக்கு நான் வந்து அடியாரா இருக்கேன், நான் இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோங்கிறார். நாங்களாம் இருந்துன்னா உட்காந்து, நின்றுனா எழுந்து நின்றபடி, கிடந்துனா தரையில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணுறதுபடி இறைவனை வழிபடுறப்ப நம்ம உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறோம், ஸ்துதி பண்ணுறோம், அதெல்லாம் இருக்குது. நின்றுட்டு வழிபடுறோம், தலைக்கு மேலே கை கூப்பி நின்று தொழுகிறோம், தரையில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்குறோம், இப்படியெல்லாம் இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏற்றுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு, அதே வருந்தி வந்து உம கொண்டு உரைத்தால் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம் அப்படிலாம் சொன்னால் கூட அது நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறே சுவாமி, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு விடுறார். அதான் வாழ்ந்து போதிரான், நீ சௌக்கியமாக இருியா அப்படிங்கிறார். அப்படி சொல்கிறக்கூடிய உரிமை சுந்தரருக்கே உண்டு. ஒன் கழல், ஒன் மலர் அப்படியெல்லாம் வந்து ஒளி உடைய அப்படின்னு அர்த்தம். ஒன் முகம் அப்படின்னா ஒளி உடைய முகம் அப்படி. இப்போ பத்தாம் பாட்டுக்கு போவோம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரியினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன, புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. எல்லாம் அதே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரே கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து ஒவ்வொரு பாட்டிலையும் சொன்னாக்க என்ன அர்த்தம், அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு, எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும், பித்துனாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. உடம்புல பித்தம்னு ஒன்று சொல்லுவா, பித்தம் ஜாஸ்தி ஆயிடுத்தும்பா, பித்தம் தலைக்கீழ், அது மாதிரி பித்தம்ங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு, அது நம்ம இந்திய வைத்திய முறைகளில் சொல்லுவா, பித்தம்ங்கிறது ஒரு நீர் அப்படின்பா. அப்படி பித்தம் ஜாஸ்தி ஆயிடுத்துங்கிற, ஆனால் அது பித்தம்னாக்க பித்துனாக்க புத்தி பேதலிக்கிறதுக்கும் பித்தம் அப்படி பித்தும்பா இல்லையா, பித்தா பிறை சூடின்னு அந்த சுந்தரர் தேவாரத்தில் முதல் பாட்டில் வர்றது. அதனால அங்கும் அதாவது அந்த இடத்துல பித்தன்கிறது பேரொருள் உடையவன் சிவருமா, அன்பு அரு அதிக அன்பு உடையவன், அதனால அப்படி ஒரு பித்து அது, அது வேற. ஆனால் அவர் கல்யாணத்தில் சுந்தரருக்கு நம்பியாரருக்கு திருமணம் நடக்க போகிறப்போ சிவருமான் ஒரு கிழவராக வந்து தடுக்கிறார் இல்லையா, இவன் எனக்கு அடிமைங்கிறாரு. அதுதான் அந்த அந்த மாதிரி பித்துன்னா பைத்தியம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால் இங்கே பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அப்படின்னாக்க என்னுடைய புத்தி பேதலிக்கிறதுங்கிறோம் இல்லையா, அப்படி என்னுடைய புத்தி மயங்கினாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் அப்போ கூட என்ன பண்ணுவேன், அத்தா உன் அடியல்லால் அறற்றாது என்ன, என்னோடய புத்தியே பெதலிச்சு போனாலும் அப்படிப்பட்ட ஒரு பிணி வந்தாலும் எனக்கு என்னுடைய நாக்கானது எப்பவும் உன்னோட பேரை தான் சொல்லும், உன்னோட புகழை தான் பாடும் அப்படிங்கிறது. அத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், அத்தன் அப்படிங்கிறது தந்தைன்னு அர்த்தம், அத்தா அப்படின்னா தந்தையேன்னு அர்த்தம். இந்த அத்தன்கிறதா மலையாளத்தில் இன்றைக்கும் அச்சன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அத்தா தந்தையே உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் என்னுடைய நாக்கு பேசாது அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு அடியில் இறைவனுடைய புகழை சொல்கிறார். புத்தரும் சமணரும் புறன் உரைக்க, இந்த பௌத்தர்களும் ஜெயினர்களும் எப்போவும் இறைவனை பழிச்சு பேசுகிற சிவபெருமான சிவதோஷனை பண்ணே இருப்பாவா, அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்படி பண்ணினாலும் பக்தர்கள் அந்த அடியவர்கள் இருக்காளே இவர்கள்லாம் இப்படி பழிச்சு பேசினாலும், சமணர்களும் பௌத்தர்களும் சிவனை வழிபடக்கூடாது அப்படின்லாம் பழிச்சு பேசினாலும் அதையும் பொருட்படுத்தாமல் பக்தியோட உன்னை வழிபடுகிறார்களே அந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்து பயின்றவனே, எப்பொழுதும் அருள் செய்கின்றவனே, பயில்தல் அப்படின்னாக்க எப்பவும் செய்யறது, அதனால எப்பவும் இரவு அடியவர்களுக்கு அருள் செய்பவனேன்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் என் தந்தைக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் கொடுக்காம இருக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு அடியில் கேட்கிறார் அவர். பதினோராம் பாட்டுக்கு போவோம். அலைப்புனல் ஆவடு துறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞானசம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே. இது திருக்கடைக்காப்பு இந்த பதிகத்துக்கு. அதனால திருக்கடைக்காப்புல சொல்லும்படியாக திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் மேல சிறுகாழில் அவதரித்த ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன இந்த பாடல்களை பாடுகிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். அதுதான் அதனுடைய பொதுவான அமைப்பு. அதில் அவர் சொல்றார், அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த. அலை புனல் அப்படின்னாக்க புனல்னா ஜலம், அலை புனல்னா அலைகள் இருக்கிற ஜலம், அலைகின்ற ஜலம். அப்படின்னா அந்த காவிரி நதியெல்லாம் ஓடுறது இல்லையா, அந்த காவிரி நதியை சொல்றார் அலை புனல் அப்படின்னு. அலைகின்ற புனலை உடைய ஆவடு துறையில் அமர்ந்த விரும்பி வீற்றிருக்கின்ற இலை நுனை வேற்படை எம் இறையை. இந்த சிவபெருமான் எம் இறைனா எங்கள் சுவாமியை, எம்முடைய நம் சுவாமியை. எங்கள் சுவாமி யாரு, எங்கள் இறைவனை. அவன் எப்படிப்பட்ட இறைவன், இலை நுனை வேற்படை வச்சிருக்காம இலை நுனை வேற்படை. இதுல வேல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், முருகன் கையில் இருக்கு வேல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அது வேல்ங்கிறது அது அது எப்படிப்பட்ட வேல் சிவபெருமான் வச்சிருக்காரு, இலை நுனை வேற்படை. மூன்று இலைகள் இருக்கணும் இல்லை இல்லையா, திரிசூலம் இருக்கே இறைவன் கையில, அந்த திரிசூலத்தை இப்படி சொல்றார் அவர், மூன்று இலைகளை முனைகளாக உடைய வேல் அப்படிங்கிறார். ஒரு வேல் இருக்கு, அதுக்கு மூணு வேலை போன்ற முனைகள் இருக்கு, அதுதான் திரிசூலம். ஒரே ஒரு இலை போன்ற முனை இருந்தால் அது முருகன் கையில் இருக்கிற வேல். இது மூணு இலை இருக்குந்தாக்க அது சிவபெருமான் கையில் இருக்கிற சூலப்படை. படைனா ஆயுதம்னு அர்த்தம். அதனால இலை நுனை வேற்படைனா இலை போன்ற நுனைகளை உடைய முனைகளை உடைய வேலாகிய சூலம் அது. அந்த சூலாயுதத்தை ஏந்தியிருக்கிறான் அவன். சூலாயுதம் ஏந்திய பெருமானை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன, நன்மை மிக்க திருஞான சம்பந்தனாகிய நான் பாடின இந்த விலை உடை அருண் தமிழ் மாலை வல்லார். இந்த மிக விலை உடைனா விலைனா நமக்கு தெரியும் பிரைஸ். விலை உடை அருந்தமிழ்னா பிரஷஸ் தமிழ்னு அர்த்தம், விலையுடையன பிரஷஸ்னு அர்த்தம். இந்த பிரஷஸ் தமிழ் பாமாலையை வல்லவர்கள், பாட வல்லவர்கள், ஓத வல்லவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறார். அவர்களுக்கு வினையாயின நீங்கி போய், வினையாயின நீங்கி போயினாக்க அவர்களுடைய வினைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகிவிடும். அப்புறம் வேற என்ன கிடைக்கும், விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர். இந்த தேவர்கள்லாம் இருக்க, வானோர்கள்லாம் இருக்காளே, அந்த வியன் உலகம், அந்த பெரிய உலகம் சிவலோகம் நிலையாக, சிவலோகம் நிலையாக இருக்கும்படியாக அவர்கள் ஏறுவார்கள், மேலேறுவார்கள். நிலமிசை நிலை இலரே, இந்த பூமியின் மேல் நிலையாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியின் மேல் நிலமிசை நிலை இலரேனாக்க மீண்டும் இந்த பூமியில வந்து பிறக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்லையா. பொதுவா நமக்கு ஒரு பிறவி முடிஞ்சாக்க இன்னொரு பிறவி வரும், அது நம்ம என்ன பிறவி தெரியாது, அது மனிதா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், மாடா பிறக்கலாம், கழுதியா பிறக்கலாம், மீனா பிறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பூமியில மீண்டும் மீண்டும் பிறவிகள் வரும், வினைகள் இருக்கிற மட்டும். ஆனால் இந்த பதிகத்தை ஓதுகின்றவர்கள் அவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும், அவர்கள் மீண்டும் பூமியில பிறக்க மாட்டார்கள், சிவலோகத்தில் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த கடைசி திருக்கடைக்காப்புக்கு அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களான் முந்தையான காலன்னு எதிடாத. ரொம்ப அருமையான வரி. சிந்தை செய்கை, செய்கை என்றால் கையினாலே உடம்பினாலே செய்கின்ற செயல்கள். தலையினாலே வணங்குதல், கையினாலே மலரிட்டு அர்ச்சனை பண்ணுதல், கால்களாலே வலம் உறுதல், கண்ணாலே தரிசித்தல் முதலானது செய்கைன்னு. சிந்தையை நினைப்பது, சிந்தை நினைப்பது, செய்கை செய்வது, கேள்வி, கேள்வி என்பதுதான் காதினாலே கேட்கும். இப்ப கடவுளை எப்படி அடையலாம் என்று கேட்டால் மன வாக்கு காயங்களாலே தான் அடைய முடியும். மனசு வாக்கு காயம், காயம் என்று சொன்னால் மற்ற எல்லா கருவிகளும் கண்ணாலே கண்டு செவியினாலே கேட்டு வாக்கினாலே தூத்திரம் பண்ணி மனத்தாலே நினைந்து கையினாலே கும்பிட்டு தலையினாலே வணங்கி கால்களாலே வலம் வந்து இப்படிப்பட்ட செயல்களாலே தான் கடவுளை அடையும். கடவுளை பக்தி பண்றது தானே, கண்ணால பாக்குறோம், கையினாலே கும்பிடுகிறோம், தலையினாலே வணங்குகிறோம், வாக்கினாலே வாழ்த்துகிறோம், மனசாலே நினைவு. இப்படியாக இப்படி உறுப்புகளே அவனுக்கே பயன்படுத்தி தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மென்களோ செவிகால் என்மென்களோ வாயை வாழ்த்து கண்டாய், மூக்கே நீ முரலாய் என்றெல்லாம் நெஞ்சே நினையாய் என்றெல்லாம் இப்படி கருவிகளை அவனுக்காகவே ஆக்கி ஆக்கி ஆக்கி ஆக்கி ஆக்கி அதன் மூலமாக ஞானத்தை பெற்று அதன் மூலமாக ஞானத்தை பெற்று இப்படி கேட்க கேட்க கேட்க கேட்க நினைக்க நினைக்க நினைக்க எப்படி இருக்கும் அது சம்பந்தமான உணர்வும் ஞானம் தான். இப்படி ஆயாலே முன்னையே நான் இதை செய்திருக்க வேணும், அது செய்யவில்லை. முன்னையே நான் இந்த மாதிரியாக சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களால் முந்தையான காலம் என்னை எதிராத மூர்க்கனு. அது காரணம் என்னவென்று கேட்டால் மனமானது செயலானது கேள்வியானது எல்லாம் உலகத்தை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். உலக பொருளை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உலக பொருள் தான் நமக்கு அவசியமா இருக்கிறது. உலக பொருள் தான் அவசியமா இருக்கு. இந்த உலக பொருள் அவசியமா இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் கூடி எதற்காக ஆகிறது என்று சொன்னால் உண்பதற்காக ஆகும். உலக பொருள் அவசியம் என்று சொன்னால் அந்த பொருளாலே அடைகின்ற பயன் என்னவென்று கேட்டால் என்ன பயன்? யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நிறைய பொருளை சேர்க்கிறார், பல வீடுகளை கட்டுகிறார், பல வாகனங்களை வாங்குகிறான், தங்கமா வாங்கி குவிக்கிறான், மனமா பேங்கல போடுறான், பசு வாங்கி விடுறான், எல்லாம் என்ன பண்றான் என்று கேட்டால் என்ன பண்றான்? கடைசியா உண்பது உறங்குவதிலும் முடியும். யோசிக்க வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். வேற என்ன பண்ண பாதே? இவ்வளவு என்னது, இவ்வளவு என்னது, இவ்வளவு என்னது, இதுவரையில் என்னது, இதுவரையில் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது வேற அதை ஒரு குறிப்பிட்ட காலவிலும் சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்புறம் சொல்லாம போயிடும். இவ்வளவுதானே? அதனாலே இப்படி உலகியற் பூர்களிலேயே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. உலகியற் பூர்களிலேயே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு எல்லாமே சென்று கொண்டிருக்கிறது. இதை உள்வசமாக ஆக்கியிருந்தேனானால் இந்த செயலையும் கேள்வியையும் பார்வையையும் வணக்கத்தையும் நினைப்பையும் எல்லாம் உன்வசமாக உனக்காகவே ஆக்கி இருந்தேன்னா உன்னை முன்னையே நான் அடைஞ்சிருப்பேன், உன்னை முன்னையே நான் வந்து சேர்ந்தேன். அது மாதிரி செய்யாம போய்விட்டேன். அதனால நான் ஒரு பேர் எனக்கு வச்சுக்கிட்டேனா, மூர்க்கேன்னு வச்சுக்கிட்டாரா, மூர்க்கணம். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலையும் புலன்களால் முந்தையான காலம் என்னை எய்திடாத மூர்க்கனே. மூர்க்கன் என்று சொன்னால் கொண்டதை விடாதவன். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடமாட்டார். கொண்டது விட மாட்டார் என்று சொன்னால், தவறானதோ பொய்யானதோ அவன் செய்தான சொன்னானால் அதையே சாதிக்கிறோம், அதையே சரி கேட்டுக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான். அதனாலே இப்படி உலகியற் பொருளையே என்னுடைய சிந்தை செய்ய கேள்வி வாக்கு எல்லா ஐம்புலன்களும் சொல்லுவோம். ஐம்புலன்களும் எதை பற்றி கொண்டே இருக்கிறதோ அந்த பொருளை அந்த ஆன்மா அடைந்து விடும், அந்த ஆன்மா அதை அடைந்து விடும். எண்ணமே உடல் வாய் முக்கூடு செவி கண் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேலடியில் வாழில் இருந்தாய் வருகை என்று எண்ணமே உடல் வாய் முக்கொடு செவி கண் என்றவை நின்கனே வைத்து மண்ணின் மேலடியில் வாழில் இருந்தாய் வருகை என்று கூறியாய். அதனாலே ஒருவன் பொருளை அடைய வேண்டுமானால் அந்த பொருளை தருகின்ற அந்த இடத்தையோ அந்த வஸ்துவையோ அவன் சிந்தை செய்கை கேள்வி எல்லாவற்றிலும் அவனுடைய இருக்கணும். ஒரு நல்ல பலனை அடைய வேணும் என்று சொன்னால் விவசாயி என்ன பண்ண வேணும் என்றால் அதிலேயே அவனுக்கு எண்ணம் செய்கை சிந்தை எல்லாம் இருக்கணும். அப்படினா தான் அந்த பொருளை நன்றாக அடைய முடியும், நன்றாக அடைய முடியும். அப்படி இல்லாதனால் அந்த பொருளை அவன் அடைய முடியாது, அந்த பொருளை அவன் அடைய முடியாது, அதனால லாபத்தை பெற முடியாது. அதுபோல உன்னை அடைய வேணும் என்று சொன்னால் அந்த மாதிரி நான் செய்திருக்க வேணும், செய்யாமல் போயிட்டேன். முந்தையான காலம் முற்பிறவியிலேயே நான் அது செய்யாமல் போயிட்டேன். ஒற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன்னு சொல்றார் அல்லவா, ஒற்றாதே ஆற்ற நாள் போக்கினு காலம் போய்விட்டேன். அதனாலே முந்தையான கால நின்று எழுதிடாத நூற்கிறேன் வெந்து ஐயா விழுந்தே. அதனாலே இப்படி சுவாமியை அடைய முடியவில்லையே என்று சொல்லி நான் வெந்து விழவில்லை, என் உள்ளம் வெல்கி விண்டிலேன், என் உள்ளமானது கொஞ்சம் கூட வெக்கப்படவில்லை. உலக பொருளே அழிந்து கிடக்கிறமே, பரமஞானிகள் எப்படிப்பட்ட பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள், நம்ம இந்த உலக பொருளை அனுபவித்து இப்படி உணவு போட்டமேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உள்ளது. உள்ளம் வெல்கி விண்டிலேன், விண்டுதலாவது வெல்கி வெக்கப்பட்டு உடைந்து போன மனம் உடைந்து அடைய முடியவில்லையே, உயர்ந்த பொருளை அடைய முடியவில்லையே என்று கூட படிக்கிறவன் 197 மார்க் வாங்குறான். நான் 120 மார்க் வாங்குறேன்னு கொஞ்சம் கூட எனக்கு வெக்கமில்லையே என்பது போல, 20 மார்க் வாங்குறவன் எப்படி வெக்கப்படணும், அந்த 97 மார்க் வாங்குறவனை பார்த்து 197 மார்க் ஒருத்த வாங்குறான். இவனும் அதே வாத்தியார்கிட்ட படிக்கிற, அதே பள்ளிக்கூடத்துக்கு போற, அதே வகுப்பு தான். இவன் 120 வாங்கினான்னா என்னமா இருக்கணும், வெக்கப்படணும். வெக்கம் இல்லாம அவன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சான்னா அப்ப அவனுக்கு உண்மையான ஒரு அறிவு உள்ளவெளியே வேண்டியது. பரமஞானிகள் உன்னை அடைந்தார்கள், அவர்கள் பேரின்பத்தை பெற்றார்கள், நாம் பெற முடியவில்லையே என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட நாணம் இல்லை. என்ன வெளியே வேண்டியது, உள்ளம் வெளியே வேண்டியது. உலகத்திலே வாழ்வது எதற்காக வாழ்வது என்று கேட்டால், எதற்காக வாழ்வது என்று கேட்டால் என்ன சொல்வது, எதற்காக வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வது, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இது ஒரு கேள்வி அல்ல, கேள்வி நீ எதுக்காக இருந்துகிட்டு இருக்க கேட்ட என்ன சொல்லுவான், நீ எதுக்காக இருக்கிற என்று கேட்டால் அதுக்கு ஒண்ணு பதில் சொல்ல தெரியாது. எது அருள் நெறியில இல்லாதவர்களுக்கு என்னத்துக்கு என்ன சொல்லுவான், ஒண்ணும் சொல்ல தெரியாது. எதற்காக வாழ்கிறாய் என்றால், நான் வாழ்வது கடவுளை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க, கடவுளை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க. அதை எல்லாம் விட்டால் அவன் வாழ்க்கையில ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கொண்டாட்டி உள்ள விடுவாங்க, அதான் இருக்குதான் போயிருவாது இருந்து போச்சு. வாழ்வது எதற்காக என்றால் கடவுளை அடைவதற்காகவே வாழ்வு. எல்லா பிறவிகளும் கடவுளை அடைய முடியாது, மனித பிறவி தான் அடைய முடியும், மனித பிறவி தான் கடவுளை அடைய முடியும். அப்படி மனித பிறவியில கடவுளை அடைய முடியவில்லை ஆனால் அப்புறம் அடுத்த பிறவி எந்த பிறவி வருங்கிறது சொல்ல முடியும். ஆகையினால இப்பிறவியிலே இப்படி ஞான வாசகங்களை கேட்டால் கட்டாயம் கடவுளை அடைந்துவிடும். ஞான வாசகம் கேட்க கேட்க என்னமா இருக்கும்னா, நல்ல நீர் நிற்பயிருக்கு பாய்வது போல, நல்ல நீர் நிற்பயிருக்கு பாய்வது போல. நல்லாக விளை
3: 80வது பாடல். திருச்சிதகத்துல 80வது பாடலில் இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னாதாள், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னாதாள், கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகவும், நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்ததுண்டால் ஆயினும், விருப்பு முண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விஷயம் என்பது இந்த திருவாசகம். இது எப்படின்னா என்னுடைய நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா வஞ்சம் முருங்கியது, அதோட இரும்பு போன்றது, இரும்புங்கிறது இருப்புன்னு வந்தது, மெல்லெழுத்து வல்லெழுத்தாக வந்தது, இருப்பு நெஞ்ச வஞ்சம், இரும்பு போன்ற மனம், இரும்பு போன்ற மனம், அதோட வஞ்சம் முருங்கியது. இப்படிப்பட்ட என்ன வந்து ஆண்டு கொண்டார், அது ஆச்சரியம் தான். மென்மையான உள்ளம், உருகிய உள்ளம், வஞ்சமில்லாத உள்ளம், ஞானம் உள்ளவர்களைத்தான் ஆண்டு கொள்வார். ஆனா அதற்கு நேர் மாறாக வஞ்சமுடையதாய் இரும்பு கொண்டதாய் உள்ளமுடைய என்ன வந்து அவன் ஆண்டு கொண்டான், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்றதாய் ஆண்டு கொண்டான். அதற்கு மேலே அவனுடைய திருவடியை காட்டினான், திருவடியை காட்டினான், நின்ன தாழ்த்தாள் காட்டினான், அந்த திருவடியை காட்டி அதுல உண்டான இன்பத்தை நான் அனுபவிக்க முடியாத செய்தான், திருவடியில உண்டான இன்பத்தை அனுபவிக்க முடியாத, கருப்பு கருப்புனா கரும்பு, கருப்பு மட்டு வாய்மடுத்து மட்டும்னா தேன், கரும்பு தேன் போன்ற சுவையுடையதா இருக்கிற திருவடி இன்பத்தை வழங்குகின்றாய்க்கும் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் என்றார் போல நான் வாயினாலே நன்றாக அனுபவிக்க முடியாத பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், என்ன கலந்தான், என்ன ஊனால் உடல் கலந்தான், உயிர் கலந்தான், உளம் பிரியான், என்னை கலந்து விட்டான், ஊனிலே கலந்தான், உயிரிலே கலந்து விட்டான், உயிரிலே கலந்து விட்டார், கலந்து விட்டானா கலந்து விட்டு என்ன பண்ணிட்டான், உடனே பிரிஞ்சு போயிட்டான். அதுதான் பெரிய ஒரு கஷ்டம், கலக்காம இருந்தா நான் கலங்காம இருப்பேன், கலக்காம இருந்தான்னு வச்சுக்க நான் கலங்காம இருப்பேன், எதுக்கு அவனை பத்தி நாம போய் நினைக்கிறோம், அது வரவே இல்லைன்னு வச்சுக்கப்பா, நமக்கு அவனுக்கு என்ன இருக்கு, அவன் பாட்டில் அவன் இருக்கா நம்ம பாட்டில் அவன் இருக்கும், ஒரு கவலையும் சங்கிலியும் போட்டி மாப்பிள்ள செக்க செய்வேன் அழகா லண்டன்ல வேலை மாசம் 5 லட்சம் வந்தேன் இருந்தேன் கல்யாணம் ஆகி 4 நாள் விட்டுட்டு போயிட்டேன். அவளுக்கு எங்க இருக்கு மனசு எல்லாம் லண்டன்ல இருக்குமா இந்தியா இருக்கும், அதுதான் ஊனில் கலந்தான் உயிரில் கலந்தான் பிரிந்து போயிட்டான், கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகும் போயிட்டான், இல்ல நான் இருக்க மாட்ட, இல்லாம போறதுக்கு இல்லாம சாம்பலா போறதுக்கு நெருப்பு இருக்குது, இல்லாம சாம்பலா போறதுக்கு நெருப்பும் இருக்குது, ஆனா நெருப்பு இருக்குது நானும் இருக்கிறேன். அப்பேற்பட்ட மாப்பிள்ள
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

நான் பெற்ற பேரின்பத்தை இந்த மனுக்குலம் பெற வேண்டும் என உயிர் உணர்வோடும் நம்மையெல்லாம் திருமந்திரம் பயிலுமாறும் உணருமாறும் இறை தூதர் திருமூலர் நம்மை அழைக்கின்றார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 86.

தேவர் அனைவரும் கைகூப்பி வணங்கும் பிறப்பு இறப்பில்லா ஈசனை திருமந்திர சாத்திரங்கள் மூலம் நெஞ்சினுள் நிறுத்தி ஆகாய மண்டலத்தில் உச்சந்தலைக்கு மேல் அந்த தேவாதி தேவனை நீ தரிசிக்கலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1087.

பூமியும் உடலும் வெப்பம் அதிகமானால் அழியும். எனவே வெப்பத்தை அளவோடு வைத்த ஈசன் மனத்தில் குழப்பமில்லாதிருக்க தமிழ் ஆகமமாகிய திருமந்திரத்தை வைத்தார். எல்லா பொருளும் இதில் அடங்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 90.

0: விளக்கியிட்டேனே.
1: அறியப்படும் பொருளையும் அறிகின்ற அறிவையும் அறிகின்ற ஆன்மாவையும் மாயையின் விவரங்களையும் இச்சை கிரியை ஞான சக்திகளாக விளங்கும் பராபரையையும் அச்சக்தியின் விளங்கும் சிவத்தன்மையையும் சொரூப சிவனையும் திருமந்திரத்தில் விளக்கமாக விளக்கியுள்ளதாக இறைத்தூதர் திருமூலர் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 93.

உனது உடம்பானது நீ யோகம் பயின்றால் சூரியனும் சந்திரனும் எவ்வாறு மிளிர்கின்றதோ அவ்வாறே ஒளிவீசும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 95.

அருட்சோதியான சிவபெருமான் பெருமையை யாரால் அளக்க முடியும்? அவரது ஆதி யாதென தெரியாமல் அவரது நிழலில் திருமந்திரத்தை செய்ததாக இறைத்தூதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 96.

இறைவனை நினைத்து முழுமையாக நிறைவாக பாடவோ ஆடவோ நாடவோ தனக்கு முடியாது என அவையடக்கத்தோடு மன்றாடுகின்றார் நம் இறைத்தூதர் திருமூலர் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 98

சிவபிரான் அருளினால் நல்கிய ஆகமங்கள் கணக்கில்லாத கோடி அறிவு செய்திகளுடையவை. பதிஞானம் பெறாமல் அவற்றை மனப்பாடம் செய்வதால் அப்பரஞானமே கிட்டும். இதனால், அதாவது அப்பரஞானத்தால், அனைத்தும் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துகோல் உடனே அழிந்துவிடும், உணர்வில் தங்காது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 103.

பிறப்பும் இறப்புமின்றி எக்காலத்தும் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள்தல் என்னும் ஐந்து தொழிலையும் செய்யும் ஈசனின் பெருமையை யாரும் அறிவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 105.

இருவினை பயனை கடந்தவரே ஈசன். அவரே பெருந்தெய்வம். உலகுக்கு வித்து கீழான அறிவு உடையோர் ஆராயாது அது தெய்வம் இது தெய்வம் என பேசுவர். அறிவு உடையோராகிய நாம் அவர்களது அறியாமையை நீக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிராம் மந்திரம் 109.

சிவபெருமானே தன் அருளால் சிலரை தேவராகவும் சிலரை மனிதர்களாகவும் படைத்தவர். அவரையன்றி பிறரையெல்லாம் கர்த்தா என்று நீ கருதாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1000 மந்திரம் 111.

சிவப்பரம்பொருளே மும்மூர்த்திகளாக நின்று ஆன்மாவிற்கு வரம் கொடுத்தும் பக்குவம் அடைந்த ஆன்மாவிற்கு ஆணவ மலத்தை நீக்கியும் அருள் வழங்கும் வள்ளலாவார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 112.

0: சத்தியம் சிவமும் சமமாக மருவி நிற்கும் நிலையே சதாசிவம் என்ற திருமேனி கொண்ட சிவப்பரம்பொருள் ஆவார். அவரே நம் உடலில் உயிருக்கு உயிராய் நின்ற தலைவனும் ஆவார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் இகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆத்மபந்துக்களே, சைவ திருமுறைகள் 12, அதில் 10 திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நீண்ட நெடிய கடவுள் வாழ்த்து பகுதி ஒவ்வொரு பாடலையும் எழுதுவதற்கு ஒரு வருடம் தபஸில் இருந்தார் என்பது செவிவழி செய்தி. ஒரு வருடம் ஒருவர் கண்மூடி இருந்து ஒருவருடைய முடிவிலே ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது அவ்வளவு அர்த்தம் தோய்ந்ததாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. அருளாளர் கைலாய சிவயோக சித்தி பெற்றவர் மூலன் என்கின்ற இடையனுடைய உடலிலே புகுந்து அவரின் மூலமாக இந்த உலகை உய்விக்க செய்த கிரந்தம் திருமந்திரம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும் என்ற பாடலை நேற்று பார்த்தோம். அடுத்தது முக்கியமான ரகசியம், ஆங்காங்கே ரகசியங்களை வைத்திருக்கிறார் திருமந்திரத்திலே என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த இறைவன் சர்வநியாமகராக இருக்கிறார், சர்வசக்தனாக இருக்கிறார், சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதையெல்லாம் ஏற்கனவே ஸ்தாபித்து விட்டார். போன பாடல்ல அவர் சொன்னதே ஹிருதயத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேன பாதி என்று நாம் படிப்பது போல, ஸ்லோகத்திலே படிப்பது போல, ஹிருதய குஹரம் ஹிருதய குஹையின் நடுவிலே, ஹிருதய குஹர மத்தியே அங்கேதான் கேவலம் பிரம்ம மாத்திரம், அங்க பிரம்ம மாத்திரமாக தனித்து இறைவன் இருந்து அருளாட்சி புரிகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அநாகத சக்கரத்தை பற்றி நேற்றைக்கே நாம் விவரமாக பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்று சொல்கிறார், முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. முடிவு பிறப்பு, பிறப்புன்னு இருந்தா முடிவு உண்டுன்னு சொன்னோம், அது ரெண்டையுமே சேர்த்து படைக்கிறார். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அரு நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. சித்தர் மக்கள் ரகசியமாகத்தான் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். கோடிங், ஒரு கோட் லாங்குவேஜ்ல தான் எல்லா ரகசியங்களையுமே சொல்லுவார்கள். இங்கே இவர் சொல்லியிருக்கக்கூடிய ரகசியம், ஒளி ஒலி இரண்டும் சேரக்கூடிய இடத்திலே இறைவன் உருவாகிறார். இது நம்மளுடைய மதத்துல தான் இல்லாம எல்லா மதத்திலையும், இப்போ நார்ஸ் அவளுடைய மதத்தை எடுத்துட்டோம்னா தார் அப்படின்னு சொல்றா, மின்னல் வரும்பொழுது அது வந்து தார் தன்னுடைய ஹேமரை ஓங்கி அடிக்கிறார் அப்படின்னு சொல்றா, தார்ஸ் ஹேமர். இதே நம்ம வந்து டாரோ கார்டில் எடுத்துட்டோம்னா டவர் கார்டு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அனுபூதி ஒன்றாகவே தான் இருக்கிறது. அவர்கள் வெளிப்படுத்தும் விதம்தான் வேறு வேறவே ஒழிய அனுபவம் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒரு பதார்த்தம் இருக்கிறது குலாப் ஜாமுன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டாலும் அந்த குலாப் ஜாமுன் என்ன டேஸ்டோ அதே டேஸ்ட் தான் மற்றொருவர் சாப்பிட்டாலும், அனுபவத்தில் வேறுபாடு கிடையாது. அப்போ ஈசன் உருவத்தை இங்கே சொல்கிறார், இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். இடி முழக்கம், கடிமலர் குன்றம் மலை அதுதானே. நம்முடைய தலை உச்சியிலே மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் என்று சொல்லியவர், தலை உச்சியிலே இருக்கக்கூடிய அவனுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்ங்கிறத சொல்லுகிறார். இடியும் முழக்கமும் ஈசன் உருவம், ஒளியும் ஒலியும் சேரும், அதுதான் சிவதரிசனம். நாதமும் பிந்துவும் சேரும் பொழுதுதான் இந்த மின்னலும் இடியும் உருவாகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே இருக்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உண்டு. வெளியில இடியாக மின்னலாக தோன்றக்கூடியது உள்ளுக்குள்ளேயே தோன்றுகிறது. மின்னல் மலர்கொடி, மின்னல் கொடியால், இப்படி பலவிதமாக அம்பிகையை பாடும் பொழுது அருளாளர்கள் பாடுகிறார்கள் இல்லையா, அது மின்னல் போல தோன்றும் சட்சக்கர நிரூபணத்துல சொல்லுகிறது. குண்டலினியை பற்றி பேசும் பொழுது ஒரு மின்னல் வெட்டும், இடி சத்தம் கேட்கும் அப்படிலாம் சொல்றாள் இல்லையா. அப்போ அதுபோல இறைவனுடைய தரிசனத்தை சகசிரார தாமரையிலே நாம் பார்க்க முடியும். கடிமலர் குன்றம் மலை அதுதானே, மலைக்கு மேல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்றது போல ரகசியமான அர்த்தங்களை கொண்டது. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருநெறி நாடில், அடிகள் உறையும் அருநெறி நாடில், அந்த வழியாக மூலாதாரத்திலிருந்து முதுகெலும்பின் வழியாக அருநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். ஒவ்வொரு சக்கரமாக திறந்து பேதனம் பண்ணி கொண்டே போகும் பொழுது ருத்ர கிரந்தி விபேதின்யை நமஹா, விஷ்ணு கிரந்தி விபேதின்யை நமஹா, பிரம்ம கிரந்தி விபேதின்யை நமஹா. ஒவ்வொரு கிரந்தியும் பிரம்ம கிரந்தியிலிருந்து பேதனம் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் விஷ்ணு கிரந்தி பேதனம் பண்ணி, அப்புறம் ருத்ர கிரந்தி பேதனம் பண்ணி, அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படக்கூடிய உணர்வுகளைத்தான் இங்கே ஒளி ஒலியும் சேரக்கூடிய இடமாக சொல்கிறார். ஒலியும் ஒளியும் சேருமோ? சயின்டிபிக்கா பேசினோம் அப்படின்னா ஒளியும் ஒலியும் சேராது, பிரத்யக்ஷமா பார்க்கலாம். இதை அனுமானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல மின்னல் வெட்டுறது, அப்புறமா தான் சத்தம் கேட்கறது. லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தன் சவுண்ட். யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்றோம். அது சவுண்டு சீக்கிரமா போறதுக்கு ஒரு பழமொழி சொல்றோம். அப்போ இங்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, இது ரெண்டும் சேராத மாதிரியே இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங். ஆனா இது ரெண்டையும் சேர்க்க முடியும், சேர்க்க முடியாததை சேர்க்க முடியும், ஒரே கூட்டுக்குள் பூட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ரகசியம். அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் திருமந்திரம். நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லுவதற்குத்தான் வேதமோ கிரந்தங்களோ அல்லது இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களோ ஒழிய, தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றதுக்கு தேவையில்லையே, தெரிஞ்ச விஷயங்களே சொல்றதுக்கு அவசியம் கிடையாதே. தெரியாத விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இதை அருளாளர்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒளியும் ஒலியும் சேர்க்கை உண்டாகக்கூடியது நம்முடைய உச்சியிலே. கடிமலர் குன்றம் மலை அதுதானே. கடிமலர் குன்றம், ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை சகசிராரம், எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனாலதான் திருஞான சம்பந்தரும் ஞானமடைந்த உடனே பாடுகிறார், முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த, முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த, குழந்தை மூணு வயசு குழந்தை முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்தன்னு பாடுறதே, அதுவும் எப்படி எதை கொண்டு பாடுகிறதுனா, பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளன் அவர் பாடும் பொழுதும் சுந்தரரும் அதே தான் சொல்லுகிறார். அப்போ கடிமலர் அப்படிங்கிற வார்த்தைய தேவாரத்துல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இந்த பூவிற்கு நிறைய ரகசிய அர்த்தங்கள் உண்டு. உயிரை பூவோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழக்கு உண்டு. நம் உயிர் இருக்கிறதே, இந்த உயிரை பூவோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த கடிமலரில்தான் இறைவன் வசிக்கிறார். மேல தனியா சிவன் தனியாக இருக்கிறார், கீழே சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். இந்த சக்திய மூலாதாரத்திலிருந்து கிளப்பி மேலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சிவசக்தி ஐக்கியம் என்பது சகஸ்ராரத்திலே உண்டாகின்றது என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஒளி ஒலி இரண்டும் சேரக்கூடிய இடம், மின்னல் கொடியாளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி ஒலியே வடிவமாகி டமருவ கையில வச்சிருந்து ஒலிதான் பிரதானம் இல்லையா. ஒலியே வடிவமாகிய இறைவனை சேரக்கூடிய அந்த காட்சியை சொல்கிறார். இடியும் முழக்கமும் ஈசன் உருவம், சவுண்டுங்கிறது சிவன், லைட்டுங்கிறது சக்தி. சைனீஸ் பிலாசபியில இதையே சொன்னோம்னா இங் யாங். சப்தமாக இருக்கக்கூடியது ஆண் தன்மை, வெளிச்சமாக இருக்கக்கூடியது பெண் தன்மை. இந்த ஆண் பெண் இரண்டும் சேரக்கூடிய இடம் நாதம் பிந்து, இரண்டும் சேரக்கூடிய இடம் அருணகிரிநாதர் சொன்னது போல நாத விந்து கலாதீனமோ நம. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அடிகள் உறையும் அருணரி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே. ஒலி ஈசனாக இருந்தால் ஒளி அன்னை பார்வதி தேவி, இவர்கள் இருவரும் சேருவதுதான் யோகானுபவம். இதுதான் உண்மையான சிவ தரிசனம். அங்கே மலரக்கூடிய மலர் அப்படிங்கிறது சகசிரார கமலம். சின்ன குழந்தைகளுக்கு அந்த காலத்துல சொல்லி கொடுக்கறது உண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பொழுதெப்ப விடியும் மலரப்ப மலரும் சிவனப்ப வருவார் வரமெப்ப தருவார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை தூங்க பண்ணுவா. அதை சொல்லிட்டு குழந்தைகள் தூங்க போகும். கார்த்தால எந்திரிச்சோன்னா குழந்தைகள் சொல்லும், பொழுதும் விடிந்தது மலரும் மலர்ந்தது சிவனும் வந்தார் வரமும் தந்தார் அப்படின்னு காத்தால எந்திரிக்கும் போது சொல்ல வேண்டியது இந்த நான்கு வரிகள். இதெல்லாம் அந்த காலத்துல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோடைய ஒத்த ஒரு விஷயங்களாக இருந்திருக்கின்றன. அதுலயும் மலரைத்தான் குறிப்பிடுகிறது, பறவை கூவித்துன்னு சொல்லல. பொழுதப்ப விடியும் மலரப்ப மலரும், பொழுது விடுவதற்கு ஒளி தேவையாக இருக்கிறது, நான் சொன்ன குண்டலினி சக்தி. பொழுதப்ப விடியும் மலரப்ப மலரும், அது மேலே உச்சியை போய் தொடும்பொழுது சகசிரார தாமரை, உச்சி தாமரை மலர்கிறது. சிவன் எப்போ வருவார் அப்பதான் சிவ தரிசனம் ஆகிறது. ரெண்டும் சேர்ற இடத்தில் தான் சிவ தரிசனம் உண்டாகிறது. வரம் எப்ப தருவார், பொழுதும் விடிந்தது மலரும் மலர்ந்தது சிவனும் வந்தார் வரமும் தந்தார். திருச்சிற்றம்பலம் என் தாயுடு என்னப்பன் ஏழே விரவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் மன்னன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: அண்ட வானவர்கள் ஏத்தும் ஐயன் ஐயாரானாரே, கங்கையை சடையுள் வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், பொடிதனை பூச வைத்தார், அடியினை தொடவும் வைத்தார், உலகங்கள் அனைத்தும் வைத்தார், அடைதர அருளும் வைத்தார், எமக்கு என்றும் இன்பம் வைத்தார், கடுவினை களைய வைத்தார், பத்தர்கட்கருளும் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், முறை முறை நெறியும் வைத்தார், கீதங்கள் பாட வைத்தார், கிண்ணறம் தன்னை வைத்தார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று இவை முதலாக பேசப்படுகின்ற அருளிப்பாடுகளை செய்வார் என்பது பதிக குறிப்பு. கங்கையைச் சடையுள் வைத்தார் எனத் தொடங்கும் திருநேரிசை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: 9 திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானை செந்தமிழால் பாடிய பாடல்களின் தொகுப்பான சைவ திருமுறைகள் 12 9 திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகும். இந்த 9 திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர். இத்திருமுறையில் திருவிசைப்பா 288 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் ஆக மொத்தம் 301 பாடல்கள் உள்ளன. தேவாரப் பாடல் பெற்ற கோயில் எனப்படும் சிதம்பரம், திருவீழி மிளலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடை மருதூர், திருவாரூர் என்னும் தலங்கள் 6, தேவாரப் பாடல் பெறாத வைப்புத்தலங்களாகிய திருவிடைக்கடி, திருக்களந்தை

இந்த பதிகங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்களே பண்வகுத்ததாக தெரிகிறது. சைவ பெருமக்கள் 12 திருமுறைகளில் 5 பாடல்களை மட்டும் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகத்தில் ஒரு பாடல், திருவிசைப்பாவில் ஒரு பாடல், திருப்பல்லாண்டில் ஒரு பாடல், பெரிய புராணத்தில் ஒரு பாடல் என்று பாடுவது பஞ்சபுராணமாகும். இவற்றுள் 2 பாடல்கள் 9 திருமுறை பாடல்கள் என்பது இவற்றின் பெருமையை விளக்குகிறது. திருப்பல்லாண்டு இந்தோனேஷியாவில் பெரிய செல்வர்கள் வீட்டு கல்யாணங்களில் பாடப்படுகிறது. இதை லாண்டுபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இது மான்கடில் எனத் தொடங்குகிறது. திருப்பல்லாண்டின் முதல் சீர் மண்ணுக தில்லை என்பது. இதுவே மான்கடில் எனச் சிதைந்ததாக அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்திருமுறையில் திருவடைக்கடி முருகப்பெருமானை பற்றிய ஒரு பதிகம் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் தனித்தன்மையாகும். இறைத்தன்மை மிக்க இசைப்பாடல்கள் திருவிசைப்பா எனத் தொகுக்கப் பெற்றன. திருமுறை கண்ட புராணம் இதை மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று பாராட்டுகிறது. 9 திருமுறை ஆசிரியர்களில் முதலாவதாக உள்ளவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் திருவடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிமப்பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் என்று சொல்லப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர். இவர் வேளாண் குலத்தினர். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. திருமாளிகை என்பது மாட மாளிகை சூழ் தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பாக கூறப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும் என்றும், திருச்சிற்றம்பலவனை போற்றிய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆதலால் திருமாளிகை தேவர் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்பட்டார் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்படும். அந்த மடத்தின் சார்பில் இவர் திருமாளிகை தேவர் எனப்பட்டார். திருவாவடுதுறை நவகோடி சித்தாபுரத்தில் உள்ள சித்தர் போகநாதர் இவருடைய குருநாதர் ஆவார். போகநாதரின் மற்றொரு சீடர் கருவூர் தேவர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். போகர் திருமாளிகை தேவருக்கு நடராஜ பெருமானை பூஜை செய்யும் செயல் முறைகளையும், கருவூர் தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிகளையும் உபதேசித்தார். திருமாளிகை தேவர் தாம் வழிபட்ட நிர்மாலயத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அவர் அதனை வாங்கி உண்டார். அதுபோலவே கருவூர் தேவர் தாம் பூசித்த அம்பிகையின் நிர்மாலயத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் தேவர் போகரிடம் இதை வருத்தமாக கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்தது சரி, சிவபூஜையே மிகச் சிறந்தது என்று கூறி தேற்றினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் தந்து, இதனை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று ஆணையிட்டு திருப்புகலூருக்கு சென்று விட்டார். தேவர் குரு ஆணைப்படியே அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு குருவின் பாதுகையை பூசித்து சிவத்தொண்டு புரிந்து வரலானார். ஒருநாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்றார். கூத்தப்பெருமானை திருவிசைப்பாக்கள் பாடி போற்றினார். மீண்டும் ஆவடுதுறைக்கு வந்து தங்கினார். கருவுற்ற பெண்கள் யாரை அதிகம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாயலில் குழந்தைகள் பிறக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. பெண்களுள் சிலர் இவரை தியானப் பொருளாக கொண்டமையால் இவரை ஒத்த சாயலமைந்த புதல்வர்களை பெற்றார்கள். அதனைக் கண்ட அந்தணர்கள் சிலர் ஐயுற்று தங்கள் மன்னனும் பல்லவ மன்னனின் சித்தரசருமான நரசிங்க மன்னனிடம் போய் குறை கூறி முறையிட்டார்கள். அதைக் கேட்ட மன்னன் சினந்தான். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலர்களை அனுப்பினான். அரசன் ஆணைப்படி சென்ற ஏவலர்கள் மதிமயங்கி தங்களில் ஒருவரை ஒருவர் கயிற்றால் கட்டிக்கொண்டு அரசனை அடைந்தார்கள். திருமாளிகை தேவர் வராதது கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சென்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவர்

0: வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுள் ஒருவனையே வெட்டிக் கொண்டு வந்தார்கள். அது கண்டு வெகுண்ட மன்னன் திருமாளிகைத் தேவரை கொல்ல கருதி சேனையுடன் புறப்பட்டான். இதனை உணர்ந்த திருமாளிகைத் தேவர் திருவாவடு துறையில் ஒப்பிலா முலை அம்மையிடம் விண்ணப்பம் செய்தார். அம்பிகை மதில் நந்திகளையெல்லாம் அடைத்து ஒரே நந்தியாக்கினாள். நரசிங்க மன்னனை இழுத்து வருமாறு பணித்தாள். நந்தி தேவரும் அவ்வாறே சென்றார். அரசனது படைகளை அழித்தார். அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து வந்து நிறுத்தினார். அரசன் திருமாளிகைத் தேவரின் பெருமையை உணர்ந்தான். அவரை வணங்கினான். தன் குற்றம் பொறுக்க வேண்டினான். திருமாளிகைத் தேவரும் மன்னனுக்கு அருள் செய்து திருவருளை எண்ணி வியந்து குருநாதரின் திருவடிகளை சிந்தித்து வணங்கினார். இந்த அரசன் வந்து தங்கிய இடம் நரசிங்கம்பேட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப இப்பொழுதும் திருவாவடுதுறை திருக்கோயில் திருமதிலில் நந்திகள் இல்லை. இறைவன் திருமுன் உள்ள நந்தியின் உருவம் மிக பெரியதாக விளங்குகின்றது. திருமாளிகைத் தேவர் ஒரு நாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு திருமடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்கிற்று. சிலர் ஒரு பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். குறுகிய பாதை, விலகிச் செல்ல வழியில்லை. சிவபூசைக்கு கொணர்ந்த மலர்கள் தூய்மையை இழக்கக்கூடாது என்பதால் பூக்குடலையை அந்தரத்தில் நிற்க பணித்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளியிருந்த பிள்ளையாரை துதித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்றது, எழுந்து சுடுகாட்டுக்கு சென்றது. எல்லோரும் வியந்தனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பித் தந்த பிள்ளையாரை கொட்டு தவிர்த்த கணபதி என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். திருமாளிகைத் தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தருடைய கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிற்றன் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். திருவீழி மிளலையில் மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த தேரை வடத்தை கலற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இத்தகைய அற்புதங்களையெல்லாம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார். திருமாளிகைத் தேவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் நான்காகும். முதல் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுவது இவரது பணிவு என்னும் பண்பை உணர்த்தும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகைத் தேவருக்கு தனிக்கோயில் இருக்கிறது. அவருடைய திரு வடிவம் நான்கு திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குருவிற்கு பணிவிடை செய்யவும் சிவபூசை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் மேலும் இரண்டு திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது ஒரு செவிவழி செய்தியாகும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: சுந்தரர் தேவாரம், பண் பழம்பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம், தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: தலம் திரு ஆறு பதிகேழு 87 பண்பொருளி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: முழுவதும் கண்டவனே படைத்தான் முடிசாய்த்து முன்னாள். முழுவதும் கண்டவனே படைத்தான் முடிசாய்த்து முன்னாள். செழுமளக் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான். கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கரீலியாய் உழுவையின் தோளுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழுதருமே.
3: முழுவதும் கண்டவனை படைத்தான் என்றால் விஷ்ணு. முழுவதும் கண்டவன் வந்து பிரம்மா. இந்த உலகத்தால் தான் முழுமையா படைச்சார். படைத்து இறைவர் அருள அவர் படைத்தார். அந்த பிரம்மனை இதனுடைய நாபியிலே படைத்தார் விஷ்ணு. முழுவதும் கண்டவனை படைத்தான். எல்லாத்தையும் கண்டவனே படைச்சவரால் பார்க்க முடியல. முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட. இதை பார்க்கும்போது அவரை ஏதோ மலர் வச்சுட்டு தேத்த மாதிரி பொருள் துலபமா செழுமலர் சிவருமான் திருவடி. முன்னாள் செழுமலராகிய செழுக்கமல திரளந்த நின் சேவடி சேர்ந்தமைந்த அந்த செந்தாமரை போன்ற திருவடிகள், ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியான அந்த திருவடியை தேடும் பொருட்டு முன்னாள் முடிசாய்த்து சென்றான். முடிசாய்த்துனா வராக உருவம் எடுத்து கீழ் நோக்கி தோண்டிக்கிட்டே போறார். பல கற்பங்கள் எங்கும் தேட எல்லா இடமும் தடிப்பத்தார். எவ்வளவு தடிப்பார்? ஓசூர்லேருந்து மதுரை வரைக்கும் அப்படிப்பாரு. 10 கற்பம் தோண்டியிருக்காருன்னா எவ்வளவு தோண்டியிருக்காரு? தோண்டிக்கிட்டே இருப்பார். அப்படி எங்கும் தேட அப்பாலன் அப்பால் சுதாசன் என்ன அப்பா போக போக நிற்கவே மாட்டேங்க போயிட்டு அப்பாலன் இப்பா அங்க அப்படி அப்பாலனா இருக்காரு. இங்க இப்படி இருக்காரு. எங்க எங்க பாரு ஆலங்காட்டலாம். எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கழுதுன்னா பேய் பேய் கணங்க பூத கணங்க நாடகம் ஆடி கூத்தாடி பேய்கணங்களோட கூத்தாடி ஒப்பீனை இல்லவன் பேய்கள் கூடி ஒப்பீனை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்கலிக்கு.

0: இந்த விஷ்ணு சூரியாஸ்தம் அதுவா இருந்தது என்னன்னா கொழுப்பு, இந்த உடம்புல கொழுப்பு நெருப்புல போட்டு சுடுகாட்டுல கட்டையை தூக்கி மேல வச்சுட்டு சிறுவிரகால் தீமூட்டி செல்லான்னு ஓடிடலாம். அதுதான் அப்ப சொல்லு சிறுவிரகால் தீமூட்டி செல்லான்னு இப்ப ஓடியே விடுவான். அச்சு அச்சோ எழுதி நின்றுட்டா இருப்பான், திரும்பி கூட பார்க்க ஓடிவான். இதுதான் அவனுடைய உறவு. அந்த கொழுப்பு நெருப்பு எரிய எரிய எரிய பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, வெடிக்கும் டவால் டவால் வெடிக்கும். அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே உருகி கீழே விடுமா, நினந்தான் உருகி நிலந்தான் நினைப்ப. அதுல இருந்த பேய் சந்தோஷமாக கைதி சங்கார காலத்துல அப்படிப்பட்ட காட்டுல சுவாமி ஆடிட்டு இருக்கிறார். அண்டலம் என்றன் குழாலம் விட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டமுறை நிமிர்ந்து ஆடும் நீங்கள் அப்பனிடம் திரு பேய்கிறோட அப்படியே நாடகம் ஆடி கதியிலியாய். நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இந்த வழக்கம் உண்டு, அட போக்கத்தை வேலை அப்படிமா தெரியுங்களா, எங்க போகணும்னே தெரிய வழி இல்லாத அவன்தான் போக்கத்தான். கதி இலியாய் நமக்கெல்லாம் கதியா இருக்கிறது யாரு, சாமி. என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ கோயில் நமக்கு கதியா இருக்கு சாமி, சிவகதி தான் நமக்கு கதி, அவருக்கு ஏது கதி, அதனால கதி இல்லாதவர். கதி இலியாய் உழுவையும் தோல் உடுத்து புலி புலியோட தோலை உடுத்தி கொண்டு உன்மத்தம் மேற்கொண்டு களி ஆனந்த களிப்பு புதங்களோட ஆடும்போது ஒரு ஆனந்தமா இருப்பார். மேற்கொண்டு உளிதருமே ஆனந்தம் ஆடிட்டே இருப்பான சாமி. யாரோட பேய்கணங்களோட எப்பால் இப்பால் அப்பால் அப்புறம் விஷ்ணுவால பல பேர் பல கற்பங்கள் தோண்டியும் காண முடியாம அப்பால் இருந்தார். அப்பாலை கப்பாலை கப்பாலானை அப்பசாமி சொல்லுவார், அப்பாலை கப்பாலை கப்பாலானை ஆரூரில் கண்டடியேன் அயர்த்தவானே. திருவாரூர்ல இருக்காருமா எங்கெல்லாமா தாண்டி இருக்காரு, திருவாரூர்ல வீதி வணங்கரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. அவ்வளவு அவருடைய ஆற்றலை இந்த பாடங்களும் சுவாமியில் அறிவிச்சிருக்கிறார். பிரம்மா விஷ்ணுவாக காண முடியாதவர் பூதகணங்களோடு இருக்கின்றார். இந்த வேடத்தை தானே அம்மை வேண்டி பெற்றாங்க, இந்த வேடத்தை தானே பெற்றாங்க. இந்த பாடல் கூட அற்புதமான பாடல்கள். இங்கிவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்புரிந்த தசைப்புதி கழித்து இங்கு உண்பால் ஆங்குவின் தாழ்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு தாம்புற வேண்டும் என்று பரபதால் பரவுகின்றார். இந்த பேய்கள் என்ன பண்ணும், சூர்மான் திருவடியே போற்றிக்கொண்டே பூதகணங்கள் மற்ற பேய்கள் மாதிரி கிடையாது. பேய்கள்னாலே இப்படி அந்த பேர் நினைக்கப்பட தற்கொலை பண்ணிட்டு போற ஆள்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற பேய்களே, இது வந்து நற்கணங்கள் சிவகணங்கள்.
1: புழிதரு காலும் கணலும் உணலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன் அடியேன் செய்தவள் வினையே கழிதரு காலமுட காலமுமாயவை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே.
0: உளிதரு காலம் திரிந்து திரியும் திரியக்கூடிய காற்று திரிந்து திரிந்துதான் அது வரும். கால்னா காற்று, கடல் நெருப்பு புனல் நீர் மண் மின் ஆகாயம் இவையெல்லாம் இழிதெரு காலம் எக்காலம். உன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகம் ஒரு நாள் அது சங்காரம் செய்யப்படும் உன்னாலேயே. அது எப்போ வரும், வந்ததன் பின் உளிதெரு காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினை. அந்த உலகத்தை நீ கொடுத்திருந்த காலத்துல தனுகரண பூனபோகத்தை கொடுத்திருந்த காலத்துல அடியேன் செய்த உன்னடியேன்னா அது உரிமையோட சொல்றான் வா உன்னோட

0: வெளியே போகலாம்.
1: உரிமையா சொல்லிக்கிறார், அது வந்து வந்த உரிமைய விட்டுறக்கூடாது. உன்னாடி ஏன் செய்த வல்வினையை இந்த பெரிய நினைக்க முடியாத கொடிய பாவங்களை எல்லாம் கழிதறி காலமுமாய் அவை காத்து எப்படி இந்த உலகத்தை நீ சம்ஹாரம் செய்வையோ அதுபோல என்னுடைய வினைகளையும் நீ சம்ஹாரம் செய்து அவை காத்துனா என்னை காத்து, என்னை காப்பவனே. இந்த உலகத்தை எப்படி காத்து வச்சிருக்காரோ அதுபோல என்னுடைய வினையையும் சம்ஹாரம் செய்து என்னை காப்பவனே அப்படிங்கிறார். அப்ப இந்த அடுத்து வரும்போது அவர் பெரிய எனக்கு கொடுத்துறார், என் வினையெல்லாம் நீக்கி சுவாமி நீங்க எனக்கு அருள்சி, நீங்க வந்து படைத்தல் காத்தல் அளித்தல் முறைன்னு சொல்றார். முதல்ல சொல்ற எளிதறி காலம் எக்காலம் என்றால் அது வந்து படைத்தல் மகாசங்காரம் முடிஞ்சு படைத்தது வந்ததன் பின் எக்காலம் வருவது வந்ததன் பின் அதற்கு அதை படைத்தல். உளிதறி காலம் வந்து காத்தல், கழிதறி காலம் அழிந்தல். முத்துளியில் அந்த பாடலில் சுவாமிகள் அருள் செய்கின்றார். அடுத்த பாடல்,
2: பவன் எம்பிரான் பணிமாமதி கண்ணீர் விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை, சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன், அவன் எம்பிரான்.

புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புக வே புவன்.

0: பவன் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன், இந்த உலகம் அனைத்து கோணங்களுக்கும் அதிபதியானவன், இந்த பவன் என்ற பெயர். உலகங்களுக்கு தலைவன் எம்பிரான் பனிமாமதி கன்னி, பனிமாமதி கன்னி சந்திரனை, குளிர்ந்த சந்திரனை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான். இன்னொரு பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவன் எம்பிரான். என்னை ஆண்டு கொண்டான், அவர் ஆண்டு கொண்டான்னு சொல்றது எப்படி சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், கருணையோடு எப்படி காலில் வந்து விழுந்த சந்திரனை தன் சடையிலே சூடிக்கொண்டு ஆனந்தமாக உன்மத்தத்தோடு நடனம் செய்கின்றாரோ, அதுபோல இன்னொருகளுக்கெல்லாம் தலைவர். நான் ரொம்ப சாதாரணமானவன், என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான். சிலரை நம்ம நட்பு பாராட்டுவோம், அவருடைய சிறுமை தெரியாதவன், அவர் பெருமை மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கவரை நம்ம ரொம்ப நெருங்கினங்களா இருக்கும். அவருடைய சிறுமை தெரிஞ்சதுன்னா அவர் வெறுத்து வலிக்கிறோம், நம்ம சேர்த்துக்க மாட்டோம். உலகில் ஆன்மவர்த்தங்கள் பசுவர்க்கம் அப்படிதான் செய்யும். ஆனா சுவாமி, என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு பாய் உன் ஆட்கொண்ட நேரம் அவன் நீ இப்படிப்பட்ட எனக்கு தெரியாது சொல்லுவாரா, சொல்ல முடியுமா? நம்மகிட்ட சொல்ல மாட்டா, எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஆட்கொண்டார். நம்முடைய வரலாறே தெரிந்து பல பிறவிகள்ல செய்த சஞ்சித பாவ குவியல்கள் அத்தனையும் தெரிந்திருந்துதான் திருமுறையும் கொடுக்கிறார், சித்தாந்தமும் கொடுத்தார், திருநீரும் கொடுக்கிறார், ருத்ராட்சம் கொடுத்தார், சில சின்னங்களையும் அதிகாரத்தை கொடுத்தார், தீட்சை கொடுத்தார், ஞானாசிரியை கொடுத்தார், சுபூஜையை கொடுத்தார், எல்லாம் கொடுக்குறார், வழிபாடு கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். எல்லாம் தெரிஞ்சுதான் ஐந்து சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டு. எப்படி ஆசி வாங்கப்பா இந்த உலகத்துல, யாராச்சும் வாங்கலையா? நீ செய்வியா? நான் செய்ய மாட்டேன். அவன் எம்பிரான் என்ன, யார் அவன், யார் எம்பிரான்? பனிமாமதி கண்ணி சந்திரனுக்கு அருள் செய்தவன், தேவர்களுக்கு தலைவன், உலகங்களுக்கெல்லாம் தலைவன் சிவன். என்னைக்குமே மங்களமாக இருக்கு, எப்போ மங்களமானவன், எப்போ ஆனந்தமா இருக்கு. அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் பொதுவாக வந்தமாச்சு. அவர் எப்படி சொன்னா, நான் அவன் சந்திரனுக்கு அருள் பண்ணானா, யாவனுக்காவது கருணை செய்திருப்பானா? யாருக்கும் நான் கருணை செய்ய மாட்டேன், எல்லாம் குற்றமே உடைய வருவனே. நான் அடியேன் என்ன, என் தலைவர் எப்படி இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், என்ன இப்பரிசே இந்த நிலையை பாருங்க. புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது என்பதிலே, புவன்னா புவனங்கள், இந்த உலகம் என்ற பொருள்ல வருது. இந்த உலகம் சிவபெருமானோட பெருமையை இப்படித்தான் அறிந்து கொண்டு இருக்கிறது. இது ஒன்று போதாதா, சிவபெருமான் பெருமை இந்த உலகம் அறிந்து கொண்டிருக்கு. என்ன மாதிரி என் சிறுமை கண்டும் அவர் என்னை ஆண்டு கொண்டார், நான் அவர் அடியாரா, அவர் எனக்கு எம்பிரானா? அப்போ அவர் எங்களுக்கு இறங்கி வந்தது யாரு, தந்தது யாரு, கொண்டது யாரு, எல்லாம் அவர் தான். இது ஒன்று போதாது, ஒரு பிரிச்சு போதாதா, எம்பிரான் பெருமையை இந்த உலகமே பாராட்டி பேசுறது. பாராட்டி இது பொருள் என்னன்னா, இறைவர் பெருமையை எம்பி புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே எம்பு. உலகம் பாராட்டுதான் சாமி பெருமையை எப்படி என்னுடைய நிலையை வச்சு, எனக்கு அவருக்கு உள்ள உறவை பார்த்து சாமி பெருமையை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்து பாருங்க,
1: புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே, தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரே. மிகவே உயர்த்தி விண்ணோரே பணி

0: புகவே தகேன் உறக்கு அன்பருளியான் என் பொல்லாமணியே. பொல்லாமணினா பொல்லாத பொல்லாத மணி. சாதாரண மணிகள் எல்லாம் அதற்கு துளையிட்டு வர்ணம் பூசி அதற்கு பின்தான் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பொல்லாமணி என்றால் இயல்பாகவே அது பிரகாசம் உடையதாக இருக்கும். பிறகு சுவாமியோட என் குணத்துல ஒரு குணமாகிய இயல்பாகவே பாசம் நீக்கம் என்ற அந்த குணம் பேசப்படுகிறது பொல்லாமணி என்றால். பொல்லா பிள்ளையான்னு சொல்றோம் இல்லையா, பொல்லாத பிள்ளையார், உளியா செதுக்கப்படாத தானாகவே முளைத்திருந்த பிள்ளையாரும் பொல்லாத பொல்லாத பிள்ளையார் இல்லை அப்படிதான் பொல்லா பிள்ளையார். அது போல இங்க பொல்லாமணி நம்ம நம்மளும் பாதத்திற்கு நீங்கிறோம், அவர் அருளாலும் நீங்கிறோம், மாயையும் தொடர்ந்து விட்டு அவர்களால் நீங்கிறோம். ஆனா அவர் இயல்பாக நீங்கிட்டார். அப்படிப்பட்ட அவருடைய அடியா திருக்கூட்டத்துள் புகவே தகை எனக்கு இந்த தகுதி இருக்கு. புகுது கூட தகுதி கிடையாது. புகுதல் அப்படின்னாலே அனுமதியின்றி தடையை மீறி உள்ள வருது தான் புகுதல். இப்போ அங்க இருந்து சமையல் இருந்து புகையா வருது, எல்லா ஜல்லையும் புட்டுங்க அப்படின்றோம், தடையை இருக்கிறோம். அதையும் தாண்டி நம்மளை மீறி அப்படியே உள்ள வந்துருப்போம். பனி வீட்டுல எல்லா கதையும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் புட்டு எல்லாம் அரைச்சிக்கிறோம், அதையும் தாண்டி பனி உள்ள புகுது. இதுதான் புகுதல். புகுதல்களுக்கு அனுமதியை மீறி தடையெல்லாம் மீறி அதுவா உள்ள வந்துடும் கள்ளத்தனமா. அப்படி வர்றது கூட எனக்கு தகுதி கிடையாது. திருக்கூட்டத்தில் உரடையா திருக்கூட்டத்தில் தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மை தகுமா. சென்ற பாடல சொன்ன என் சிறுமை கண்டும் என்னை நீ ஆண்டு கொண்டாய் என்று அது உனக்கு பொருத்தமாகுமா பெருமானே? எனக்கு பொருத்துமா? உனக்கு எப்பேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார், நான் எப்படிப்பட்டேன், இல்லை எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஆட்கொண்ட அடியார்களோடு நினைத்து பார்க்கும்போது அது உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். தகவே என்று பார்க்கும்போது எனக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அடியார்ல பார்க்கும்போது உங்களே எவ்வளவு உயர்ந்திருக்கு, என்ன மாதிரி அதுல சிறுமி எவ்வளவு ஆண்டதுனால உனக்கு இந்த குறையும் வராது. ஆனாலும் மாணிக்கசாமி நினைக்கிறேன் தருமா இப்படியெல்லாம் என்னை உள்ள விட்டது. தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை இது தருமா பெருமானே? என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டு எப்புண்மை அது எவ்வளவு புண்மை, ரொம்ப இழிவானவன் உண்மைதான், ரொம்ப இழிவானது கீழ்த்தரமாக என்னை மிகவே உயர்த்தி ரொம்ப உயர்த்து கொண்டு விட்டு பிறப்பதே இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது என்றே வாழ்ந்து கொண்ட என்னை ரொம்ப உயர்த்த கோபத்தை கொண்டு யோசிச்சு பாருங்க. திருநீர் இல்லை, அடியா இல்லை, உத்ராக்கம் இல்லை, சிவபக்தி சேரனா இந்த உலகத்தை பாருங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. பார்த்தாலும் நம்ம அச்சமா இல்ல, பரிதாபம் இல்ல, அவங்களை பார்த்தா என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, என்ன லட்சியம் அவங்களுக்கு. அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும், நம்ம அவங்கள பார்த்து சிரிக்க மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட நம்மை உயர்த்தி நம்மளை பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணுலாம் வந்து வாங்கிட்டு பின்னோரை பணித்தி அவங்க நம்மளை வணங்கி பேர் அடைஞ்சிருப்பான். யார அடியா இருந்த செல்வியா இருக்கு தேவாசிரியர் இருக்கவனத்துல அடியர்கள் எல்லாம் வணக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். மாலையனாதிபதி அவர்கள்லாம் முதல்லாம் அடியாதர்கள் தான் அப்படின்னு அதுல பிறந்த சாமி சிஸ்டர்கள் இன்னோரை படித்து அவளா வந்து வணங்கிட்டு பாருங்க. அடியார் அண்ணா யாராலையும் அண்ணா அணுகணும், எந்த இன்னொருகள் என்ன வணங்குறாங்களோ அவங்களால உங்ககிட்ட கனவுலையும் இருக்க முடியாது அண்ண முடியாத அண்ணா. அமுதே எம்பெருமானே எனக்கு சகாவதற்கு அருளி அமுதே நகவே தரும் சிரித்துதான் வருகிறது எம்பிதான் என்னை நீ செய்த நாடகமே. இப்பேற்பட்ட சேரியார் திருக்கூட்டத்தில் புலால் உண்ணக்கூடிய ஒருத்தர் திருவேடமே இல்லாத ஒருத்தர் நான் கூட்டத்தில் உட்கார்ந்து சித்தரிச்சு அந்த சோழ கையை கொடுத்துருச்சு பேசிக்கிட்டு இருக்கா என்ன நினைப்பீங்க? அது நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன ஐயா அப்படிலாம் பண்றாரு கோபத்தும் வரா பக்தருமா மனதுக்குள்ள தோணுமா தோணுங்க. அந்த நிலைதான் நாயன்மார்களுக்கு அவசிய செய்வருமா நமக்கு பண்ணிட்டு இருக்கிறது. அந்த நிலைதான் சாமிக்காவது ஒரு எல்லை கூட தூக்கி போட தேவையில்லை, நமக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறார்ல சாமிக்காக தன் செல்வத்தை எல்லாம் துளையில ஏற்றி வச்சுட்டு அவரு ஏறிந்திருந்தவங்க மதிப்பு நாயினார். அவருக்கு அருள் பண்ண நமக்கு அருள் பண்ணும்போது இப்ப சிரிப்பாங்களா மாட்டாங்களா? ஏசாக இருப்பது என்னை உணர்த்தின மாணிக்கவசாமி சொல்லுவார். உண்மை இவன் யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா என்ன அப்படி பார்த்தாங்கன்னா உங்க அடியாது யாரும் கேட்க மாட்டாங்க. கோயிலுக்கு திருப்பி தெரியுது. அவங்க அடியாரா சாமி அப்படின்னு அடியாரை கேட்கப்பட்டாங்களா? உனக்கு தான் கேட்ட போயிருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலைமை நம்ம நகரே தகுந்த எம்பிரான், என்னை நீ செய்த நாடகமே, நீ செய்த கூத்து இருக்கே, இந்த கூத்தை கேளுங்க அப்படின்னா. அந்த கூத்து தெரியாதா என்ன கூத்து? ஏதோ ஒரு சிரிப்பு வர ஒரு விஷயத்த சொன்னா கூத்து, அவன் கூத்தே கேளுங்க அப்படின்னா. இப்ப நம்ம கூத்தே அப்படித்தான் இருக்கு, நகவே தகுந்த நமக்கே சிரிப்பு வருமா. உழுகுவாறு உழுகிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெளியினே நானும் விழாவர திருத்திட்டேன் அப்படின்னா. அப்ப சொன்ன கல்லனையும் கல்லத்தந்தா காலத்தை கழித்து போச்சு அந்த பாட சொல்லுவேன். சாமி முதல் காலத்துல ரொம்ப கள்ளத்தனம் பண்ணேன், காலத்தை போச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ ஆட்கொண்டான் உண்மையை உணர்ந்த உன் பெருமையை உணர்ந்தேன், அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதெல்லாம் நீயும் கூட இருந்து அறிஞ்சிருக்கிறேன். அதை நான் நினைச்சு பார்த்தேன், எனக்கு விழா இல்லை முடிவளவுக்கு அனுசரிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளவு கேவலமா இழிவா நினைச்சிருக்கேன், அவ்வளவு கீழ்த்தனமா இருந்திருக்க முன்னாடி எல்லாத்தையும் நீ அறிஞ்சுக்கிட்டே பண்ணிருக்க நினைச்ச உடனே விழாவர சிரித்திட்டேனேங்கிறதுலையே அதுதான் இங்க நகவே அப்படிங்கிற நகவே தரும் எம்பிரா, என்னை நீ செய்த நாடகமே. குருட்ட பிடிச்ச வேசம் முடியுமா? குருநாத் அப்பசாமி ஆண்டார் அடிப்பை ஏதாவது குரு கிட்டக்கு சில மரியாதை இருக்கு இல்லையா? அதனால மணிபேசங்களுடைய வார்த்தைலாம் ரொம்ப கவனமா, ஒரு குருவிடம் பேசும்போது எப்படி கையாளணுமா வார்த்தைகளை அதே மாதிரியே சொல்லுவார். ஒரே இடத்துல கொஞ்சம் சொல்லுவார், மிக்கிரியெல்லாம் பேசி நல்லா பேசி பத்துல போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துல முடிக்கு சிறிதே கொடுமை பறந்தேன் அப்படின்னு. என்னால் தாங்க முடியல இந்த துன்பத்தை அப்படின்னு அதாவது சொல்லிட்டேன். நகவே தரும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகம். இப்போது மெய்யுணர்கள் நிறைவு புரிகிறது. அப்ப இந்த பாடல்ல சுவாமி நமக்கு என்ன உணர்த்துறார்? ஆறாவது பாடல்ல அன்பு நிரந்தரமா வேண்டும் என்று இறைவிடத்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அடுத்து மால் அயன அயனால் தேட முடியாத அறிய முடியாத பெருமான் உண்மத்தம் மேல்கொண்டு நமக்காக அன்பு செய்கின்றார். வெய்கரங்களோடு எப்போது இருப்பார், அவர் அப்பாலை கப்பாலை கப்பாலானதாலும் அடியார்பால் இப்பாலாகவே இருப்பார் என்று கூறுகின்றார். அடுத்தது சங்கார காலம் வரும் பொழுது நம்முடைய வினையெல்லாம் நீக்கி நம்மை அவர் காத்தருளக்கூடியவர் என்று கூறுகின்றார். ஒன்பதாவது பாடல்ல சுவாமி தன்னை ஆட்கொண்ட தரத்தை கூறுகிறார், நம்முடைய சிறுமை கண்டும் தான் அவர் ஆட்கொண்டிருக்கார், நீ பெருமை கொள்ளாத அப்படிங்க. சாமியை நாட்டிட்டால் நீ பெருமைப்படுத்த ஒண்ணுமே கிடையாது, நீ பெருமைப்படாது, உன் சிறுமை கண்டும் அவரா அவன் ஆட்கொண்டிருக்காருன்னு நினைச்சு நீ உன் உள்ள வெதும்பி போகணும் அப்படிங்கிறார். நீ பெருமைப்பட்டுக்கிறதுக்கு தோளை தூக்கி விட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீ உன் உள்ள இன்னும் வெதுபரும், காரணம் சிறுமை கண்டு அவர் ஆண்டான், அவர் பெருமை என்னாச்சு சொல்றார். இதுவே சிவபெருமான் பெருமை இந்த உலகம் அறியும், இதன் மூலமே அறியும் என்று கூறுகின்றார். கடைசி பாடல்ல உன்னுடைய அடையாளத்தில் கூட்டத்துக்குள் புகுவதற்கு கூட தகுதி இல்லாதவன் தான், ஆனா என்னை நீ ஆட்கொண்டாயே, இது எனக்கு தருமா என்பதுமானே. எவ்வளவு கீழ்நிலையில இருந்த என்னை மிகவும் உயர்த்தி, அதாவது மெய்ய மெய்ய உணர்ந்துட்டான், மெய் உணர்ந்து ஒருத்தனுக்கு சாமி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் உயர்ந்துடுறாங்க, மிகவும் உயர்த்தி இன்னோரையெல்லாம் பணியிற்சி அண்ணாமதே. இதெல்லாம் செய்தது பார்க்கும்போது நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகம். இந்த பத்து பாடல சிந்திக்க நம்ம நம்ம நம்ம நிலையும் தான், கேட்ட உங்க நிலையும் தான், சொன்ன என்னுடைய நிலையும் தான், நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகமே. அதான் பொருத்தமா இத்தோடு மெய் உணர்வு நிலை தெரிகிறது. அடுத்த வகுப்பிலே நான் அறிவுறுத்தல் சிந்தனை செய்வோம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: சீரும் திருவும் பொலிய. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 12 திருப்பதிகம், திருநெந்தியூர் திருத்தலத்திற்குரியது, பண்பிடுத்தப்படி 65 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 5வது திருப்பதிகம் திருச்சதகம் என்கிற 100 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் தன் குருநாதனை கண்டு கசிந்து மெய்யுருகி ஓதிய சிறப்பு வாய்ந்த பதிகமாகும். திருவாசகம் முழுக்க ஓத முடியாத அன்பர்கள் இந்த திருச்சதகத்தையாவது ஓதினால் அத்துணை சிவபுண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கிற அமைப்பில் வைராக்கியத்தை சொல்லக்கூடிய பதிகம் நல்ல அடியார் எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்தக்கூடிய மெஞ்ஞான பதிகம் இந்த பதிகமாகும். இதை நாள்தோறும் ஓதினால் நிச்சயமாக ஈசனுடைய அருள் நம்மை வந்து அடையும் என்பது சந்தேகமே கிடையாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகத்தை ஓதுவோமாகுக. இதனுடைய பண் மோகன ராகம். 1வது அமைப்பு மெய் உணர்தல். திஸ்ர நடையில் இப்பதிகமாவது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அன்பர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக இம்முறையில் பாடி பின்பு ஓதுவா மூர்த்திகளின் வழக்கமான திருத்த நடையிலே பாடுவோமாகுக.

0: ஆய் என்னை கண்டுகொள்ளே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருவாரூர் உறைவாய். திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வருது. ஏன்னா அதெல்லாம் அவங்க போகவில்லை என்றாலும் அந்த ஊர்ல அவங்களை தாக்க மனசுல இருந்திருக்குது. பெரிய ஊர் அல்லவா திருவாரூர். பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சுந்தரமூர் சுவாமி. திருவாரூர்ல பிறந்துட்டா போதுயா, அத்தனை பேருக்கு நாடி மீனர். அப்படிப்பட்ட ஊர் அல்லவா திருவாரூர். ஞான நாவுக்கரசர், அமரர் நாடாளாதே ஆரூராண்டையன் அம்மானி. பெருமானி உனக்கு தேவலோகமெல்லாம் இருக்குது, அங்க ஆட்சி செய்யலாம். அங்க விட்டுட்டு இங்கேயில் தியாகராஜாவா இருக்கிற ராஜா. ராஜா எதுக்கு ராஜான? தியாகத்துக்கு ராஜா. அதான் தியாகராஜா. சில்லறைக்கு ராஜா இல்ல. சில்லறைக்கு ராஜா, அது சில்லறை எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கு. தியாகத்துக்கு ராஜா. இந்த தன்னை முழுமையாக மற்ற உயிரினங்களுக்காக ஒப்படைச்சு விட்டிய, அதான் தியாகம். உனக்குன்னு என்னப்பா? உனக்குன்னு ஒன்னு எதுவும் இல்லையே. எல்லா உயிர்களுக்காகத்தானே. இந்த மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய உயிர் முழுதும் அப்படியே மற்ற ஆன்மாக்களுக்குன்னு தியாகம் பண்ணதுல வேற யாரும் இல்லப்பா. தியாகத்துக்கு நீதாண்டா ராஜா, தியாகராஜா என்று. அதனால அமரர் நாடாளாதி, மனுஷன் இருந்தா தேவலோகத்தை ஆண்டிருக்கலாம், அத வேணான்னு ஆரூராண்ட என்னம்மா நீ திருவாரூரை போய் நீ ஆண்டியப்பா. என் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி. உன்னுடைய திருக்கண்ணால் நோக்கப்பட்டால்தான் நாங்கெல்லாம் வாழ முடியும், இல்லையான முடியாதேப்பா. தாண்டகம் பாரு. இப்படி திருவாரூர் பெரிய அமைப்பு, அதனால் திருவாரூர் உறைவாய் என்று அவர்களுடைய மனதில் உத்தரகோசமங்கில் இருக்கின்ற பொழுதே இப்படி ஒரு தாக்கம். திருவா அது கூட விளங்கும் திருவாரூர் உறைவாய். என்ன விளங்கும்? அருள் விளங்கும். அருள் விளங்கும்படியான திருவாரூர்ல இருக்கின்ற பெருமானி மண்ணும் உத்தர கோசமங்கிக்கு அரசே வாரூர் பொன்முறையால் பங்க. எங்க அம்மாவோடவே கூட இருக்கின்ற உமையொரு பாகனி, என்னை வளர்ப்பவனேப்பா, என்னை வளர்ப்பவனே. எப்படி இருந்த வளர்த்தாய்? என்னை வளர்ப்பவனி. இப்ப நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டா, சின்ன பொடுசா வயிற்றுல இருந்து வந்த உடனே அரை குழந்தையா இருந்து, அப்புறம் அறையில இருந்து வெளியில வந்த பிறகு, அப்புறம் வெளியில அம்மாவுடைய இருந்து அம்மா அம்மா குழந்தையா இருந்து, அப்புறம் அப்ப கூட சின்ன பிள்ளை தூக்கப்பட சொல்லுவாங்க, ஏன்னா தலையெல்லாம் தாங்காது, அதெல்லாம் தூக்கப்படாது. தாய்க்கு தான் தூக்க தெரியும். நமக்கெல்லாம் தூக்கணும், எங்கேயாவது கழுத்து சுருக்கி இது போட்டோம், அதனால அப்படி இருக்கும். அப்புறம் இருந்து மெதுவாக அப்புறம் மற்றவங்க தூக்கி பக்கத்துட்டு தூக்கி எத்துவிட்டு தூக்கி இருந்து இருந்து அப்புறம் ஆச்சு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு பின், 10 ஆண்டுகளுக்கு பின், 16 ஆண்டுகளுக்கு பின், 25 ஆண்டுகளுக்கு பின்னு வந்துட்டோம். சொல்லுமா, தென்னை மரமா வளர்ந்தாச்சு, தீர்ந்து போச்சு. சொல்லுமா, நம்ம வளர்ச்சி அவ்வளவுதான். ஆனா பெருமானிய, அதனால இந்த வளர்ச்சி வந்து உடல் வளர்ச்சி. என்னை வளர்ப்பவனே சைவ சித்தாந்தத்துக்கு போகணும். என்ன, இந்த உயிர் வேறு ஆணவம் வேறு என்று இல்லாத நிலையில கேவல நிலையில இருந்து அந்த கேவல நிலையில் இருந்த என்னை நீ என்ன பண்ண, என்னடா இங்க வந்து கிடக்கிற, இங்க இருக்கலாமா, இது நமக்கு உரிய இடமாடா, நீ எங்க இருக்க வேண்டிய புள்ளடா என்று சொல்லி மெதுவா அந்த குழந்தையை இதிலிருந்து இந்த கேவல நிலையில் இருந்து அப்படி எடுத்து இப்ப சகல நிலை, சகல என்ன உயிர் வாழ்வு, இந்த உடம்பு கொடுத்து வாழ்கிற வாழ்வு, இந்த இதுல எப்படி வளர்க்கிறான், கொஞ்சம் நெஞ்சு வளர்ப்பு இல்ல, புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்படி வளர்த்தான். ஏன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அந்த மலம் நீக்கம் பெறணும் வந்துட்டு அப்புறம்தான் சுத்த நிலை. இது கேவலம், இப்ப நாம் இருக்கிறதிலே சகலம் சுத்தம்ங்கிறது இந்த மலம் முழுமையாக நீங்க பெற்று பெருமானோடு கூட இருப்பது, அது சுத்த நிலை அல்லவா. இப்படி என்னை வளர்ப்பவனே, அப்ப கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வந்து சகல நிலையில் இருக்கின்ற உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புல்லாகி பூடாய் இப்படி எல்லாம் வந்து மனிதனாக கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய திருவடி கீழ் இருக்கும்படியான ஒரு அன்பனாக வைத்திருக்காயே, இப்படி வளர்ப்பவனே. அந்த வளர்ச்சி, இது உணர்வு வளர்ச்சி, நாம வளர்க்கிற வளர்ச்சி எல்லாம் வெறும் உடல் வளர்ச்சி. சிவ சிவ வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திரும்பாடி, அதுக்கு முன்னால என்ன, முன்னால என்ன, சிவசிவ அதான் வராது. நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் அருமையான மேற்கோள், நல்ல மேற்கோள். அது அந்த முன்னால என்ன சொன்ன, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்து கேவல நிலையில் ஆணும் வேறு இந்த ஆன்மா வேறின்றில்லாதிருந்த நிலையை மெதுவாக பேதித்து வேறுபடுத்தி இந்த சகல நிலையா

0: இல்லைவன் பெரிய பேராசிரியர் எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா இன்று வளர்த்தல் கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கும், சகல நிலையில் இருந்த உயிரை சுத்த நிலைக்கும் வளர்த்தல். என்னை பேஜித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளிதன் என்றார் பின்னும்.
1: என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருள் நின் கருணைக்கு கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற நின்னை விடு என்னை விடுதி கண்டாங்க.
0: சில பேரு சில குழந்தைகள் அப்படி சின்ன பிள்ளை இருக்கும், அம்மா தூக்கி தூக்கி தூக்கி வச்சு இப்படி மண்டியில் வச்சு உட்காராச்சா உட்காராச்சாம்பா, இது நழுவி நழுவி நழுவி நழுவி கிளையே எங்கேயோ ஒரு ஒரு துண்டு காகிதம் கிடக்குது, அது மண்ணுங்கண்ணுமா இருக்குது, அதை போய் எடுக்கணும். இதுக்கு அம்மா நல்லா இடுப்புல வச்சுக்கிட்டு ஏண்டா ராஜா நான் இடுப்புல உட்காரா அப்படின்னு வச்சிருந்தா, இது எங்கேயோ இந்த கிழிஞ்ச துண்டு அது ஏதோ சாணி எங்கினியமா கிடக்குற துணு, அதை பார்த்தோன்னா அதை எடுத்தா தேவலான்னு இறங்குது இறங்கு. ஏன்டா இறங்குற, எதுக்குடா இறங்குற, இது கீழே இறங்குது ஏன், அவ்வளவுதான் இங்க இங்க இருக்கிறது அவ்வளவுதான். அது போல பாவம் இப்படி எல்லாம் சொன்னார். என்ன சொல்கிறார், வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், நீ உன்னுடைய கருமை கருணை கூர்ந்த கையில நல்லா அணைச்சிருக்கிற, அப்படி இருந்தும் கூட நான் என்ன பண்றேன், நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை அந்த ஓடுற துண்டு காயத்தை வச்சு அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அம்மா ரெண்டு சாத்த மக்கு பயல எது எடுத்தாலும் வாயில வைக்கிறது சி துப்பு சுப்பு அப்படின்னா இப்படி அடி வாங்கறது நல்லாதான் இடுப்புல வச்சிருந்தால உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அம்மாட்டிய ஜென்மம் இல்ல. ஏன் இந்த கிழிஞ்ச காயத்தை எடுக்கணும், ரெண்டு குட்டு வாங்கணும், என்ன வாயும் மோரையும் சி அப்படின்னு அதெல்லாம் ஆசீர்வாதமா வாங்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்றது, இப்படி வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், உன்னுடைய கருணையாய கையில நான் இருக்கிறத விட்டு விட்டு நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்ட, என்னை விட்டுடாதப்பா.

கொடுந்து பா மதி கொடுந்து. ஏன்னா இங்க பாருங்க, மதி என்னாது மதி கொடுந்து என்றார் பழைய உரையாசிரியர் என்ன, மூன்றாம் பிறை சந்திரநாதரின். ஏன் இது முழுமதி அல்ல, வினைமுடைய வளர்மதி, வளர்மதி. அதனால நம்ம குருண சுவாமிகள் வளர்மதினு கூட சொல்ல, பிள்ளை மதியினர், குழந்தை குழந்தை சந்திரநாதர். எது இந்த நான்காம் பிற அஞ்சாம் பிறையெல்லாம் குழந்தை சந்திரன். நீங்க முழுச்சந்திரன் என்ன, பதினாறாம் நாள் தான் முழுமையான ஆளு, அஞ்சரடி ஆளு. அப்ப இது என்ன குழந்தை சந்திரன், பிள்ளை மதியினர். எங்க முத்துமார் சுவாமி பிள்ளைத்தும் இல்ல, புனிருந்தேன். இங்க புனிருன்னு என்ன அர்த்தம், புனிருன்ன தொழு ஆப்பியம், புனிரு ஈன்றனிமை. அது குழந்தை பெத்து நான் அறையில இருந்து கூட வெளியில வரல. புனிரு பூனா நீனா ரூணா இந்த சொல்லதை விட்டுட்டோம், அதனால தெரியல. புனிரு சீக்குவல் டு ஈன்றனிமை என்று எழுதியிருப்பாங்க. ஈன்றனிமைனா குழந்தை பிறந்து இப்ப அரை விட்டு கழியாத காலம், அரை விட்டு கழியாத காலம். தொல்காப்பியம் பார்த்தீங்களா, அருமையா தொல்காப்பியம் தூக்கி போட்டிருக்காரு. அந்த சொல்லலாம் போனதுனால இப்ப புனிருன்னா ஒண்ணு வழங்கல உனக்கு, என்னமோ தமிழா இருக்குது, பூனா நீனா ரூனா இருக்குது. போ என்ன பண்றது, அந்த இலக்கண அறிவோடு இலக்கிய அறிவோடு இருந்து உள்ள நுழையும் போது அதனுடைய அமைப்பு வேறதான், வேறதான். என்ன பண்றது, ரொம்ப அருமையான மேற்கோள் சொன்னீங்க. வெண்மதி கொடுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கோசமங்கிக்க அரசே. நீ பிறை பிரச்சந்தன் அணிந்திருக்கும்படியான நீண்ட முடியவுடைய உத்தர கோசமங்கில் இருக்கின்ற பெருமானி, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழிஞ்சுடரி. நீ எப்படி இருக்கிறாரு, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம்னர், தோற்றமுடைய வடிவுனர். இங்கேயும் பாருங்க, பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம் என்றார் சிறந்த உரையாசிரியர்.

எழுதியிருந்தால் எல்லாம் கூட எழுதிவிட்டால் பக்கத்தில் நல்லது, எங்கே எழுத போகிறோம், இதெல்லாம் நல்லது. பொன்னையும் பொன்னையும் மின்னையும் தோற்ற செடுஞ்சுடர் என்றார். பொன் வடிவத்தாலும் மின் சடையினாலும் ஒத்தது. பொன்னை ஒத்ததுன்னா திருமேனி உடம்பு, மின்னை ஒத்ததுன்னா சடை. என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் எது மேனி, வீழ் சடை மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் என்றாராகலின் தூக்கி போடலாம். யாரே சேர்மான் பெருமாள்ல இங்கே பொன்னையும் மின்னையும் ஒத்து என்று சொன்னாலும் இரண்டும் உடம்புக்கன்று, பொன் உடம்பிற்கும் மின் சடைக்கும். ஆம் என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மின்வண்ணம் என்றும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்றும் கூறினாராகலின். அப்படி போடணும், அதெல்லாம் உரை, அதெல்லாம் உரை பா. அப்படிலாம் வந்து திருவாசத்தை என்னைக்கு கண்ணால பார்க்கமோ தெரியலையே, தெரியலையே. இல்லைன்னா பொன்னையும் மின்னையும் ஒத்து இருக்க முடியாது, மேனி உடையவனே அப்படிமா, அப்படி செய்யலாமா? ஏன்னா மின்னலுங்கிறது தோண்டி தோண்டி மறையும், பொண்ணுங்கிறது அப்படியே இருக்கும். அதான் சேரமான் பெருமாள் பார்த்தாரு, பொன் வண்ணம் எவ்வண்ணம்னா உண்மை உடம்பு எப்பவும் சிவப்பாவே இருக்கும். இந்த சடை என்னன்னு கேட்டா, இப்படி திரும்பினா அது தோன்றும், இப்படி திரும்பினா போடும், அது தோன்றும் மறையும். அது மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. எங்கதான் படிச்சாங்களோ, எந்த யூனிவர்சிட்டிலையும், இவங்க எல்லாம் கைலாய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம்ல கைலாய பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க, அதனால சிங்கமா இருந்தது. நாம எல்லாம் இந்த சென்னையும் அண்ணாமலையும் படிச்சுட்டு பெக்க பெக்கன்னு உட்காந்துருக்கிறோம். படிச்சா கைலாய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான், என்ன பண்ண சிவ சிவ. அதனால பாத்தீங்களா, இங்க எல்லாம் இப்படி எழுதுனா நல்லதுன்னு மின்னும்

தாய் இங்க ஒரு ஓமை வருது பாருங்க, ரொம்ப அருமையாக. என்னன்னு கேட்டா, செழிகின்ற தீப்புகு விட்டிலில், இந்த விட்டில் பூச்சி இருக்குதே அது வந்து விளக்குகிட்டேதான் போகும். அது போல என்னுடைய உள்ளம் எங்க போகுது, பெண்ணின்ப வழியே போகுது. இந்த பெண்ணின்பம் என்பது இங்கே தீ செல்லுகின்றதை விட்டு அங்கே தீ விட்டில் போகும். இங்கே நான் அடியனாகிய நான் செல்லுகிறேன் என்று சொல்றது. அந்த இதெல்லாம் வைத்துதான் அவங்க சொல்றாங்க இல்லறம் இல்லறம்னு அல்லவா. செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில், சின்மொழின்னாங்க. இந்த சின்மொழின்னு ஏன்னு கேட்டா என்ன பண்றது, குறுந்தொகை சில மெல்லியவே கிளவி, சில மெல்லியவே கிளவி. என்னுடைய தலைவி எப்படி தெரியுமா, ரொம்ப ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை தான் பேசுவா, அது மென்மையா இருக்கும். பல மெல்லியல் யான் முயங்குங்கானே, ஆனால் நம்முடைய தழுவி இருக்கும்போது இன்பம் மிகச்சிறப்பா இருக்கும். அப்ப இப்ப சொல்லு எப்படி வரும், சில மெல்லியவே கிளவி. கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை, ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் பேசுவோம். சிவ சிவ சங்க இலக்கியம் அதனால சின்மொழியாரில், இங்க சின்மொழின்னு இருக்கு. சின்மொழினா நிறைய பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவையும் குறைச்சி ஆனா ரெண்டு ஒரு சொல்லல விளக்க முடியாத ஆற்றல் ஆற்றல் அது அவங்களுக்குன்னு உரியது. சரி அப்படியா நம்ம நிறைய பேசலாமான்னாரு. திருவள்ளூர் வந்தார். எங்க எல்லாம் சுத்தி சுத்தி வர்றாங்கன்னா, அப்படியே நம்ம இங்க எல்லாம் இருக்காங்களாட்டு இருக்கு. திருவள்ளுவர் அவர் பல சொல்ல காமுறுவர் பண்ற, சில சொல்லல் தேற்றாதவர். மக்கு பயில அதுக்காக நீ பாட்டுக்கு பிரிச்சு பேசிட்டு இருக்காதுல, கொஞ்சமா பேசி விளக்க தெரியாதவன் தான் நிறைய பேசுவான். பல சொல்ல காமுறுவர் பண்ற, சில சொல்லல் தேற்றாதவர். ஒரு சில சொற்களிலே தெளிய வைக்க முடியாதவன் தான் பல சொல்ல வச்சுட்டு பறிஞ்சு பெஞ்சிட்டு போயிருப்பேன். ஆகவே நீயும் சிலமெல்லியவே கிளவி பேசுட, என்ன பெண்பாளார் மட்டுமல்ல சீவ சீவே. ஒன்று திருக்குறள், ஒன்று குறுந்தொகை அல்லவா, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்மொழின்னு ஒன்று. சரி, செடிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய். அந்த விட்டில் என்ன பண்ணுமா, நெருப்புக்கிட்ட போனால் சுடுது, ஆனால் விளையிக்கும், விளையும் சுடும் விளையும். ஆனாலும் எப்ப விலகும்னாரு, அதுல கரிஞ்சு போனால் ஒழிய விட விலகாது. அது அது புத்தி, அது என்ன பண்றது, விட்டில் பூச்சின்னா சுடும் போது விலகும், திரும்ப போகுமே தவிர, ஆனா சுடுதேன்னு விலகினது விலகியே வராது, மீண்டும் மீண்டும் இருந்து என்ன ஆகும்னா ஒரு தடவை அப்படியே ரீன்னு போகும், பக்குன்னு பத்தி எரிஞ்சு போடும், முடிஞ்சு போடும். அது போல நான் கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது, கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது இருந்தாலும் ஆக கடைசியில் இந்த ஆன்மா அதுலதான் அழிய போகுது. அப்படி அல்லவா நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னேன். இதை நான் என்ன சொல்றேன், பிறருடைய நம்முடைய அனுபவத்தை அவர் வைத்து சொல்லுகிறார் என்று என்னுடைய கருத்து. சிலர் இது அவருடைய அனுபவமே என்று கருதி எனவே அவர் திருமணமானவர் சொல்றாங்க. சிவ சிவா.

முடி உத்தர கோசம் அங்கிக்கு அரசி. எங்க உத்தர கோசம் அங்க எப்படி இருக்கும்னா, நல்ல மலர்கள், அந்த மலர்கள் அப்படியே பூத்து இருக்கும், அப்படி தேர் அப்படியே சொட்டிட்டு இருக்கும். அங்க அருகால், அருகால்னா ஆறு கால்களை உடைய வண்டுகள், அப்படி வண்ணு தேன் ஒண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தெழுந்து போடுவதே நீங்காரம் கொண்டு. அப்படிப்பட்ட உத்தர கோசம் அங்கே நம்மால் பாடினது அல்லவா, இந்த மாதிரி இருக்குமாம் உத்தர கோசம் அங்கை. அந்த உத்தர கோசம் அங்கைக்கு அரசி படி நின்று தன் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனி. நீ என்னை வலிய வந்து உன்னுடைய அருள் ஆரமுதத்தை ஊட்ட ஆரம்பிச்சா கூட நான் அதை வேணான்ட்டனே. சில குழந்தைகள் பாருங்க, நல்ல நெய் போட்டு இது போட்டு பக்குவமா எடுத்து மெசிச்சு அது ஆண்ப்பா ஆண்ப்பா அப்படிங்க விட்டுரும். எங்கேயோ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு கொண்டக்கடலை சுண்டல் அது வந்து தப்பி போய் கிடக்குது கூட்டுறதுக்கு தவிர, அதை எடுத்து வாயில போட்டுக்கும். ஏன் ஜென்மம் போகணும் எப்படி? அதனால அதனால அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, வருத்த விடல முண்டம் முண்டம் ஏண்டாது நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே பக்குமா ஆயில வச்சு ஊட்டினா அதை வேணான்ட்டு போய் எத்தனை என்னைக்கு போனது ஐயையே, இந்த முந்தா நாள் சுண்டல் போட்டது அது ஏதோ வேலைக்காரியும் தவறி போய் கூட்டினதுல அப்படி ஒதுங்கி கிடக்கு, அதை எடுத்து போட்டு. இதெல்லாம் நம்ம பார்ப்போம் வாழ்க்கையில சின்ன குழந்தையில வச்சுட்டு வரும்போது எல்லாம் கண்ணால பாக்கிறது தான். அதனால இப்படி எங்க விட்டேன் எங்க விட்டோம் வடி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட. நீ பக்கத்துல இருந்து கொஞ்சம் சாப்பிட ராஜா ஆன்னு செல்லமில்ல கண்ணல்ல என்று ஊட்டினா கூட மறுத்தனி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன பண்றது என்ன பாவம், மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் யன்மணியே. இப்படி எல்லாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னாரு, உனக்கு இருக்கிற அருளையும் எனக்கு இருக்கிற அறியாமையும் அல்லவா, உனக்கு எவ்வளவு அருள் இருக்குங்கிறது தெரியாமையினால நான் அப்படி மறுத்துட்டேன்ப்பா. என்ன பண்றது, என் மணியே வெறுத்து என நீ விட்டெழுதி கண்டாய். இப்படி நான் செய்வதனால சரி இவன் உருப்பிட போறதில்ல, இந்த உருப்பிடா முண்டத்தை என்னது ஒழுங்கே போட்டும் போ என்று விட்டுடாதப்பா. நீ விட்டுட்டா என்னால வாழ முடியாது, நான் செய்தது என்னமோ தப்புதான், ஆனால் என்ன அது கருதி விட்டு விட்டால் என்னை யாருப்பா என்ன செய்வா, நீ தானே செய்யும். அதனால விட்டெழுதி கண்டாய் ரொம்ப அருமையா சொல்ற. வினையேன் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள், வினையின் தொகுதி ஒருத்து. நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் வினைன்னா கொஞ்ச நெஞ்சம் இல்ல, அப்படியே தொகுதியா கட்டா இருக்குது இந்த வினை கட்டு இருக்குதே, இதை வந்து வேற யாரும் விளக்க முடியாது, நீதான் நீ செஞ்சிருவ அப்படியே அறுத்துருவேன். அறுத்துருவியா எங்க இருக்குது சிவபுராணம், கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ கட்டோடு அழிப்பணும், கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி. அருமையாகும் சிவபுராணத்துல நீங்க மற்ற 50-51 தலைப்பு மொத்தம் இருக்கு திருவாசகத்துல, சிவபுராணம் முதல் தலைப்பு, மற்ற 50 தலைப்புல எங்க படிச்சாலும் இதுல